இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
1: ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜ்.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 ரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

காற்று உன் காலடியை நான் தேடி, கண்ணே நான் காத்திருந்தேன் கண்மூடி. இது என்ன பொது காலம் என்னோடு, குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு இது போல இருந்ததில்லை.

0: தமிழே
1: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய்.
5: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நா முத்துக்கு.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். சிலருக்கு மலையேற்றம் என்பது ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்காக அல்லது ஆர்வத்திற்குரிய செயலாக இருக்கும். அப்படி மலையேறுபவர்களிடத்திலே போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் எதற்காக இந்த செயலிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறீர்கள் என்று. பொதுவாக இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்க முடியும்? நான் அந்த மலை உச்சியை சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த மலையினுடைய உச்சியிலே நின்று கொண்டு கீழ் நோக்கி இந்த உலகத்தை பார்ப்பது என்பது எனக்கு மிகவும் பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கும். இந்த பதில்தான் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வாழ்க்கை பாடம். உலகமே அன்னார்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் உயரத்திலே ஏறி நிற்க கூடாது. நாம் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உயரத்திலே ஏற வேண்டும். இதனுடைய பொருள் என்ன? நாம் செய்கின்ற செயல்கள் தனிப்பட்ட முறையிலே நமக்கான அனுபவத்தை அழகாக்கக்கூடியதாக அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர, அவர் என்னை பார்த்து பெருமையாக நினைக்க வேண்டும், இவர் என்னை பாராட்ட வேண்டும், எல்லோரும் என்னை சிறப்பாக கருத வேண்டும் என்று அவர்கள் மனம் சார்ந்து நாம் ஒரு செயலை செய்யக்கூடாது. நீங்கள் செய்கின்ற செயல் சிறப்பானதாக இருக்கும் போது இயல்பாகவே அந்த பாராட்டுகள் வரத்தான் போகின்றன. இங்கே உங்கள் மன மகிழ்ச்சி, உங்களுடைய சாகச உணர்வு, உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆத்ம திருப்தி, அதற்காகவென்று நீங்கள் மிக கடினமாக மெனக்கெட்டு முயற்சி செய்து மலையை ஏறினீர்கள் என்றால் அதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. மலையேற்றம் என்பது மிகவும் சவாலானது, பல நேரங்களிலே உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய ஒரு செயல். அதை உங்கள் நோக்கத்திற்காக நீங்கள் செய்யும் பொழுது அதை செய்வதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதிலே குறைநிறைகள் என்றாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனம் தயாராகவே இருக்கும். ஆனால் மற்றவர்கள் வியக்க வேண்டும் என்பதற்காக அதை நாம் செய்தோமேயானால், ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பார்ப்பவர்களினுடைய பாராட்டை விட நம்முடைய உடல் ஆரோக்கியமும் உயிரும் நமக்கு உயர்ந்தது. ஆகையினாலே எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக மட்டுமே அதை செய்வது என்பது நமக்கும் முழுமையான நன்மையை தராது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இந்த திடமும் தெளிவும் நிச்சயம் வெளிப்பட வேண்டும் என்கின்ற உறுதியோடு இந்த நாளை துவங்குவோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. அலி இபின் அபி தாலிப் என்கின்ற ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒரு அழகான கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். உங்கள் கண்கள் மிக அழகானதாக இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தை ரசிக்க முடியும். உங்கள் நாக்கு அழகானதாக இருந்தால் இந்த உலகமே உங்களை ரசிக்க முடியும் என்கிறார். இங்கே அழகு என்று அவர் சொல்வது கண் நாக்கு என்று அவர் குறிப்பிட்ட அந்த இரண்டு உறுப்புகளின் வாயிலாக நாம் செய்யக்கூடிய செயலின் அழகை குறிக்கிறது. உங்கள் பார்வை, அதாவது உங்கள் கண்ணை பயன்படுத்தி மனதாலே நீங்கள் பார்க்கின்ற பார்வை, நீங்கள் பார்க்கின்ற காட்சிகளை எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்ளுகிறீர்கள், எப்படி உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள் என்கிற விதம். அந்த வகையிலே உங்கள் கண்கள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அழகை பார்க்கின்ற அளவிற்கு உங்கள் மனம் பக்குவப்பட்டிருக்குமேயானால் உங்களால் இந்த உலகத்தை ரசிக்க முடியும். இந்த உலகத்திலே எங்கும் அழகு கொட்டி கிடக்கிறது. அதை பார்த்து ரசிப்பதற்கான மனநிலை தான் நமக்கு தேவை. அதுபோல உங்கள் நாக்கு அழகாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பேசுகின்ற பேச்சு இதமானதாக இருக்க வேண்டும் என்பது பொருள். தேவையான வார்த்தைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து பேசுவது, மற்றவர்களுடைய மனம் எக்காரணத்தை கொண்டும் புண்படாமல் பேசுவது, அவர்கள் தவறே செய்திருந்தாலும் கூட பொருத்தமான வார்த்தைகளாலே அவர்கள் மனமும் அதை ஒப்புக்கொள்ளுகின்ற விதத்திலே எடுத்துரைக்க உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே நீங்கள் பேசுகின்ற பேச்சினாலே பிரயோஜனம் விளையும். அப்படி பயன் தருகின்ற சொல்லை மட்டுமே உச்சரிக்கின்ற வகையிலே உங்கள் நாக்கு உன்னதமாக தன்னுடைய பணியை செய்யுமேயானால் இந்த உலகம் உங்களை நேசிக்கும், எல்லோரும் உங்களை விரும்புவார்கள், மதிப்பார்கள். ஆகவே நம்முடைய கண்ணும் நாக்கும் அந்த அறிஞர் சொன்னது போல மிக அழகானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மாலும் இந்த உலகத்தை ரசிக்க முடியும், இந்த உலகம் ரசிக்கும்படியாக நாமும் வாழ முடியும். உண்மையில் நம்மை அழகுபடுத்திக் கொள்வது என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லையா? தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: ஒரு பாட்டு பாட்டு
1: நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள். ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ்ப்பம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜூலை மாதம் முதல் தேதி இதே நாளில் வரலாற்றினுடைய கடந்த காலங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாக வெயிலில் போகும்போது அந்த வெளிச்சம் நம்முடைய கண்களை கூசாமல் இருப்பதற்காக சன்கிளாசஸ் என்று சொல்லக்கூடிய குளிர் கண்ணாடிகளை நாம் அணிவோம். இப்படி ஒரு கலாச்சாரம் எங்கே எப்போது தொடங்கியது என்கின்ற ஆய்வை மேற்கொள்ளும் போது 1200 அதாவது 12 நூற்றாண்டினுடைய துவக்கத்திலேயே கிட்டத்தட்ட இந்த நாளில்தான் சீனாவிலே குவாட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்படிகக்கல், அந்த கல்லினுடைய மெல்லிய தகட்டை சூரிய வெளிச்சம் கண்களை கூசாத அளவிற்கு தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பாக, கண்களிலே அதை அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறைமையை முதன்முறையாக கண்டறிந்திருக்கிறார்கள். டார்க் கிளவுட்ஸ் அதாவது கருமேகங்கள் எப்படி சூரியனை மறைத்து அதனுடைய வெளிச்சத்தை தடுக்கின்றனவோ அதுபோல சூரிய வெளிச்சத்தாலே கண்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய கருவி இது என்கிற அடிப்படையிலே சீன மொழியிலே ஐடாய் என்று பெயரிடப்பட்ட அந்த கண் கண்ணாடி முதன் முதலாக இந்த நாளில் தான், இந்த காலகட்டத்தில் தான் புழக்கத்திற்கு வந்திருக்கிறது என்கிற தகவலை நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு சூரிய ஒளியினுடைய பாதிப்பிற்காக மட்டுமல்ல, ஒரு அழகான தோற்றத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆபரணமாகவே இந்த குளிர் கண்ணாடிகள் மாறிவிட்டன. பெருமளவிலே உலகம் முழுவதும் நீக்கமர பயன்படுத்தப்படுகின்ற இந்த கருவி உபகரணம் முதன் முதலாக மக்களுக்கு பயன்பட துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1867 பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த வட அமெரிக்க பகுதிகள் நியூ பிரன்ஸ்விக், நோவாஸ்கோஷியா, கியூபெக் மற்றும் ஆண்டாரியோ, இந்த பகுதிகளை ஒருங்கிணைத்து கனடா என்கின்ற ஒரு ராஜ்யம் இந்த தினத்திலே தான் முதன் முதலாக உருவாக்கப்பட்டது. அதே போல ஜூலை மாதம் 1 இதே நாளில் தான் 1908 SOS என்று அழைக்கப்படுகின்ற டிஸ்ட்ரெஸ் சிக்னல் கோட் உலகம் முழுமைக்குமான பேராபத்து கால குறியீடாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. மார்ஸ் கோட் என்று அழைப்பார்கள். தந்தி முறையிலே இதை பயன்படுத்துவது வழக்கம். புள்ளிகள் மற்றும் கோடுகளை வைத்து ஒரு தகவலை எழுதி அதை அனுப்புவது. இதிலே SOS என்கிற மூன்று எழுத்துக்கள், மூன்று புள்ளிகள், மூன்று கோடுகள் மற்றும் மூன்று புள்ளிகள் என்கிற மார்ஸ் குறியீட்டின் மூலமாக இங்கே குறிக்கப்படுகிறது. SOS என்பது எதனுடைய சுருக்கம் என்றால் சேவ் அவர் ஷிப், நடுக்கடலிலே சிக்கலிலே மாட்டிக்கொண்ட கப்பல்கள், அருகிலே இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு தங்களை காப்பாற்றுவதற்காக உடனடியாக வரும்படியாக அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு பேராபத்து கால குறியீடு இது. பிறகு சேவ் அவர் சோல்ஸ் அதாவது ஆபத்தில் இருக்கக்கூடிய யார் ஒருவரும் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய துணை கொண்டு இந்த குறியீட்டை பயன்படுத்தினால் அவர்கள் உதவி கோரலாம் என்கின்ற வகையிலே உலகளாவிய ஒரு பேராபத்து கால குறியீடாகவும் இது அறியப்படுகிறது. இப்படி ஒரு குறியீடு எல்லோருடைய நலனும் கருதி முதன் முதலாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்பான துவக்கங்கள், பயனுள்ள துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையையும் கூட சிறப்பிக்கக்கூடிய அற்புதமான ஆரம்பங்கள் எல்லாம் இந்த தினத்திலே துவங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நம் ஊரிலிருந்து நீண்ட தூரம் பயணித்து, பல நாட்கள் பயணித்து ஒரு சிறப்பான இடத்திற்கு செல்லுகிறோம், சுற்றுலா செல்கிறோம். அப்போது அந்த இடத்திலே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும்? நாம் நீண்ட தூரம் பயணித்து வந்திருக்கிறோம், சொல்லப்போனால் இனி இந்த இடத்திற்கு இன்னொரு முறை வருவோமா என்று தெரியாது என்று நினைக்கும் போது அந்த பயணம் நமக்கு மிகச் சிறப்பானதாக தோன்றும், இல்லையா? அங்கிருக்கின்ற ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து ரசிப்போம், அனுபவிப்போம். ஒரு மிக பிரபலமான மனிதர், அவரை சந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மீண்டும் அவரை சந்திப்போமா என்று நமக்கு தெரியாது. அந்த வாய்ப்பு நமக்கு அத்தனை சுலபமாக கிடைக்கக்கூடியது அல்ல எனும்போது அவரோடு இருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளியையும் விலைமதிப்பற்றதாக கருதி நாம் மகிழ்வோம், அனுபவிப்போம், இல்லையா? ஹருகி முரகமி என்கின்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மணித்துளியையும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு நிமிடமும் விலைமதிப்பற்றதாக சிறப்பானதாக உங்களுக்கு தோன்றும். அப்போதுதான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மணித்துளியையும் உங்களாலே அனுபவித்து வாழ முடியும் என்கிறார். யோசித்து பார்த்தால் இந்த மணித்துளி, இப்போது நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் இருக்கிறதே, இது மீண்டும் ஒரு முறை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இதைவிட

விலைமதிப்பற்ற ஒன்றை நம்மாலே வாழ்க்கையிலே சுட்டி காட்ட முடியுமா? நான் சொன்னது போல நீண்ட தூரம் பயணப்பட்டு செல்லுகின்ற ஒரு சுற்றுலா தலம், அதற்கு மீண்டும் அப்படி ஒரு பயணத்தை நம்மாலே மேற்கொள்ள முடியும். அதுபோல ஒரு பிரபலமான மனிதர், ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்டவர், ஒருவேளை அவரை மீண்டும் சந்திப்பதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கலாம். அந்த வாய்ப்பு கடினமானதாக இருந்தாலும் கூட அதை நம்மாலே சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியுமா என்றால் முடியும் தான். ஆனால் இந்த மணித்துளி நம் வாழ்க்கையிலே கடந்து சென்று விட்டால் மீண்டும் அது வரவே வராது. அப்படி என்றால் அதை விட உயர்ந்த ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆகவே வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மணித்துளி விலை மதிப்பற்றது, பொக்கிஷமானது, நீங்கள் பெரிதும் மதித்து கொண்டாட வேண்டியது. இந்த மணித்துளியிலே உங்களுக்கு என்ன நிகழ்கிறதோ, நீங்கள் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ அதையும் அப்படி அரிதான ஒன்றாக கொண்டாட பழகுங்கள். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மணித்துளியுமே மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும், பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நம்மையே நமக்கு சிறப்பானவர்களாக உணர்த்தும். அந்த வகையிலே இன்று நாம் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடத்தையும் வளமானதாக வரமானதாக கருதி வாழ்வோம். அது தருகின்ற மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி தருகின்ற உற்சாகம் நம்மை மென்மேலும் சிறப்பாக நம் வாழ்க்கையை எதிர்கொள்ள வழி நடத்தட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசில் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச். ஒரு பிராண்ட் நியூ மந்த், ஜூலை மாசம் 1st இல்ல 7th மந்த் ஆஃப் 2026 இன்னைக்கு நமக்காக ஆரம்பிச்சிருக்கு. OMG அப்படிதான் வந்து சொல்லணும்னு தோணுது. எப்படி இந்த 6 ஓடி போச்சே தெரியல, என்னெல்லாம் பண்ணவும் தெரியல, ஆனா ஓடி போச்சு அது மட்டும் தெரியுது. நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும், பட் பல பேருக்கு வந்து ஓய்யோ பெஸ்ட் 6 ஆஃப் திஸ் இயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து பெஸ்ட் 6 ஆஃப் திஸ் இயரா இருந்தது எனக்கு வந்து சொல்லுங்களேன். ஐ வுட் லவ் டு நோ என்ன ரீசன்னாலும் உங்களுக்கு பெஸ்ட் 6 இருந்தது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் நடுவில் வந்து ஒரு சில நாட்கள் உலகத்துக்கே வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய தினங்களாக இருந்தாலும் அதெல்லாத்தையும் கடந்து வந்து இப்போ இயல்பு நிலைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கோம். துபாய் இஸ் பேக் இன் Alive again. ல சம்மரும் வந்தாச்சு, நம்ம பாட்டுக்கு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூல் ஹாலிடேஸ் ஆக்சுவலி எப்போலேருந்து ஆரம்பிக்குது? ஏன்னா இப்போவே வந்து நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆரம்பிச்சாச்சா. சில இந்தியன் ஸ்கூல்ஸ் எல்லாம் மட்டும் இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சில ஸ்கூல்ஸ் வந்து தே ஆர் ஸ்டில் ஆன் அண்ட் இந்த வீக்கெண்டோட முடிஞ்சிருமா அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை எனவே நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கட்டும் அண்ட் பிறக்கக்கூடிய அந்த ஜூலை மாதம் நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லான மந்தாக நம்ம எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம என்டர் பண்ணுவோம். சரியா இப்படிதான் வந்து லைட்டாக கொஞ்சம் தொண்டையில் கிச் கிச் கோல்டு இதெல்லாம் வருது, பிகாஸ் வெளியில் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கு. நம்ம தங்கியிருக்கக்கூடிய வீடோ இல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீஸோ அங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி கோல்டா இருக்கு, வெளியில ஹியூமிடாவும் இருக்கு, சூடு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு சில்லுன்னு ஏதாவது எடுத்து குடிச்சிடுறோமா, அப்புறம் வெளியில போகும்பொழுது இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால லைட்டாக கோல்டெல்லாம் வருது, தொண்டையில் கிச் கிச்லாம் வருது. ஸோ பார்த்துக்கோங்க உடம்பு பத்திரமா. சரியா, ஸோ யூ ஹாவ் அன் அமேசிங் அமேசிங் ஜூலை. அண்ட் யாருக்கெல்லாம் பர்த்டே மந்த்து, யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் மந்த்து, ஆனிவர்சரி ஆர் யூனோ ஏதாவது ஒரு புது பந்தத்துக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுறீங்களா, யூ கெட்டிங் எங்கேஜ், ஆர் யூ கெட்டிங் மேரிட், இல்லை வந்து ஏதாவது டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரீங்களா? ஏன்னா எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணோம்ல நம்ம. அதனால் வாட்எவர் இட் இஸ், நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமையட்டும் இந்த ஜூலை மாதம். அண்ட் ஜூலை மாதம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான நோட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு சொல்லணும்ல. இந்த ஃபியூவல் ரேட்ஸ் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 55 பக்கம் வந்து கம்மியாகி இருக்கு இப்போ லிட்டர் ஆஃப் பெட்ரோல். நேற்றுக்கு நான் அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து என் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நம்ம லிஸ்னர் யாரோ, என்ன ஒரு ஆனந்தம் ஃபியூவல் ரேட் கம்மியானதில் அப்படின்ட்டு. ஆமாம், பின்ன ரத்த கண்ணீர் வரும்ல ஒரு முறையும் நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணதுக்கப்புறமா பே பண்ணும்பொழுது, ஐயோ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமா இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கர ட்ராமாட்டிக்காக இருக்கும். அதுலேருந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு இந்த மாதம் ஃபீல் பண்ண போகிறோம். அதனால இதையே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தொடக்கமாக எடுத்துக்கிட்டு லெட்ஸ் கீப் கோயிங். ஹாப்பி ஜூலை. ஓகே, இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் மெரிசல் மார்னிங்ல நான் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க போறேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் வந்து வைராஜாவை பரியரும் பெருமாள் படங்கள் அந்த பாட்டு உங்களுக்காக நான் தரேன். அண்ட் இன்னைக்கு புதன்கிழமை ஆஃப்டர் குட்டி பிரேக் நம்ம கூட லாயர் மகாதேவாவும் ஜாயின் பண்ணுவாரு. ஸோ மறக்காம கேளுங்க. அண்ட் ஐ திங்க் ஐ ஹாவ் சம் மூவி பாசஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. கட்டா குஸ்தி 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா வர வெள்ளிக்கிழமை, அதுக்கான பாசஸும் என்கிட்ட அநேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இல்லைன்னா மற்ற ஷோஸ்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளோட பிளான். நீங்க வந்து ஆஸ் யூஸ்வல் சேஃபாக டிரைவ் பண்ணுங்க. மேப் எல்லாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். நான் வரும்பொழுது எனக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்தது, அதனால ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணதுனால ஐ திங்க் ரோடெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஷார்ஜா துபாய் ரூட் வந்து கொஞ்சம் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மேப்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரியா, பட் ஃபார் நவ் எங்கேருந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ்க்கு KIRTHANA. ஓகே, ஏ இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன் நான், யூரோப் சைட்லேருந்து யூகே சைட்லேருந்துலாம் யாரெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? பிகாஸ் பயங்கரமான ஹீட் வேவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் கண்ணில் பட்டுகிட்டே இருக்குது இந்த செய்திகள்லாம் தான். ஹீட் வேவாக இருக்குது, மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, ஏர் கண்டிஷனிங் கிடையாது, நிறைய இடங்களில் வந்து ஃபேன்ஸ்க்காக மக்கள் வந்து திண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன்னா இந்த காற்று வர ஃபேன் சொல்கிறேன் நான், அதுக்காக திண்டாடுறாங்கன்ற மாதிரி நிறையா நான் பார்த்துட்ருக்கேன் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ யாராவது அந்த சைட்லேருந்து இப்போது கேட்டுட்ருக்கீங்க தற்செயலாக அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. எப்படி இருக்குது உங்கள் ஏரியாவில் ஹீட் வேவ் எல்லாம், பெட்டராக இருக்கீங்களா இல்லை வந்து பேடாக இருக்கா, எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ பேக் டு பேக் ரெண்டு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி ஜூலை.
1: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: வேலைங்கிறது கௌரவம், வேலைங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
0: கட்டா குஸ்தி 2.
2: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
0: ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி.
6: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஹாஹா, இப்போதான் வந்து சம்மரே ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. ஜூன் 21 தான் வந்து எக்ஸாக்ட்லி ஒஃபிஷியலி யூஏயில் சம்மர் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே பாருங்களேன், வென் வில் சம்மர் எண்டா? இது வந்து எப்படி இருக்குன்னா, எப்பவுமே நமக்கு இந்த லாங் ஹாலிடேஸ் எல்லாம் வரும்பொழுது, பப்ளிக் ஹாலிடேஸ்லாம் வரும்பொழுது, அந்த ஹாலிடே முடிஞ்சு நம்ம ரிட்டர்ன் ஆகக்கூடிய ரெசியூம் பண்ணக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு வென் இஸ் த நெக்ஸ்ட் பப்ளிக் ஹாலிடே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வரும். அது ஒரு ஆசுவாசத்தை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு. அதே மாதிரி தான் வென் வில் சம்மர் எண்ட் இன் தி யூஏஇ, ஹியர் இஸ் தி ஒஃபிஷியல் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஃபோகஸ் பண்ணி நமக்கு டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ யூஏயில் சம்மர் ஆரம்பிச்சாச்சு அண்ட் கொளுத்திட்டு இருக்கு இல்லை. ஸோ எமிரேட்ஸ் அஸ்ட்ரோனாமிக்கல் சொசைட்டியினுடைய சேர்மேன் அவர்கள் சொன்னது என்னன்னா, செப்டம்பர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் ஆட்டம் சீசனாக இருக்கும். அண்ட் தென் அஸ்ட்ரோனாமிக்கலி செப்டம்பர் 23 சம்மர் வந்து முடியும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து சீசன் மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட், அதாவது இந்த ஹாட்டஸ்ட் பீரியட் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா சம்மரில். ஸோ அந்த ஹாட்டஸ்ட் பீரியட் வந்து அரபிக்கில் அல் கைஸ் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுமா. ஸோ இது வந்து 3rd week of August முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பை 3rd week of August தான் வந்து இந்த சுஹேல் ஸ்டார் வரும் வெளியில். ஸோ சுஹேல் ஸ்டார் வந்துச்சுனாலே இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்ங்கிறத குறிக்கிற ஒரு நட்சத்திரம் தான் அது. அண்ட் டெம்பரேச்சர் வந்து ஸ்டில் செப்டம்பர் ஃபுல்லாக வந்து ஹையாக இருக்குது அப்படின்னாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹியூமிடிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். And then தேர்மல் லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் வந்து சென்ட்ரல் அரேபியாவிலேருந்து இந்த பக்கம் வரதுனால ஆக்டிவான காற்று வரும். அதோட வந்து டஸ்ட்டு விசிபிலிட்டி எல்லாம் சேர்ந்து வரும். அட் த சேம் டைம் வந்து கனெக்டிவ் கிளவுட் ஃபார்மேஷனும் வந்து இருக்கும். அப்போ வந்து லேசான மழை எல்லாம் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செப்டம்பர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சட் பேக்காக இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. திடீர்னு மழை வர மாதிரி இருக்கும், டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், காத்தடிக்கும். அண்ட் தென் ஹியூமிடிட்டியும் வந்து முடியக்கூடிய நேரத்தில் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா சம்மர் முடிகிற நேரத்தில் ஹியூமிடிட்டியும் வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி வந்து சம்மர் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், செப்டம்பர் 23 சம்மர் ஒஃபிஷியலி யுஏஇல நிறைவடையும்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: என்னடா பண்ணுவ, அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

UFO Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவ உள்ளது.
4: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
5: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
6: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம் 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: ஆல் ரைட், மார்னிங். நான் சொல்லி வாய் மூடல, டிராஃபிக் ரஷ் எல்லாம் அவ்வளோ இல்லை போல இருக்கேன்ட்டு. பட் வழக்கம் போல் நம்ம துபாய் போலீஸ் வந்து எக்ஸில் போட்டிருக்கிறது என்னென்னா, மார்னிங் ரஷ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, டிராஃபிக் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் அதுலேயும் வந்து இப்போ நான் பார்த்தேன்னா எக்ஸாக்ட்லி வந்து நம்ம S115 இருக்குது இல்லையா, ஷார்ஜாவில் என்ன என்ன ரோடு இது, S115 இஸ் விச் ரோடு, அல்தாவோன் ஸ்ட்ரீட். யா, அல்தாவோன் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கிராஷ் ஒன்றா இருக்குது. அதனால வந்து அந்த அல்தாவோன் ஸ்ட்ரீட்லேருந்து அந்த பிரிட்ஜு போகும் இல்லையா, அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி, அது வரைக்குமே வந்து பயங்கர பயங்கர பயங்கர டிராஃபிக். அது அப்படியே வந்து E11 கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து டிராஃபிக் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது பார்க்க முடியுது. E11லேயும் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் வந்து 311 அங்கங்கே வந்து மல்டிபிள் கிராஷஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு காலையிலேயே வந்து கொஞ்சம் கிராஷோடு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. 611 வந்து ஒரு கிராஷ் ஒன்று இருக்குது ரைட் நவ. நான் பார்த்தேன்னா எங்கே தெரியுமா, அலேயாஸ் கவனீஜ் கேமல் ட்ராக் இருக்குல்ல அதுகிட்ட. ஓ, ஆக்சுவலி ரெண்டு கிராஷஸாக இருக்குது 611. ஸோ கவனீஷ் கேமல் ட்ராக்குக்கு முன்னாடி அந்த நான் தாண்டின்னு சொல்லிட்டு ரெண்டு இடங்களில் கிராஷ் இருக்கிறது பார்க்க முடியுது. டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக் சைடு, ராசல்கூர் ரோடு, அல்கீல் ரோடு, எல்லா ரோட்ஸ்லையும் வந்து டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ பொறுமை இழக்காமல் பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்கள்.
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: 7:46 ஆகுது. நான் தான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் மெர்சல் மார்னிங்கில். ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே வந்து எத்தியாத்ரியல் தான், எத்தியாத்ரியலோட அந்த ஹாப்பினஸ், எத்தியாத்ரியல் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் வந்து எத்தியாத்ரியலை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ரீல்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 டிக்கெட்டுக்கு மேலே விற்பனை ஆகிடுச்சாமே, எப்படி அப்படின்ட்டு தான் தெரில. ஸோ லான்ச் பண்ண இந்த ஒரு ஃபியூ டேஸ்லேயே, அதை டிக்கெட்ஸ் லான்ச் பண்ண ஃபியூ டேஸ்லேயே வந்து அவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து விற்பனையாக இருக்குது. இது வந்து ரெக்கார்ட் டைமில் ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் விற்பனையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனிவே, நான் இன்னும் போகலை, மேபி வீக்கெண்ட் போனா போவேன் நினைக்கிறேன். லெட்ஸ் சி மெசேஜஸ் பார்க்கலாமா இன்ஸ்டாகிராமில். ஹாய், திஸ் இஸ் கிருஷ்ணா ஃப்ரம் சண்டிகர். நீங்கள் நேற்று பாடின ஆப்பிள் பண்ணிய பாட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்போ ஷோ முடிகிற நேரத்தில் நீங்கள் கேட்டிருந்துருக்கீங்க இல்லையா. எனிவே தேங்க்யூ கிருஷ்ணா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜ். ஷாகுல், குட் மார்னிங் டு யூ டூ. அதுக்கப்புறம் ரவிசங்கர், குட் மார்னிங். குமார், குட் மார்னிங். பாலகிருஷ்ணா, அருள், அக்கா ரீசெண்டாக வாழை 2 மூவி பார்த்தேன், ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அப்போ நான் ஃபீல் பண்ணது ஒரு கவிதையாக எழுதியிருக்கேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு. அந்தந்த வயதில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை அந்த வயசுலேயே வாழ்ந்துட வேண்டும். நாளை பார்த்துக்கலாம்னு தள்ளி வச்ச ஒவ்வொரு ஆசையும் இன்னைக்கு நினைவாகி நெஞ்சை கணக்க செய்கிறது. திரும்ப வராதது காலம் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து தொலைந்து போன சில மகிழ்ச்சிகளும் தான், விச் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தள்ளி தள்ளி போட்டோன்னா ப்ராபப்ளி வந்து அதை என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த ஒரு வயசு நம்ம கிட்ட இருக்காது. அப்புறம் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம ஃபீல் பண்ணுவோம், எதையோ சேஸ் பண்ணி நம்ம ஓடிட்டு இருக்கும்போது அடடா இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம், விச் ஆக்சுவலி இஸ் வெரி வெரி ட்ரூ. ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க நீங்கள், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தட் மெசேஜ். சதீஷ், குட் மார்னிங். என்னோட சன் விஷ்ணுகுமார் பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷ்ணுகுமாருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். முகமது சாதிக், வெயில் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்கள் வானொலியில் ஒலிக்கக்கூடிய உங்களுடைய இனிய குரல் பாட்டு இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைய நாளும் உங்கள் இனிய குரலோடு எல்லோருக்கும் உற்சாகமாக மலரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஜேசோ தயானந்தன் வந்து இங்கிலாந்துலேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்கேன், லண்டன்லேருந்துன்னு சொல்லியிருக்காரு. எஸ் லாஸ்ட் 2 days வந்து டெம்பரேச்சர் வந்து நாட் டூ பேட் அப்படின்ட்டுருக்காரு, பரவாயில்லையே, பிகாஸ் அந்த சைட்லாம் வந்து பயங்கர ஹீட் வேவ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் யாராவது அங்கேருந்து மெசேஜ் ஐ மீன் அங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், யூனோ யூகே யூரோப் அந்த சைட்லேருந்துலாம். பழனிக்குமார், குட் மார்னிங். ஜூன் போனால் ஜூலை காற்றே பாட்டு ப்ளே பண்ணுங்கள். நேற்றுக்கு தான் வந்து ஆக்சுவலி யாருக்காகவோ ப்ளே பண்ணேன் செந்தில் முருகேசன், குட் மார்னிங். நிவாஸ், சங்கர், முகமது ஃபர்ஹான். முகமது ஃபர்ஹான் வந்து என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னா, இன்னைக்கு என் ஒய்ஃப்க்கு பர்த்டே, அவங்க பேர் வந்து சுஜீனா, விஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு. சுஜீனாக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் சைட்லேருந்து சொன்னோன்னு சொல்லுங்கள். சல்லுபாய் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, விஷிங் யூ ஃபென்டாஸ்டிக் மந்த் ஃபில்ட் வித் வண்டர்ஃபுல் மோமெண்ட்ஸ், பீஸ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி, குட் மார்னிங் அப்படின்ட்டு. அன்வர், உங்களுக்கும் காலை வணக்கம். நௌஃபல் காதர், குட் மார்னிங். ஹெவி டிராஃபிக் டுவர்ட்ஸ் அபுதாபி 311 நியர் மக்தூம் ஏர்போர்ட் ரவுண்ட் அபவுட். ப்ளீஸ் யூஸ் ஆல்டர்னேட் ரூட் அப்படின்னு போட்டிருக்காரு, கேட்டுக்கோங்க. அந்த பக்கம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஆல்டர்னேட் ரூட் எடுத்துக்கோங்க. நம்மால் ஃப்ரம் ஷார்ஜா டு அல்கூஸ், என்னோட பர்த்டே மந்த் இந்த மாதம் அப்படின்ட்டு. அடடே பரவாயில்ல, ஹாப்பி பர்த்டே மந்த் டு யூ. முரளிதரன், முரளி ஃப்ரம் அஜ்மான், குட் மார்னிங்னு அனுப்பியிருக்காரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே, அடுத்ததான் வந்து பிரேக் அண்ட் பிரேக். அப்புறமா மனசு தொட்டமெட்டு யாருக்கு வேணும், 800-8940. ரொம்ப நேரமாக அடிச்சிட்ருக்கு, ஒருத்தருக்கு ப்ளே பண்ணிடலாம் பாட்டு. ஹாய், குட் மார்னிங். ஹலோ, ஹாய், குட் மார்னிங்.
2: மார்னிங்,
1: யார் பேசுறீங்க?
2: இக்ஷான் தீன் பேசுறேன்.
1: யாருங்க?
2: இக்ஷான் தீன்.
1: இக்ஷான் தீன், உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல நான் பேசுறது கேட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க.
2: ஓகே சிஸ்டர். பிரதர், கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
1: யாரெல்லாம் போயிட்டு இருக்கீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆபீஸா?
2: ஆபீஸ் தான் சிஸ்டர், காலையில.
1: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா எப்படி?
2: என்ன
1: பாட்டு வேணும்? எஜமான்ல இருந்து ஆலப்போல் வேலை போல் அப்படின்னாரு யார் அவர் பக்கத்துல? கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகள் எல்லாம் என்ன ஏதுன்னு சொல்றதுக்காக. அதுக்கப்புறம் திருப்பி பேசுவோம்.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேக்குறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
5: உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யாரு அவரு?
6: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
8: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.
6: Mersal Morning brought to you

0: தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்கான பாஸ்போர்ட் சேவை கட்டண உயர்வு இன்று முதல் அமலாகின்றது. இந்த புதிய கட்டண நடைமுறை ஜூலை முதலாம் தேதி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் அறிவித்துள்ளது. புதிய பாஸ்போர்ட் பெறுவதற்கும் அல்லது 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க சாதாரண சேவையின் கீழ் 285 திரம்சில் இருந்து 450 திரம்சாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது சுமார் 60% உயர்வாகும். அவசர தற்கால் சேவையின் கீழ் இந்த கட்டணம் 900 திரம்சாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 60 பக்கங்களை கொண்ட பாஸ்போர்ட்டை சாதாரண முறையில் புதுப்பிக்க 630 திரம்சும், தற்கால் சேவையின் கீழ் 1080 திரம்சும் கட்டணமாக வசூலிக்கப்படும். பாஸ்போர்ட் தொலைந்தாலோ அல்லது சேதமடைந்தாலோ புதிய பாஸ்போர்ட் பெற விண்ணப்பிக்க சாதாரண சேவையின் கீழ் 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு 900 திரம்சும், தற்காலில் 1350 திரம்சும் அறவிடப்படும். 60 பக்கங்களை கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு சாதாரண சேவையில் 1080 திரம்சும், தற்காலில் 1530 திரம்சும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு புதிதாக அல்லது மீள வழங்கப்படும் 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கான சாதாரண சேவை கட்டணம் 325 திரம்சாக உயர்த்தப்பட்டுள்ளது. தற்கால் சேவையில் கட்டணம் 775 திரம்சாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சிறார்களின் பாஸ்போர்ட் தொலைந்தாலோ அல்லது சேதமடைந்தாலோ புதிய பாஸ்போர்ட் பெறுவதற்கான கட்டணம் சாதாரண சேவையில் 775 திரம்சும், தற்கால் சேவையில் 1225 திரம்சும் வசூலிக்கப்படும். இதே நேரத்தில் 8 வயது வரை உள்ள குழந்தைகள் புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது 10% கட்டண சலுகை வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் கிளியரன்ஸ் சான்றிதழ், சரண்டர் சான்றிதழ் மற்றும் குளோபல் என்ட்ரி புரோகிராம் சரிபார்ப்பு உள்ளிட்ட சேவைகளுக்கான கட்டணம் 95 திரம்சில் இருந்து 145 திரம்சாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டணங்கள் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம், துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் செயல்பட்டு வரும் இந்திய தூதரக விண்ணப்ப மையங்கள் அனைத்திலும் ஒரே மாதிரியாக அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை அமெரிக்க தூதர்களுடன் எந்தவித நேரடி பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட மாட்டோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கத்தாரில் நடைபெறவிருந்த உயர்மட்ட சந்திப்பில் அமெரிக்க பிரதிநிதிகளை சந்திக்க மறுத்துள்ள ஈரான் முதலில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அம்சங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம் முழுமையாக குறைந்து ஒப்பந்த விதிகள் பின்பற்றப்பட்ட பின்னரே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து முடிவெடுக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை முடங்கியுள்ள நிலையில் அந்த நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பல்வேறு வழிகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்செத் மற்றும் கூட்டுப்படை தலைவர் ஜெனரல் டேன் கேன் ஆகியோருடன் ஈரான் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்துவது தொடர்பாக ட்ரம்ப் ஆலோசனை நடத்தியதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நாளை காலை மாமல்லபுரத்தில் நடைபெறும் விழாவில் தாவேக்காவில் இணைகின்றேன் என்று சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நாளை காலை 9 மணிக்கு மாமல்லபுரத்தில் உள்ள சொகுசு ஹோட்டலில் இணைப்பு விழா நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 3.23 கோடி ரூபாய் மோசடி புகாரில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்ளாமலே ஒப்பந்ததாரர்கள் 3.23 கோடி பெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, அரசு அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் உட்பட 11 பேர் மீது சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த 24ஆம் தேதி வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து 25ஆம் தேதி ஏவா வேலு மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் வீடு, அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் சான்றுகள், சொத்து மதிப்பு மற்றும் முறைகேட்டை உறுதிப்படுத்தும் பல்வேறு முக்கிய ஆவணங்கள், கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் இன்று முதல் ஆதார், பாஸ்போர்ட், வாகனங்களின் விலை மற்றும் கடனட்டை விதிகளில் மாற்றங்கள் அமலுக்கு வந்தன. இன்று முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை ஆதார் எண்ணுடன் மின்னஞ்சல் முகவரியை கட்டணம் இன்றி இணைத்துக் கொள்ளலாம். பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வாகனங்களை உற்பத்தி செய்யும் சில நிறுவனங்கள் தனிநபர் பயன்பாட்டுக்கான கார்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாகனங்களின் விலைகளை 1.5% முதல் வெவ்வேறு பிரிவுகளில் 3% வரை உயர்த்துவதாக தெரிவித்துள்ளன. கடனட்டை விதிமுறைகளிலும் மாற்றங்கள் வருகின்றன. பல புதிய வரம்புகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் சில பரிவர்த்தனைகள் வெகுமதி புள்ளிகளின் வகையில் இருந்து அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில கடனட்டை உரிமையாளர்கள் 3 மாதங்களுக்கு 3 முறை உள்நாட்டு விமான நிலையங்களில் லாஞ்ச்களை இலவசமாக பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: எல் நினோ காலநிலை நிலைமையினால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து கவனம் செலுத்தி தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையிலான முன்னறிவிப்புகள் தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டார். எல் நினோ நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், பேரிடர் முகாமைத்துவ அமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் தேசிய பேரிடர் ஒருங்கிணைந்த பொறிமுறை குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் விவசாயம், குடிநீர் விநியோகம் மற்றும் மின் உற்பத்தி ஆகிய துறைகளின் ஆயத்த நிலைமைகள் குறித்தும் இதன்போது விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிரான்ஸ் அணி இம்முறை உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதி 16 அணிகள் கொண்ட சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இறுதி 32 அணிகள் சுற்றில் நடைபெற்ற போட்டியொன்றில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடனை தோற்கடித்தது. கிலியன் எம்பாப்பே இப்போட்டியில் 2 கோல்களை பதிவு செய்திருந்தார். இதனிடையே இக்குவடோருக்கு எதிரான போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டியது. ஐவரி கோஸ்ட் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் நோர்வேயிடம் தோற்கடிக்கப்பட்டது. இதேவேளை மொரோக்கோ மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைய பெனால்டி வாய்ப்பில் மொரோக்கோ 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றியை தம்பசப்படுத்தியது. தொடரில் இன்று நடைபெறவுள்ள 2 ஆட்டங்களில் முதல் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் கோங்கோ ஜனநாயக குடியரசு ஆகியன மோதுகின்றன. மற்றும் ஒரு போட்டியில் பெல்ஜியம் மற்றும் செனகல் அணிகள் பல பரீட்சை
4: நடத்தவுள்ளன.
5: பத்தி ஒரு கவலையும் இல்ல. கால் 800
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை சற்று குறைவடைந்துள்ளது. நேற்று 70 திரம்ஸுக்கு மேல் உயர்வடைந்திருந்த மேற்கு டெக்சஸ் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தற்போதைய நிலவரப்படி 69.81 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 73.26 டாலராக உள்ளது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் 4000 டாலரில் இருந்து சரிந்தது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை தற்போதைய நிலவரப்படி 1.22% சரிந்து 3975.64 டாலராக உள்ளது. இதேவேளை வெள்ளியின் விலை 2.95% சரிந்து 57.68 டாலராக உள்ளது. இந்த விலை வீழ்ச்சி அமீரகம் மற்றும் சென்னை சந்தைகளில் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைவடைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை 100 ரூபாய் குறைந்து கிராமுக்கு 13,100 ரூபாயாக உள்ளது. சவரனுக்கு 104,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: இந்த வாரம் முழுவதும் அமீரகத்தில் வெப்பநிலை ஓரளவுக்கு குறைந்திருக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் உள்ளக பிராந்தியங்களில் அதிகபட்சமாக 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். எனினும் வெள்ளிக்கிழமை வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். உள்ளக பிராந்தியங்களில் 41 முதல் 46 டிகிரி செல்சியஸுக்கு இடையிலும், கரையோர பகுதிகளில் 37 முதல் 41 டிகிரி செல்சியஸுக்கு இடையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 31 முதல் 37 டிகிரி செல்சியஸுக்கு இடையிலும் இன்று வெப்பநிலை பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: கோல்ட் ரேட். கோல்ட் ரேட் டுடே brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க.
1: தங்கத்தினுடைய விலை சரிந்து கொண்டேதான் இருக்கிறது இல்லையா? 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 481 திரும்ஸ் 50 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 446 திரும்ஸா இருக்கு. நேத்திக்கு வச்சு கம்பேர் பண்ணும்பொழுது இது சுமார் ஒரு 3-4 திரும் பக்கம் கம்மியாகி இருக்கு. இன்னைக்கு
0: இன்று தங்கத்தின் விலை Gold Rate Today brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க.
1: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து பொதுவாக காலையில என்ன மாதிரியான பாட்டு கேட்க பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த மாதிரி மெலடி சாங்ஸ் அண்ட் யூனோ ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டா இல்லாத பெப்பி சாங்ஸ் இது வந்து எனக்கு கேட்கறதுக்கு பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கு. ஜூலை மாசம் வந்து ஆக்சுவலி நிறைய பிரபலங்கள் வந்து பிறந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஜூலை மாசம் பர்த்டே இருக்கு. நம்ம சிங்கர் சித்ராமா அவங்களுக்கு பர்த்டே, அதுக்கப்புறம் சிங்கர் உன்னி கிருஷ்ணன் ஒரு உன்னிமேன் ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு, அப்புறம் நம்ம நாமுத்துக்குமார் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பிரபலங்களுக்கு வந்து பிறந்த நாள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அண்ட் நம்ம நா முத்துக்குமார் அவருடைய பாடல்கள் வந்து பா, நான் வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது, அவரோட பாட்டே வந்து பேசுகிறோம்ல. ஒரு ஒரு இமோஷனுக்கும் வந்து அவ்வளோ அழகான வரிகள்லாம் வந்து அவர் எழுதியிருப்பார். ஸோ நா முத்துக்குமார் அவர்களுடைய பாடல்கள் தான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம கொண்டாட போகிறோம், ஸ்டார் ஆஃப் த மந்தில். ஸோ அப்படி பூக்கள் பூக்கும் திறனும் பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. அடுத்ததான் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உன்னாலே உன்னாலேயிலிருந்து முதல் நாள் இன்று, எஸ் மாதத்தின் முதல் நாள் இன்று, ஆமாம் அந்த பாட்டு. அதுக்கப்புறமா வந்து கண்ட நாள் முதல் படத்துலேருந்து பனித்துளி பனித்துளி, ஓஃப் ரெண்டுமே வந்து பியூட்டிஃபுல் சாங்ஸ். ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். But அதுக்கு முன்னாடி
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம எத்தியாத் ரயில் நேற்றுக்கே சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் பண்ணியாச்சு, பேசஞ்சர் சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ நீங்கள் எத்தியாத் ரயிலை பயன்படுத்தி ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணி போக போகிறீங்கன்னா நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து விரிவாக சொல்லியிருக்காங்க. அதில் முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ட்ராவல் பண்ணி போகும்பொழுது நம்ம டிக்கெட் ஆஃப்கோர்ஸ் எடுப்போம், கட்டாயமாக நம்ம கையில் வந்து அடையாள அட்டை ஏதாவது இருக்கணும் சரியா? ஸோ அடையாள அட்டை அப்படிங்கும்பொழுது நீங்கள் யூஏ ரெசிடென்ட்டாக இருந்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஐடி இருக்கணும், இல்லைனா பாஸ்போர்ட், இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமாக ஐடி இருக்கணும். அண்ட் டிக்கெட் வந்து ஆஃப்கோர்ஸ் உங்கள் கையில் வச்சுருந்துருக்கணும். அண்ட் தென் டிக்கெட் வகையை பொறுத்து தேதி மாற்றம் இல்லைனா வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் நீங்கள் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிடணும். கண்டிப்பாக உங்கள் ட்ரெயின் ஸ்கெடியூலாக இருக்கிற ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே போயிடணும். அண்ட் ட்ரெயின் வந்து புறப்படுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடியே அந்த கேட்டுக்கு போய் நின்றுடணும். அண்ட் என்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டர்ஸ் இ ஸ்கூட்டர்ஸ் இருக்குல்லையா, அதுக்கு முற்றிலும் அனுமதி கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் தென் இதே நம்ம வந்து வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரோலர் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, செல்ல பிராணிகளுக்கு அனுமதி உண்டு அப்படின்ட்டு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து நீங்கள் பெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா செல்ல பிராணிகளை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் என்ன தெரியுமா, நீங்கள் செல்ல பிராணிகளை எடுத்துகிட்டு போகும்பொழுது அதை ப்ராப்பராக கவர்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போ கேட்ஸோ டாக்ஸோ எல்லாம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர் கிரேட்டு அந்த கேரியர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது அது வந்து அந்த கூண்டு மாதிரி இருக்குமே, அந்த கூடு வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த டைமென்ஷன்ஸில் இருக்கணும். ஸோ அதில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த முழு நேரமும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இடையோரும் விளைவிக்காத வகையில் உங்களுடைய செல்லப்பிராணி அந்த கூடுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஃபால்கன்ஸும் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 14 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோர் வந்து தனியாக பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரோலர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா. அண்ட் ட்ரெயினில் வந்துட்டு ஆல்கஹால் அப்புறம் ஸ்மோக்கிங் வேப்பிங் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம், வீட்டிலருந்தே நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ராங் வாசனை இருக்கிற ஒரு ஆரோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் ஒரு அன்பிளசன்ட் ஆர்டரோடு இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது, தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நீங்கள் எத்திஹாத் ரயிலில் பயணிக்கிறதுக்கு.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க. ஒரு காலத்தை விட முடிச்சு நீ இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவியா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் ஜி5. ஜி5 ஃபெஸ்டிவ் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AD per year. தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கு ஜி5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என
2: வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukkas, the world's favorite jeweler.

ஆஹா, நம்ம ஊர் பக்கம் மழை கொட்டி தீக்குது போல இருக்கே. ஜூலையில் மழை பொழிவு குறையும் அப்படிங்கிற மாதிரி என்னதான் சொல்லியிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் அப்படின்னாலும், இப்ப அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு கோவை நீலகிரிக்கெல்லாம் வந்து கனத்த மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஊர்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா, நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. வழக்கமான அளவுல 94% மட்டுமே வந்து இந்த ஜூலை மாசம் பெய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதுதான், பட் பரவாயில்ல, நம்ம ஊர்ல வந்து கோடை மழை இந்த வருஷம் நல்லா தான் பெஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்ல. எதுவுமே அளவா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால பரவாயில்ல, இனி அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு நல்லா மழை கொட்ட போகுதுன்னு இருக்காங்க. எங்க வீட்டுல யாரும் சொல்லவே இல்லையே. மேகமூட்டமா இருந்துச்சுன்னா எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா கோயம்புத்தூர் நீலகிரியில எல்லாம் வந்து மழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். வணிக சிலிண்டர் விலை 172 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஆனா வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க முடியுது. பேக் இன் இந்தியா இதெல்லாம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. எனிவே இங்க என்னன்னா, இன்னைக்கு ஜூலை மாசம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. ஸோ ஜூலை மாசம் ஆரம்பிச்ச உடனே சில மேஜர் சேஞ்சஸ் இந்த மாசம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத வந்து நம்ம முன்னாடியிலேருந்தே கேட்டுட்டு தான் இருக்கோம். அதுல வந்து நம்ம பார்த்தோம்னா, ஷார்ஜால பெய்டு பப்ளிக் பார்க்கிங் அன்டில் மிட் நைட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. நம்ம கையிலிருந்து காசு போகக்கூடிய மாற்றங்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறது தான் வந்து நான் மெயினாக உங்ககிட்ட நான் சொல்றேன். ஸோ மறந்துடாதீங்க ஷார்ஜா மக்களே, நீங்க வந்து இஃப் யூ லிவ் இன் ஷார்ஜா ஆர் ஷார்ஜாக்கு வந்து வேலை நிமித்தமாக அடிக்கடி நீங்க போயிட்டு வரவங்களா இருக்கீங்கன்னா, உங்க பார்க்கிங் மீட்டர் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஏன்னா ஜூலை 1, 2026 இன்னிலிருந்து ஷார்ஜா சிட்டி முனிசிபாலிட்டி சொல்லியிருக்கிறது, பெய்ட் பார்க்கிங் அவர்ஸ் அன்டில் மிட் நைட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். தட் இஸ் 12 AM வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால பாருங்க, ஷார்ஜா அப்படின்னா நாட் ஜஸ்ட் லைக் ப்ராப்பர் மெயின் ஷார்ஜா இல்ல, ஷார்ஜா கீழே வரக்கூடிய கல்பா, கோர்ஃபகான், அல்தேத் இங்கேயும் வந்து பொருந்தும். அண்ட் ஃப்ரைடேஸ் அண்ட் ஒஃபிஷியல் பப்ளிக் ஹாலிடேஸில் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ பார்க்கிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரியா. அது ஒன்று. அண்ட் தென் நம்ம பாஸ்போர்ட், இந்தியன் பாஸ்போர்ட் நீங்கள் வந்து அப்ளை எல்லாம் பண்ணுறீங்க புதுப்பிக்கிறீங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கான கட்டணமும் வந்து உயருது இந்த ஜூலை மாதம் வந்து உயருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க, நல்ல விலை உயருது. ஓகே, ஸோ தட் இஸ் அகேன் அண்ட் அதர் மேஜர் சேஞ்ச். இன்னிலேருந்து ஆரம்பிக்குது அப் டு 75% வரைக்கும் ப்ரைஸ் ஹைக்கு. அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம இப்போ இதுக்கெல்லாம் வேட் பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. நம்ம துபாயில் வந்து பார்க்கிங் ஃபீ எல்லாம் நம்ம பே பண்ணும்பொழுது அதுக்கு வேட் எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்படி கையிலிருந்து போகக்கூடிய சேஞ்சஸ் வந்து இந்த ஜூலை மாசத்துல இதெல்லாம் தான். ஆனா உங்க கைக்கு வந்து சேர்ற மாதிரி, உங்க கைக்கு நீங்க வந்து பரிசுகளை வந்து வின் பண்ற மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல நீங்க வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க முந்தானியத்துக்கு வந்து இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான கிவ்வே வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஜூலை மாசம் நம்ம கையிலேருந்து இப்படி போயிட்டே இருக்கே, ஒன்றும் வராதா அப்படின்னா உங்க கையை நீட்டுங்க, அதான் வரப்போகுது. உங்க கையில் இருக்கிற ஃபோன் இல்லையா, ஃபோன்ல போயிட்டு ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, ஐன் கோல்டோட ஸ்பெல்லிங் வந்து AIN. ஓகே, ஐன் கோல்டு வாலெட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்றதன் மூலமா என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் அப்படிங்கறத இன்னும் ஒரு முறை உங்களுக்காக நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பிசிக்கலி நீங்க போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு பார்க் பண்ணிட்டு யூனோ கோல்ட்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து மெயினா நீங்க தங்கத்தை வந்து சேவிங்ஸா பாக்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் இந்த ஒரு ஆப். பிகாஸ் இப்போ 1 கிராம் தங்கம் வந்து இன்னைக்கு எவ்வளவு விலை அப்படிங்கறத பார்த்தோம். கிட்டத்தட்ட 24 கேரட் தங்கம் வந்து 481 திரும்ஸ் 50 ஃபில்ஸா இருக்கு. ஸோ கையில வந்து சொல்ல உங்ககிட்ட வந்து ஒரு 480 திரும்ஸ் பிளஸ் இதுக்கு வந்து வேட் வந்து சம்டைம்ஸ் பே ஐ மீன்

அயன் கோல்டு வாலெட் ஆப்புடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஜஸ்ட் ஒன் திரும்ல இருந்து நீங்க கோல்டுல சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபிராக்ஷன் ஃபிராக்ஷனா கல்லுக்கெல்லாம் வச்சு இல்லி கட்டுற மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை வந்து சேர்த்தலாம். சரியா? அதனால திஸ் இஸ் வெரி வெரி கன்வீனியன்ட் ஃபார் யூ. ஸோ ஒரு ஒரு திரம் ரெண்டு திரம் எல்லாம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம், அதுக்கு பதிலாக நீங்க வந்து இதுல கோல்டா வாங்கி வைக்கலாம். அண்ட் எனி டைம் நீங்க ரிடீம் பண்ணிக்கலாம், கோல்டு பார் ஆகவோ இல்லை வந்து காயின் ஆகவோ நீங்க வந்து ரிடீம் பண்ணிக்கலாம், கேஷாகவும் ரிடீம் பண்ணிக்கலாம் இந்த ஆப் வழியாக. அண்ட் அயன் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் இவங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஸ்டோர் வேற இருக்கு நம்ம கோல்ட் சூக்ல, அங்கே போயிட்டு நேரடியாகவும் நீங்க வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க 100 திரம்ஸ் வர்த் பர்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20 திரம்ஸ் வந்து அப்படியே திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கு வர்த்தா இருக்கக்கூடிய கோல்டு வந்து உங்க வாலெட்ல திருப்பி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அயன் கோல்டு வாலெட் ஆப் வழியாக. ஸோ நீங்க வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி உங்க KYC ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய விவரங்கள்லாம் கேட்பாங்க, எல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும் இல்லையா, உங்க நேம் அண்ட் டீடைல்ஸ் இருக்குமே, அந்த பேஜை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் எமிரட்டோட அனுப்பி வைங்க. அப்படி அனுப்பி வைக்கிறவங்கல இருந்து லக்கி வினர்ஸ்க்கு கோல்டு காயின்ஸ் கொடுக்கறாங்க அயன் கோல்டு வாலெட். சரியா? சோ மிஸ் பண்ணிடாதீங்க, அயன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, KYC ஃபில் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க நேமோட 0502528940க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. brought to you by PropShell Property ஓட ரமதா கார்னிஷ் அபுதாபில நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
2: ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
1: சென்னையோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
2: வேலைங்கிறது கௌரவம், வேலைங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
1: கட்டா குஸ்தி 2.
4: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
1: ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: செகண்ட்
5: ரவுண்ட் ஸ்டார்ட்.
1: நீங்க கோல்டு காயின் வின் பண்ணணுமா? அப்போ நீங்க எய்ம் கோல்டு வாலெட் அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் நடத்துற கோல்ட் ரஷ் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும்.
6: எஸ் எய்ம் கோல்டு வாலெட்ல நீங்க as low as 1 dirhamல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க கோல்டு காயின் வின் பண்றதுக்கு இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர் போயிட்டு எய்ம் கோல்டு வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து சென்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான்.
1: லாஸ்ட் டே டு என்டர் ஜூலை 6. டீஸ் அண்ட் சீஸ் அப்ளை.
7: உங்க பிரெக்னன்சி ஜர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
8: செழித்தையும் தமிழை.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alucas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alucas, the world's favorite jeweler.
2: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: கதை சொல்லவா?
1: சிங்கம் கதையா?
2: சில்லாயோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
3: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம்,
4: வேலைக்கு போயே ஆகணும்.
2: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி. எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் யூ பை எவோரா கலெக்ஷன் ஃப்ரம் ஜோயாலுகாஸ். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
8: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் ஆஜராகினார். போக்குவரத்து துறையில் வேலை பெற்றுத் தருவதாக தெரிவித்து மோசடியில் ஈடுபட்டதாக அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அவரது உதவியாளர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. கவிஞர் புவியரசு மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் புவியரசு மறைவுக்கு முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்தார். இலக்கியத்துறையில் புவியரசு அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. வணிக பயன்பாட்டுக்கான எல்பிஜி சிலிண்டர்களின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைத்துள்ளன. இந்த விலை குறைப்புக்கு பிறகு சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 3106 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. எனினும் வீட்டு உபயோகத்துக்கான 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டர் நுகர்வோருக்கு இந்த முறை எந்தவித விலை குறைப்பும் அறிவிக்கப்படவில்லை. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 957 ரூபாய் 50 காசு என்ற அளவிலேயே நீடிக்கின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: 1,08,00,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்தி வர முயன்ற 4 சீன விமான பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள பசுமை வழியூடாக இந்த சிகரெட் தொகையை வெளியே கடத்திச் செல்ல முயன்றபோதே இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளினால் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 35 வயது மதிக்கத்தக்க சீன நாட்டு வர்த்தகர்கள் என்பது தெரியவந்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் தற்காலிகமாக விசிட் விசா காலாவதி அபராத விலக்கு பெற்றுள்ள வெளிநாட்டு பயணிகளுக்கு தங்களது விசா நிலைமையை சீரமைக்க அல்லது நாட்டை விட்டு வெளியேற இன்னும் சில நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளது. முன்னதாக பிராந்திய வான்வெளி மூடல் மற்றும் விமான சேவை பாதிப்பு காரணமாக விசிட் விசாவில் தங்கியிருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அபராதம் தற்காலிகமாக விலக்கப்பட்டது. இந்த சூழ்நிலை தற்போது முடிவுக்கு வந்துள்ளதால் அந்த சலுகையை பெற்றவர்கள் ஜூலை 9 தங்களது விசா நிலைமையை சட்டப்பூர்வமாக மாற்றிக்கொள்ளவோ அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேறவோ வேண்டும் என்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் அடையாளம் குடியுரிமை சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்பு ஆணையம் அறிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: பாகிஸ்தானில் லாகூர் நகருக்கு அருகில் உள்ள ககனா பகுதியில் அமைந்துள்ள தனியார் மேலதிக வகுப்பு ஒன்றின் கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் 14 சிறுவர்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்த சிறுவர்களில் பெரும்பாலானோர் 7 முதல் 11 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களில் 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களும் அடங்குகின்றனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஐசிசி உலகக்கோப்பை T20 மகளிருக்கான கிரிக்கெட் தொடரில் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இதற்கமைய ஆஸ்திரேலிய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் துடுப்பெடுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி 13 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை அடைந்தது. தொடரில் நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:10 ஆயிருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: Brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store. Ain Gold Wallet app download panni. Registration KYC complete panni. Screenshot eduthu 0502528946 ku WhatsApp panni. Gold coin win pannunga. Okay, thangathoda vilayila vandu endha oru maatramum illai. Konja nerathukku mari sonna adhe rate la irukku. 24 dirhams. 56 dirhams. 256 dirhams. Gold rate.
1: Brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store. Ain Gold Wallet app download panni. Registration KYC complete panni. Screenshot eduthu 0502528946 ku WhatsApp panni. Gold coin win pannunga. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: சம்மருக்கு நீங்கள் யாஸ் வாட்டர் வேர்ல்டு எல்லாம் போகிறதா இருக்கீங்க அப்படின்னா ஐம் ஷோர் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதோடு சேர்த்து யாஸ் வாட்டர் வேர்ல்டு அபுதாபிக்கு ஒரு பெருமையான ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்காங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கான டைட்டில் கொடுத்துருக்காங்க. 55 வாட்டர் ஸ்லைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்பர். வேறு எங்கேயுமே வந்து இவ்வளோ வாட்டர் ஸ்லைட்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால் இந்த 55 வாட்டர் ஸ்லைட்ஸ் வச்சு யாஸ் வாட்டர் வேர்ல்டு அபுதாபி ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கிற அந்த காரணத்தினால கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, 9:12 ஆகி இருக்கு. நேற்றுக்கே நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்திருந்தீங்க, நான் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. இன்னையிலிருந்து நம்ம திருப்பியும் லீகல் ஆர் ரிசியூம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு குட்டி பிரேக். அப்புறமா ஐம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் லாயர் மகாதேவா அவர்கள். எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: எஸ், ஸோ ஒரு குட்டி பிரேக் அப்புறமா இன்னைக்கு நம்ம ரிசியூம் பண்ணுறோம் இல்லைங்களா?
2: நான் ரொம்ப ஊர் சுற்றிட்டு இருந்தேன்.
0: ஓகே, ஸோ இப்போ ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு யுவர் பேக் இன் தி யுஏஇ. ஆமாம். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய டாபிக் தான் வந்து இன்னைக்கும் எடுத்து நம்ம பேச போறோம். வழக்கம் போல் ஆரம்பிச்சிடலாமா?
2: ஆமாம், வழக்கம் போல் ரத்தின் பழமொழியோட இன்னைக்கு கொஞ்சம் நீளமா இருக்கு. டெஸ்டாடோரிஸ் அல்டிமா வாலண்டஸ் எஸ் பெரிம்ப்ளாடா செகண்டம் வெரம் இன்டென்டனம் சுவம். The last will of a testator is to be fulfilled according to his real intention. அதாவது உயில் எழுதுபவரின் இறுதி உயிலானது அவரது உண்மையான உள்ள கருத்துப்படி நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது உயிலில் யார் எழுதி வைக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றி அது படி நம்ம நடத்தி வைக்கணும். அப்போ அந்த இதில் பேசும்போது இன்னைக்கு வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங் பற்றி பேசலாம். அதாவது மரபு வாரிசு உரிமை, அதை எப்படி நம்ம நடத்திக்கலாம் சொல்லி இன்னைக்கு ரொம்ப சட்டத்தை பத்தி பேச போறது இல்ல. அடுத்த வாரம் பேசலாம். அப்ப அந்த லீகல் சைட் எஃபெக்ட் இது அடுத்த வாரம் பார்ப்போம் எப்படி அது பண்றதுன்னு. ஆனா இன்னைக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம பேசலாம்.
0: ஓகே, சோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம். ஸோ பேசிக்ஸ்ல இருந்து வழக்கம் போல ஆரம்பிப்போம். இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங் அப்படிதான் என்ன, அது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து பண்ணி ஆகணும் சார்?
2: அதாவது நம்ம வந்து நம்ம கூட எதையுமே கொண்டு போக போறது இல்லை.
0: ஆமா, ட்ரூ.
2: திரும்ப போகும்போது நம்ம ஒரு ஹாலிடே மாதிரி வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு. ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு போகிறதும் போக போகிறதும் இல்லை.
0: ரைட்.
2: அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைத்து நிறைய அக்குமுலேட் பண்றோம், சின்னதோ பெருசோ. சின்னதா நகைகளோ பணமோ பேங்க் அக்கௌண்டோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல பெருசா ப்ராப்பர்ட்டியோ கார்களோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம். இது எதையுமே நம்ம கொண்டு போக போறது இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சேர்த்து வைக்கிறதுலாம் யாருக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்னு, நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோம்னு கணக்கு கிடையாது. ஆனா இந்த சேர்த்ததெல்லாம் நம்ம விட்டு போறது எல்லாத்தையும் யாருக்கு போகணும் எப்ப போகணும் சொல்லி ஒரு அதுக்கு ஒரு ஐடியா பண்றது, ஒரு பிளான் பண்றதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங்.
0: ஓகே, நிச்சயமா வந்து அது எல்லாருமே பண்ணி ஆகணும். ஏன்னா பொதுவாக யோசிப்பாங்க இல்ல சார், இப்போ சொத்து பிளான் பண்றதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், வயசான அப்புறம் நம்ம அதை மாத்தி எழுதுறது உயில எழுதுறது எல்லாம் யோசிப்பாங்க. பட் ஐ திங்க் நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பண்ணணும் இல்லையா?
2: இப்போ வந்து 19 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, இதெல்லாம் சொல்ல முடியாது.
0: கரெக்ட்.
2: ஆக்சிடென்ட்ஸு, ஹெல்த் ரீசன்ஸு, நம்ம எப்போ திரும்ப போக போகிறோம்னு யாருக்கும் கிடையாது. நம்ம ரொம்ப நாள் இருக்கோம்னா அது ஆண்டவன் விட்ட நமக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இல்லைன்னா நம்ம ஏர்லியாக போக வேண்டி வரும்போது இதனால நிறைய பிரச்சனைகள் வரலாம்.
0: ஓகே, அதெல்லாம் வந்து
2: அப்போ எப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு குடும்பம் வருகிறதோ, ஒருத்தருக்கு வந்து அவர் சேகரிக்க ஆரம்பிக்கிறாரோ, பணமாகவோ மியூச்சுவல் ஃபண்டாகவோ இல்லை ஒரு வண்டி வாங்குறாரோ, அந்த மாதிரி ஒரு இருக்கும் பட்சத்தில் வந்து அவர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பிளான் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம். மேலை நாடுகளில் வந்து அவங்க வந்து அந்த அது அந்த இது வரும்போதே கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து வி ஆர் ஆல்வேஸ் இன் டினைல், நமக்கு இது ஆக போகிறது இல்லை.
0: ஓரமா வச்சுட்டு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங் அப்படிங்கறது கட்டாயமா எல்லாருமே பண்ணி ஆகணும். சார் சொன்ன மாதிரிதான், இப்ப நம்ம பொருட்கள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம், சேர்த்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு திடீர்னு ஒரு நாள் இல்லைன்னா அது கரெக்டா யாருக்கு போய் சேரணுங்கிறத நம்ம பிளான் பண்ணுமா வேண்டாமா, அது பத்தி தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க பேச போறோம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் நம்ம வந்து ஆஃப் ஏர்ல சார் கிட்ட இன்னைக்கு நம்ம பேசுற இந்த டாபிக்னு கிடையாது, வேற எந்த டாபிக்லயும் வந்து உங்களுக்கு லீகல் டவுட் இருக்கு, குவிக்கா ஒரு கன்சல்டேஷன் வேணும், என்ன பண்ணலாம் சார், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆஃப் ஏர்ல கான்பிடென்ஷியலா நீங்க சார் கிட்ட குவிக்கா கூப்பிட்டு பேசிக்கலாம். அதுக்கு நீங்க 800-8940 இப்பல இருந்தே கால் பண்ண ஆரம்பிக்கலாம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பேக் டு பேக்
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
2: ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
1: சென்னையோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
2: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
1: கட்டா குஸ்தி 2.
4: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
1: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா, ப்ளீஸ் பா.
5: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
8: நினைச்சு
1: Across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetta UAE, a part of Elite Group Holding. T's and C's apply. ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 9:30 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. லீகல் ஆர்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங் இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பிரீஃபா வந்து சார் நமக்கு சொன்னாரு. இப்போ அதுல வந்து இன்டெப்த் நம்ம வந்து பேசணும்னா சார், இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சது இப்படிதான் இல்லையா, நம்ம வரோம் எப்போ திருப்பி போவோம்லாம் நமக்கு தெரியாது இந்த உலகத்தை விட்டு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ சொத்தெல்லாம் பெரிய சொத்து அப்படிங்கும்பொழுது இப்போ எஸ்டேட் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான டைம்ல வந்து என்ன பண்றது, எப்படி சால்வ் பண்றது, அவங்களுடைய சொத்து வந்து யாருக்கு போகும்?
1: சொத்துங்கிறது வந்து எஸ்டேட்ங்கிறது லீகல் டர்ம்ஸ்ல வந்து வாட் யூ லீவ் பிஹைண்ட்.
0: ஓ ஓகே
1: ஓகே. அதாவது ஆசையா சொத்துங்கிறது கிடையாது, வீடோ காஃபி எஸ்டேட்டோ டீ எஸ்டேட்டோ கிடையாது. எஸ்டேட்டுங்கும் போது வந்து நம்ம இந்த உலகத்துல என்னத்தை விட்டு போறோம், அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த எஸ்டேட் ஹவ் வில் இட் பி ட்ரீட்டட். ஒருத்தர் இறக்கும் போது இதுல ரெண்டு வகையா இருக்கு. ஒன்னு வந்து அவருக்கு உயில் இருந்துச்சுன்னா வி சே வில் ப்ரொபேட்னு சொல்லுவோம். அதாவது அந்த உயிலை வந்து அவர் என்ன அந்த மரண சொத்து, அதாவது எஸ்டேட்னா மரண சொத்துன்னு சொல்லலாம், தமிழில் சொல்லணும்னா மரண சொத்துன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த சொத்து எப்படி போகிறதுன்னு நம்ம ஒரு வில் எழுதி வச்சிடலாம். வில் எழுதி வச்சோம்னா அந்த உயில் பிரகாரம் வந்து அந்த சொத்து யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு போயிடும். அந்த உயில் பிரகாரம் அந்த உயில் உடனே கொண்டு போய் உயிலை காமிச்சு நீங்கள் மாற்ற முடியாது. உயிலை கொண்டு கோர்ட்டில் கொடுத்து அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. இட்ஸ் கால் த ப்ரொபேட் ஆர்டர், இன்ஹெரிட்டன்ஸ் சர்டிஃபிகேட், இல்லை ஏர்ஷிப் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த ஏர்ஷிப் அந்த உயில் பிரகாரம் ஏர்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை கொண்டு போய் நம்ம பேங்க்லேயோ வாகன இதுலேயோ இல்லை லேண்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம், சொத்தை மாற்றிக்கலாம். அது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து நம்ம வந்து இந்த உயில் இல்லாத நிலைமை, இட்ஸ் கால் இன்டர்ஸ்டேட் ப்ரொபேட்.
0: ஓகே.
1: அதாவது மரண சாதனம் இல்லா பின்னுரிமை பேருன்னு சொல்லலாம் தமிழில். இன்டர்ஸ்டேட் ப்ரொபேட்டுக்கு வந்து மரண சாதனம் இல்லை, அதாவது நம்ம உயிரெலாம் எழுதி வைக்கல, நம்ம டிசைட் பண்ணல, அப்போ என்ன ஆகும்னா சட்டம் அதன் மேல் பாயும். ஓகே, நம்ம டிராமேட்டிக்கா சொன்னோம்னா நம்ம இல்லைன்னா நம்ம சட்டம் ஒன்றும் வராது. நீங்க உங்க இஷ்ட பிரகாரம் கொடுத்துக்கலாம் ஒரு உயில் எழுதிட்டு. உயில் எழுதலைன்னா சட்ட பிரகாரம் போகும். அதில் இப்போ அமீரகத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஷரியா சட்டமும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு சிவில் சட்டம்லாம் இருக்கீங்க, ஒரு ஒரு விதமாக அங்கே போகும். இதே இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மத பிரகாரம் போகும். அதாவது இந்துக்களுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ வாரிசுரிமை சட்டம், முஸ்லீம்களுக்கு முஹம்மதியன் சட்டம், அதாவது ஷரியா பிரகாரம் வந்து அது போகும். ஷரியாலையும் வேறு வேறு இது இருக்குது, சுன்னி முஸ்லீம்ஸு ஷியா முஸ்லீம்ஸ்க்கெலாம் வேறு வேறு வகையான சட்டங்கள் இருக்குது, அந்த டேபிள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்குது. பர்சிகளுக்கு வேற சட்டம் இருக்கு. இந்த ஜெயின்ஸு புத்திஸ்ட் சீக்ஸ்லாம் ஹிந்து சட்ட பிரகாரம் வருவாங்க, வந்துடுவாங்க. அப்படி ஒரு ஒரு ரிலீஜனுக்கும் ஒரு ஒரு சட்டம் இருக்கு. இப்போ நிறைய ஸ்டேட்ஸில் வந்து யூசிசி கொண்டு வராங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரே சட்டமாக இந்தியாவில் ஒரு ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வராங்க, அது வர்ற விஷயம். அதே மாதிரி இப்போ இலங்கையர்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மத பிரகார சட்டம், அது மட்டும் இல்லை அவங்க ஜியோக்ராஃபிக்கல் சட்டம் இருக்குது. அதாவது அவங்க கண்டி பக்கத்துலேருந்து வராங்கன்னா அந்த மலையக மக்களுக்கு வந்து கண்டியன் லான்னு சொல்லுவாங்க.
0: ஓகே.
1: அதே மாதிரி அதாவது வடக்கு இலங்கையில் வட இலங்கையில் இருந்திருக்கவங்க அவங்களுக்கு வந்து தேச வலிமைன்னு ஒரு சட்டம் இருக்கு, அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு சட்டம் தேச வலிமை சட்டம்னு சொல்லி வட இலங்கையில் வந்து தமிழர்களுக்காக உள்ள சட்டம் அது. அந்த மாதிரி அங்கேயும் முஸ்லீம்களுக்கு முகமதியின் சட்டம் இருக்கு, அப்புறம் சிவில் லா இருக்கு, நிறைய சட்டங்கள் அங்கே நிறைய, அவங்களுக்கும் ஒரு சின்ன ஐலண்ட்னாலும் பெரிய
0: சட்டம் இருக்கு.
1: ஜியோகிராபிக்கலி இந்தியாவில் வந்து ரிலீஜியஸ்லி சட்டங்கள், அமீரக வேற வேற சட்டங்கள் இருக்கு. அதனால நிறைய சட்டங்கள் அதுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகி முடியும்.
0: இருக்கும்பொழுதே சொத்து சேர்க்க ஆரம்பிக்கும் பொழுதே அவர் பொருட்கள் சேர்க்க ஆரம்பிக்கும் பொழுதே உயிர் எழுதி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு எசென்சியலான ஒன்னாக கருதப்படுது. அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் மெயினா இந்த ஒரு செஷனே நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா சார். எனிவே தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேச போறோம். அண்ட் ஆஃப் ஏர்ல உங்களுக்கு சட்டம் சார்ந்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக்னு கிடையாது, வேற எந்த டாபிக்கா வேணாலும் இருக்கலாம், அதுக்கு லீகலி வந்து இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் சார்னு குயிக்கா ஒரு கால் வழியா ஆஃப் ஏர்ல கான்ஃபரன்ஸ்ல நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணலாம்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: நிக்கனா 91 போடு.

முடிச்சிடலாமா?

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: என்னங்க எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாமா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண் இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் அது.
3: உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
5: பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.
3: ஒண்ணு பட்ஜெட் டைட்டா இருக்கு, நமக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. மூணு இட்லி ஃபிஷ் கறிலாம் சாப்பிட்டா பட்ஜெட் எகிருது. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன். திருச்சி முருகன் ரெஸ்டாரன்ட் இப்போ அல்கூஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. மூணு இட்லி கூடவே ஃபிஷ் கறி எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 திரஹம்ஸ் தான். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்ஃப் ஹவுசிங் சொல்யூஷன் பில்டிங், அல்கூஸ், துபாய்.

இன்னைக்கு மெரிசல் மார்னிங் லீகல் ஆர்ல லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங், நம்மளுடைய சொத்து, நம்ம காலத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து கரெக்டாக சரியான நபருக்கு போய் சேரணும், அப்படி நம்ம வந்து அதுக்கான வில் எழுதி வைக்கலைன்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறதெல்லாம் பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க சார். இப்போ அடுத்ததாக வந்து இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் பிளான் பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுறது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இத்தனை வயசுன்னு கிடையாது, நம்ம எப்போ பொருட்கள்லாம் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பையிலிருந்தே வந்து வேல்யூபிள்ஸ்க்கான அந்த வில் வந்து எழுதி வைக்கணும்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கணும்?

0: அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணும் போது வியர் ஸ்டார்ட் பிளஸ் நம்ம ஒரு ஃபேமிலி ஆரம்பிக்கும் போது அது ஆரம்பிக்கணும். ஏன்னா நம் எப்பவுமே நான் சொல்றது வந்து நம்ம முக்கியமான சொத்து வந்து குழந்தைகள்,
1: குழந்தைகள்
0: அவங்களோட கார்டியன்ஷிப் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து நம்ம சொல்ல முடியாது தாய் தந்தையர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைகள் ஸ்கூல்ல இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வண்டியில போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம், குழந்தைகள் என்ன ஆகும் இல்லையா? அவங்களை யார் பாத்துக்குவா? அவங்களுக்கு உரிய சொத்துரிமைகள் யார் பாத்துக்குவா? இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் அமீரகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கே ஹோமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க குழந்தைங்களை. தாய் தந்தையர் ரெண்டு பேரும் இல்லைன்னா கே ஹோமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து யாராவது கிளைம் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த குழந்தைகளை கொண்டு போகிறதுக்கு அந்த டாக்குமெண்ட் பிரகாரம் அவங்க வந்து யார் வேணாலும் அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், குழந்தைங்களை கூப்பிட்டு போயிடலாம். அந்த யாரை எழுதியிருக்காங்களோ அந்த பத்திரத்தில், வில் பத்திரத்தில் யார் எழுதியிருக்காங்களோ அந்த உயிரில் அது பிரகாரம் நடத்தலாம். இல்லைன்னா அரசாங்கம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, 6 மாதம் வச்சுட்டு அப்புறம் அடாப்டேஷனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுவாங்க. இல்லை யாராவது கிளைம் பண்ணணும், அந்த ட்ரபிள் எடுத்து கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கி நாங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணணும்.
1: என்னதான் ப்ளட் ரிலேஷன்ஸா இங்க இருக்காங்க அப்படினாலும் கூட they have to prove it and claim it.
0: They have to prove it and claim. சோ அது ஒரு பெரிய சட்ட சிக்கலாக மாறலாம். அதே மாதிரி சொத்துக்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப சட்ட சிக்கலாக மாறலாம். அதனால how you have to plan is you have to have proper documents. அதாவது அது வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, ஒரு உயிர் எழுதி வைக்கிறதோ ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு சாத்தியதே இல்லை. ஸோ ஒன்று வந்து குழந்தைகளுடைய கார்டியன்ஷிப்பு, இன்னொன்று வந்து சொத்துரிமை, சொத்து யாருக்கு போகணும், யார் அதுக்கு எக்ஸிக்யூட்டராக இருப்பாங்க. அதாவது குழந்தைகள் சிறுசாக இருக்கலாம், அவங்க சிறுசாக இருக்கிற நேரத்தில் யார் அந்த சொத்துக்களை பாதுகாத்து
1: மெயின்டைன் பண்ணுறது,
0: அது ஒரு ரிலையபிளாக இருக்கணும்.
1: ஆமாம்,
0: நிறைய தமிழ் சினிமாவில் பார்க்குற மாதிரி குழந்தைகள் இருக்கும்போது முன்னாடி நிறைய சினிமா வரும், அந்த கார்டியன்ஷிப்பில் அவங்க சொத்தெல்லாம் அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க,
1: குழந்தைங்களை விட்டு
0: இல்லை அந்த குழந்தைங்களை டட்டா வளர்ப்பாங்க.
1: ஆமாம்,
0: இந்த மாதிரி நிறைய சினிமாக்கள்லாம் வந்திருக்கு.
1: கரெக்ட் கரெக்ட்.
0: அப்படி பார்க்கும்போது அது யாருக்கிட்ட யார் பாதுகாக்க வேண்டும் என்பதை நம்ம டிசைட் பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம ரிலையபிளாக யாரையாவது டிசைட் பண்ணி வச்சிட்டோம்னா நல்ல விஷயம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது யாருக்கு இந்த சொத்து போகணும், எப்போ போகணும், யார் இதை பாதுகாப்பார்கள் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங் பண்ணும்போது, அதாவது இந்த மரபு வாரிசுரிமை திட்டமிடுதல்னு சொல்லுவோம் தமிழில், அந்த வாரிசுரிமை திட்டமிடுதல் வந்து இதை வந்து கரெக்டாக செஞ்சோம்னா பிரச்சனைகள் வர்றதை தவிர்க்கலாம்.
1: இப்போ இது ஒரு கேஸ், இப்போ வாரிசு இல்லாதவர்கள் அவர்களும் வந்து
0: வாரிசு இல்லைன்னு யாரும் கிடையாது,
1: பயாலஜிக்கலி குழந்தைங்க
0: இல்லாதவங்க வந்து யாருக்கு வேணாலும் தெய்விக்கலாமே. அதாவது நெவ்யூ, நீசஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அண்ணன் தங்கச்சிங்க, இல்லை தங்கச்சி பிள்ளைங்க, இல்லை அக்கா பிள்ளைங்கன்னு சொல்லி யாராவது இருப்பாங்க, அவங்க பேர்ல எழுதி வைக்க வேண்டியதுதான்.
1: எழுதி வைக்கணும் அவங்களும் கரெக்டா,
0: கரெக்டா எழுதி வச்சுட்டாங்கன்னா பிரச்சனைகள்
1: இல்லை. அதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து,
0: அதாவது கிளைம் பண்றதுக்கு யாராவது இருப்பாங்க.
1: ஆமா, ஏன்னா
0: கிளைம் பண்ணாம அப்படியே போயிடும்
1: போயிடும். அதுவும் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
0: அதாவது வாரிசு இல்லாத வந்து ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம்.
1: அதுதான் பிகாஸ் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் பத்தி நம்மளே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், எங்களோட ஃபேமிலிலயே அந்த மாதிரி ஒன்னு நடந்திருக்கு. சோ அவர் வந்து இறந்து போயிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க, பட் நிறைய சொத்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இப்போ அதை யாரு கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ்
0: ஜாயிண்ட் அசெட்ங்கும் போது ஹஸ்பண்ட் ஃபேமிலில இருந்து கிளைம் பண்ணுவாங்க, வைஃப் ஃபேமிலில இது பண்ணுவாங்க.
1: ஆமா,
0: ரெண்டுக்கும் சண்டையா
1: இருக்கு. எஸ் அவர் பண்ண ஒரே தப்பு என்னன்னா எனக்கு அப்புறமா இவங்களுக்கு தான் அப்படின்ட்டு அவங்க எழுதி வைக்காம போயிட்டாங்க. சோ அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து வில் எழுதி வைக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. எனவே ஒரு குட்டி பிரேக்கு அப்புறமா குவெஸ்டன் ஆஃப் த டே அண்ட் அதற்கான சொல்யூஷனோட நாங்க திரும்பி வரோம்.
2: 89.4 தமிழ் எஃப்எம், தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
4: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
3: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
4: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586 681
5: அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, 9:54 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் லீகல் அவரோட முடிவுக்கு நம்ம வந்தாச்சு. ஆஃப் ஏர்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள்லாம் நம்ம எடுத்தோம். ஸோ எப்பவுமே வந்து அதில் இருக்கிற அந்த சிச்சுவேஷனுக்கான சொல்யூஷன், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் நமக்காக சொல்லுவார். அப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நமக்கு ஆஃப் ஏர்ல நம்ம மக்கள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா சார். ஸோ இன்னைக்கு நம்ம பேசின இந்த டாபிக்னு மட்டும் இல்லாமல் வேற சில டாபிக்ஸ் பற்றியும் கூட வந்து நீங்கள் டவுட் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதில் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அண்ட் அதற்கான சொல்யூஷன் நம்ம என்ன எடுக்க போகிறோம் சார் இன்னைக்கு?
1: அதாவது ரொம்ப முக்கியமான நல்ல ஒரு கேள்விகள், நிறைய கேள்விகள் வந்தன, ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சின்னம்மா,
0: ஓகே,
1: அம்மாவோட தங்கச்சி வந்து வில் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க.
0: ஓகே,
1: அவங்க வந்து அவங்க முஸ்லீம்கள், அவங்க முகமதியர்கள். அப்ப எப்படின்னா, அவர் அவங்க வந்து குழந்தைகள் கிடையாது. சார் எப்படி போகும், சொத்தை எப்படி போகும்னு கேக்குறாரு. அது ஷரியா பிரகாரம் தான் இப்போ ஊர்லயும் ஷரியா பிரகாரம் தான் போகும். அப்ப சொத்து வந்து அவங்களுடைய கணவருக்கு 50% போயிடும். குழந்தைகள் இல்லாதனால, குழந்தைகள் இருந்தா 1/4 தான் போகும், கால் பாகம் போகும். இது அரை பாகம் வந்து கணவருக்கு போயிடும், மீதி அரை பாகம் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு, அதாவது நம்ம கூப்பிட்டவர்களோட தாத்தா பாட்டிக்கு போகும். ஆனா அவங்க உயிரோடு இல்லைன்னா எல்லா சிப்ளிங்ஸுக்கும் ஈக்குவலா
0: போகும்
1: ஷேர். அப்ப அது வந்து அந்த சிப்ளிங்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட பிள்ளைங்களுக்கு கிளைம் பண்ணணும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிளைமிங். அந்த மாதிரி இல்லவங்க, அதாவது நான் நீங்க கேட்ட மாதிரி வாரிசு இல்லாத, அதாவது பயாலஜிக்கல் சில்ட்ரன் இல்லாதவங்க வந்து ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஒரு உயில் எழுதி வைப்பது தான்.
0: ஏன்னா
1: அவங்க வந்து எழுதி வச்சிடலாம், யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாதுன்னு எழுதி வச்சிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகி நிறைய பிரச்சனைகள் வரலாம்.
0: தவறாம செய்ய வேண்டிய ஒரு பிராக்டிஸ் ஆக நம்ம வச்சுக்கணும். எங்க இருந்தாலும் சரி, அமீரகத்திலையும் சரி, இந்தியாலையும் சரி, நம்ம வந்து உள்ள எழுதி வச்சுக்கணும் இல்லையா சார்? ஓகே, அண்ட் இதுக்கு வந்து சட்ட ரீதியாக சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்ற அந்த லீகாலிட்டிஸ் எல்லாம் வந்து அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பேச போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் சார். நன்றி, நன்றி. அண்ட் ஒரு குட்டி பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பாட்டு கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 10 மணிக்கு மேல கட்டா குஸ்தி 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்க வின் பண்ணலாம். கேள்வியோட வரேன், வெயிட் பண்ணுங்க.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சி விஜயபாஸ்கருடன் நாளை எம்ஆர் விஜயபாஸ்கரும் தாவைக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அதிமுகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். 5 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், 15 முன்னாள் எம்எல்ஏக்கள் தாவைக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்குகள் நெரிப்பதால் அதிமுகவில் இருந்து தாவைக்காவுக்கு செல்கின்றனர் என்று பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தாவைக்கா செல்லும் நிலையில் பொள்ளாச்சி ஜெயராமன் காணொலியொன்றை வெளியிட்டு இதனை கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: டெல்லி மும்பை விரைவுச் சாலையில் லாரி மீது மோதி தீப்பிடித்த பேருந்து 8 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் பயணித்த 5 பயணிகள் தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். டெல்லி மும்பை விரைவுச் சாலையில் இன்று அதிகாலை பேருந்து ஒன்று லாரி மீது மோதி தீப்பிடித்தது. இதன்போது 8 பேர் உயிரிழந்ததுடன் 24 பேர் வரையில் காயமடைந்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் உள்ள தரவாடா பகுதி அருகே இன்று அதிகாலை டெல்லி மும்பை விரைவு சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மோதலின் தாக்கத்தால் 2 வாகனங்களும் தீப்பற்றி எரிய தொடங்கின.
1: இலங்கை செய்திகள்.
2: கொழும்பு பங்குச்சந்தையின் இன்றைய தினத்துக்கான முற்பகல் வர்த்தக நடவடிக்கைகள் எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மேலும் தாமதம் அடைந்துள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வழமையான வர்த்தகம் தொடங்குவதற்கு முன்னர் நடத்தப்படும் தொடக்க ஏல அழைப்பு முறையானது இந்த தொழில்நுட்ப கோளாறினால் பாதிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: லெபனானில் நடைபெற்று வரும் போர் நிலைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான், அமெரிக்கா மற்றும் லெபனான் இணைந்து ஒரு கண்காணிப்பு குழுவை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் காலிஃபாஃப் தெரிவித்துள்ளார். இந்த குழு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை கண்காணிப்பதுடன் பிராந்தியத்தில் நிலையான அமைதியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் என அவர் கூறினார். லெபனானில் நீடித்து வரும் பதற்றத்தை குறைத்து நிலையான அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த 3 நாடுகளின் ஒத்துழைப்பு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: டென்னிஸ் நட்சத்திரம் செரீனா வில்லியம்ஸ் 2022 ஆண்டின் பின்னர் டென்னிஸ் போட்டியொன்றில் விளையாடியுள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் மாயா ஜாயிண்டை எதிர்த்தாடினார். இதில் முதல் செட்டில் 6-3 என்ற கணக்கில் மாயா ஜாயிண்ட் முன்னிலை வகிக்க, இரண்டாவது செட்டில் செரீனா 7-6 என முன்னிலை பெற்றார். மூன்றாவது செட்டில் மாயா ஜாயிண்ட் 6-3 என முன்னிலை பெற அவர் வெற்றியீட்டினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அலெக்சாண்டர் பிளாக்கை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அலெக்சாண்டர் ஸ்வெரவ் வெற்றியீட்டினார். இதேவேளை மகளிர் ஒற்றையர் பிரிவில் மற்றொரு ஆட்டத்தில் இகாஸ் வியாடெக் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் டெய்லர் டவுன்சென்டை வீழ்த்தினார். இதேவேளை ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மற்றொரு போட்டியில் டெய்லர் ஃபிரிட்ஸ் வெற்றி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் லீனா ரைபகினா மற்றும் அமெண்டா அனிசிமோவா ஆகியோரும் வெற்றி பெற்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மேட்டியோ பிரட்டனியும் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். போட்டித் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் யனிக் சின்ன மற்றும் நூனு போல்ஸ் ஆகியோர் பல பரீட்சை நடத்த உள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் ஆட்டத்தில் பார்புரா கிரிஜிகோவா மற்றும் ரா அன்ரீவா ஆகியோர் பல பரீட்சை நடத்துகின்றனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: Business update.
1: Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
2: துபாய் மின்சார மற்றும் குடிநீர் ஆணையமான தீபா 2025 நிலைத்தன்மை கலாச்சார குறியீட்டில் மீண்டும் சிறப்பான சாதனையை பதிவு செய்துள்ளது. சுமார் 4,000 ஊழியர்கள் பங்கேற்ற நிறுவன அளவிலான ஆய்வில் தீபா 92.33% மதிப்பெண் பெற்றுள்ளது. இது ஆய்வில் பங்கேற்ற பிற நிறுவனங்களின் சராசரி 63.9% மதிப்பெண்ணை விட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாகும்.
3: Business update. Business update.
4: Brought to you by Zoho.com.
5: Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA, and Bahrain. Visit Alras.me.
2: அமீரகத்தில் இன்று பொதுவாக உள்ளக பிராந்தியங்களில் 46°C வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் முழுவதும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்திருக்கும். எனினும் வெள்ளிக்கிழமை வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் இன்று 41°C வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 37°C வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். அஜ்மானில் தற்பொழுது 34°C, புஜேராவில் 35°C, துபாய் அபுதாபி ராசல் கைமா ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 36°C தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
6: Nine point four.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். கடந்த ஒரு மணி நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இம்பார்ட்டண்டா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க கேட்கறதுக்கு அப்படின்னா, நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஆஸ் யூஷுவல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான லீகல் ஆர்க்காக. அதுல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங், நம்மளுடைய சொத்து அடுத்த நமக்கு அப்புறமா நம்மளுடைய வாரிசுக்கு சேர்ப்பிக்கணும், அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ், முக்கியமாக வந்து உயில் எழுதி வைக்கிறது, வில் எழுதி வைக்கிறதுங்கிற அந்த ஒரு பழக்கம் நம்ம எல்லாருக்கும் வரணும். இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவங்களா இருப்பீங்க, யூல் பீன் யோர் 20s or 30s, பரவாயில்ல, 20s 30s வந்து எதுக்கு வில் எழுதி வைக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து லைஃப்ங்கிறது இட் இஸ் ஒரு ஒரு நிரந்தரமான ஒன்றே கிடையாது இல்லையா. இட்ஸ் ஸோ அன்சர்டன், எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். அதனால நம்ம போனதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்து, விலை உயர்ந்த பொருட்கள், இது எல்லாத்துக்கும் வந்து இவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள எழுதி வைக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும். பிகாஸ் நம்ம போனதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பௌஸாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், அவங்க வந்து அதை பீஸ்ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உள்ள எழுதி வைக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அண்ட் ஆல்சோ குழந்தைங்க இருக்கிறவங்க, பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, நிச்சயமாக குழந்தைங்களுடைய கார்டியன்ஷிப்க்கும் வந்து உள்ள எழுதி வைக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றுங்கிறது இன்றைக்கி லாயர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தார். அதையும் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் கவனத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப தள்ளி போடாமல் டக்குன்னு உள்ள எழுதி வைப்போம், சரியா? அடுத்ததான் வந்து ஆயுத எழுத்து படத்திலிருந்து நெஞ்சமெல்லாம் காதல், அண்ட் தென் விண்ணை தாண்டி வருவாயாலிருந்து ஓமன பெண்ணே பாட்டெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி கட்டா குஸ்தி 2 படம் ரிலீஸ் ஆக போகுது வர வெள்ளிக்கிழமை. ஸோ கட்டா குஸ்தி 1 வந்து எவ்வளோ என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருந்தது, செம்ம ஜாலியான ஒரு படமாக இருந்தது இல்லை. இட் வாஸ் ஸோ நைஸ், ஒரு ஒரு லாஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த ஒரு சுவாரஸ்யம் துளி கூட குறையாமல் கட்டா குஸ்தி பார்ட் 2 படமும் வந்து இருக்குங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே அவங்க தான் இருக்காங்க, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்ய லட்சுமி, அவங்களோட அந்த ஃபன் சேலஞ்சஸ் அண்ட் ஹுக் ஸ்டெப்ஸ் அண்ட் ரீல்ஸ்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டா குஸ்தி 2 ஃபீவராக தான் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி July 3 4 வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் TV. இந்த படத்தோட கப்பல் பாசஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன் இந்த சிம்பிளான குவெஸ்டனுக்கு பதில் மட்டும் நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா போதும் வாட்ஸ்அப் வழியாக, ஓகே? அந்த கேள்வி இஸ், இந்த படத்தில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி என்ன கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன, ஒரு அவங்க என்னவா இருக்காங்க இந்த படத்தில் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய கேள்வி. படத்தோட டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் படத்துக்கு டைட்டிலே அதனால தான் அப்படி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுமே, கேட்காமல் எப்படி வந்து கொடுக்கறது, அதனால தான் வந்து வழக்கம் போல் சிம்பிளான ஒரு கேள்வியை நான் கேட்டிருக்கேன். ஸோ ஐஸ்வர்ய லக்ஷ்மியோட கேரக்டர் என்ன, அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. தமிழில் அனுப்புனீங்கனாலும் சரி, இங்கிலீஷில் அனுப்புனீங்களாலும் சரி, உங்கள் பேரை மறக்காமல் டைப் பண்ணிட்டு ஆன்சரையும் டைப் பண்ணி 050-252-8940 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பார்ப்போம் உடனே உடனே.
1: Back to back. 2 பாட்டு.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: வெளிய போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
4: மேலான அனுபவம்
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஜூலை 9ஆம் தேதிக்குள்ள அவங்களோட விசா ஸ்டேட்டஸ வந்து சரி செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைன்ஸ் விதிக்கப்படும். ஸோ இது வந்து யாருக்காக மெயினா அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ரீஜனல் டென்ஷன்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா, ஸோ இந்த ஜியோ பாலிட்டிகல் டென்ஷன்ஸ் அண்ட் வார் இந்த சிச்சுவேஷன்ல வந்து அமீரகத்துக்கு வந்துட்டு ஃபிளைட்லாம் இல்லாததுனால ஒரு லைக் சில காரணங்களால திரும்பி போகாமல் இருந்தவங்க விசா காலம் முடிஞ்சும் திரும்பி அமீரகத்தை விட்டு வெளியேற முடியாமல் இருக்கிறவங்களுக்காக ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்துருந்தாங்க. 30 days கிரேஸ் பீரியட்னு சொல்லி ஜூலை 9th வந்து டெட்லைனாக கொடுத்துருந்தாங்க. இங்கே ஸ்டக்காக இருந்த யூஏக்கு வந்து விசிட்டர்ஸாக ஸ்டக்காக இருக்கக்கூடிய டிராவலர்ஸ்க்கு. ஸோ அந்த ஜூலை 9th வந்து கிட்ட நெருங்கியாச்சு அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ ஜூலை 9th வந்து நீங்கள் கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆகணுன்ட்டு தான் கிடையாது, உங்கள் விசா ஸ்டேட்டஸை சரி செஞ்சுட்டு கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமீரகத்தில் சொல்லியிருந்தாங்க. இல்லையா, யார் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ICP ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபார் ஐடென்டி Citizenship, Customs and Port Security. அவங்க தான் இந்த 30 day கிரேஸ் பீரியட் கொடுத்துருந்தாங்க. அந்த 30 day கிரேஸ் பீரியட் வந்து சரியா ஜூலை 9th அன்னைக்கு முடிவடைய போகுது. ஸோ ஜூலை 9th என்ன பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் வந்து இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, முக்கியமாக இமிக்ரேஷன் எக்ஸ்பர்ட் சொல்கிறது விசிட் விசா ஹோல்டர்ஸ் வழியாக இந்த டெம்பரரி வேவர் ஆஃப் ஓவர்ஸ்டே ஃபைன்ஸ் எல்லாம் எடுத்துருத்தவங்களுக்கு. ஸோ இந்த ரீஜனல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் காரணமாக உங்கள் விசிட் விசா முடிஞ்சும் அமீரகத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கிறவங்களுக்கு ஃபைன்லாம் வந்து நீங்கள் பே பண்ணாமல் இந்த கிரேஸ் பீரியடில் இருந்தவங்களுக்கு இது பொருந்தும். அண்ட் ஜூலை 9th வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகணும். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் ரெசிடென்ஸ் விசாவில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க வந்து கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் ஓன்லி ஃபார் விசிட்டர்ஸ், டூரிஸ்ட் ஆர் விசிட் விசாவில் யூஏக்கு வந்தவங்களுக்கு. ஸோ இந்த கிரேஸ் பீரியட் வந்து சொன்ன மாதிரி இந்த ரீஜனல் டென்ஷன்ஸ் காரணமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜூலை 9th அப்படி கிரேஸ் பீரியடில் விசிட் விசாவில் தங்கியிருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒன்று உங்களோட விசா ஸ்டேட்டஸை ரெகுலரைஸ் பண்ணணும் இஃப் யூ ஆர் எலிஜிபிள். சே உங்களுடைய டூரிஸ்ட் விசா வந்து புதுப்பிக்கிறது இங்கிருந்தே வந்து நீங்கள் புதுப்பிச்சுட்டு விசிட்டராக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா வந்து எம்ப்ளாய்மெண்ட்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க, பட் விசிட் விசாவில் வந்து வேலை தேட வந்து எம்ப்ளாய்மெண்ட்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா இந்த ஜூலை 9th உங்களோட விசாவை வந்து நீங்கள் மாற்றிடணும், எம்ப்ளாய்மெண்ட் விசாவை வந்து நீங்கள் மாற்றி எடுக்கணும். இல்லை இது ரெண்டுமே முடியாது அப்படின்னா ஜூலை 9th யூஏ விட்டு வெளியேறணும், அவ்வளவுதான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதனால் யாராவது யூஏக்கு விசிட் விசாவில் வந்து இந்த ரீஜனல் டிஸ்ட்ரப்ஷன்ஸில் அவங்களுடைய விசா முடிஞ்சு போய் எக்ஸிட் பண்ண முடியாமல் ஓவர்ஸ்டே ஃபைன் வேவர் வந்து அவைல் பண்ணிட்டு இந்த 30 day கிரேஸ் பீரியடில் இருக்காங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை அவங்க கிட்ட மறக்காமல் சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா?
1: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
1: சில்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
2: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
1: கட்டா குஸ்தி 2.
4: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
1: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண

0: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
2: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI வெறும் 966 dirhams தான்.
3: ஓகே, 611-ல வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. இதுதான் வந்து இப்போ ஒரு மேஜர் அப்டேட்டாக தெரியுது. 611-ல இந்த கவனீத் சைடில் அங்கே ஒரு ரெஸ்ட் ஏரியா ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த ரெஸ்ட் ஏரியா பார்க்கிங்க்கு வெளியில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. பிகாஸ் ஆஃப் விச் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் கவனீச் 2 வரக்கூடிய டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஷ் ஆகியிருக்கு. அதை தவிர்த்து 311-லையும் கன்ஜெஷன் இருக்குது, E11-ல கன்ஜெஷன் இருக்குது. வேறு கிராஷ்னு சொல்லிக்கும்படியாகவோ இல்லை அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாகவோ வேறு எதுவும் கிடையாது. இது ஒன்றே ஒன்று தான் வந்து இப்போ கிராஷ் அப்படின்ட்டு எனக்கு மேப்ல தெரியுது. சோ அந்த பக்கம் வரவங்களா இருந்தீங்கன்னா பார்த்து பத்திரமா வாங்க.
2: டிராபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection alikum thannambikeyudan. Ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
3: செல்லையோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
3: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்?
6: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
7: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
6: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.

பெர்சல் மார்னிங்ல இருந்து பை சொல்லிட்டு கிளம்ப போறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் பாஸ் வின்னர்ஸ் யார், கப்பிள் பாஸ் வின்னர்ஸ் யாருங்கிறத சொல்லாம நான் எப்படி போறது. கட்டா குஸ்தி 2 படம் வந்து நாளைக்கு தட் இஸ் ஜூலை 3rd வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அசோசியேட் பார்ட்னர்ஸும் ப்ளீஸ் சவுத் ஸ்டார் டிவி. ஸோ இந்த படத்துக்கான கப்பிள் பாஸஸ் நீங்க வின் பண்ணணும்னா மிக மிக மிக எளிமையான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லையா. கட்டா குஸ்தி படத்துல வந்து ஐஸ்வர்ய லட்சுமி ஹீரோயினா இருக்காங்க, அவங்க என்ன கேரக்டர் பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். குஸ்தி வீராங்கனை ஆர் மல்யுத்த வீராங்கனை ஆர் ரெஸ்லர் எப்படி நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்கனாலும் அது வந்து சரியான ஆன்சரா தான் நான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். எல்லாரும் எனக்கு சரியான ஆன்சர் தான் கொடுத்துருக்கீங்க. பின்ன இப்படி ஒரு ஈஸியான கேள்வி கேட்டா கொடுக்காம இருப்பீங்களா? நான் கொடுக்கலனா தான் வந்து ஆச்சரியப்படணும். கொடுத்தது வந்து ஆச்சரியமே இல்லை எனக்கு. ஸோ ரைட் ஆன்சர் வந்து எல்லாரும் கொடுத்துருக்கீங்க ஆல்மோஸ்ட். இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் ஜி கிட்ட சொல்லியிருக்கோம் ஒரு 3 பேரை மட்டும் நீ வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து கொடுப்பா அப்படின்ட்டு. அதில் வந்து அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கக்கூடிய 3 பேர் யார் யார் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெண்கள் எக்ஸ்ட்ரா அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அஞ்சலி, அதுக்கப்புறம் வித்யா, அண்ட் தென் முகமது ஃபாசில். இவங்க 3 பேரும் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க வின்னர்ஸாக. ஸோ உங்கள் 3 பேருக்கும் வந்து நம்ம சைட்லேருந்து டீம் வந்து காண்டாக்ட் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும் எங்கே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பாசஸ் வின் பண்ணாதவங்க டோன்ட் வரி, இன்னும் நிறைய பாசஸ் இருக்குது. ஸோ ஷோஸ் எல்லாம் கேளுங்க. அண்ட் தென் நம்ம சோஷியல் மீடியாலேயும் வந்து உங்களுக்காக ஒரு கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுலேயும் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு பாசஸ் வின் பண்ணலாம், படமெல்லாம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதை விட கூலான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு நாங்கள் அப்பப்போ நினைவுபடுத்திகிட்டே இருக்கோம். அண்ட் ஒன் செகண்ட் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிளம்புவேன் சரியா. ஸோ என்ன அப்படின்னா, முந்தானேதிக்கே இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான கிவ்அவேயை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல அதுவும் மெரிசல் மார்னிங் ஷோவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். என்னவென்றால் தங்க காசு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, எஸ் கோல்டு காயின்ஸ் நீங்கள் வின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான கிவ்அவே பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் தெளிவாக இன்னொரு முறை சொல்லிடுறேன். எயின் கோல்டு வாலெட், இவங்க தான் வந்து இந்த கோல்டு காயின்ஸை நமக்காக வழங்குறாங்க. எயின் கோல்டு வாலெட் பேரில் இருக்கிற மாதிரியே வந்து இட் இஸ் அ டிஜிட்டல் வாலெட். அண்ட் இப்போ வந்து நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னு இப்போ இந்த செகண்டை நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு 10-20 செகண்டுக்குள்ள நீங்க தங்கம் வாங்கிடலாம். இது வந்து உங்களால பிசிக்கலி ஸ்டோருக்கு போய் பண்ண முடியாது இல்லையா. நினைச்சா அடுத்த செகண்டோ ஒரு லைக் அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துல உங்களால போய் வாங்க முடியும்னா முடியாது. ஆனால் எயின் கோல்டு வாலெட் ஆப் உங்க போன்ல இருந்ததுன்னா நீங்க எப்ப வேணாலும் ஈஸியா தங்கம் வாங்கலாம். அண்ட் இதுல இருக்கிற இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நாட் ஜஸ்ட் தங்கம், வெள்ளியும் வந்து நீங்க வாங்கலாம். ஓகே, அண்ட் தங்கம் வாங்குறது அப்படின்னா இப்ப இன்னி ரேட் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 445-449 அந்த ரேஞ்ச்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 22 கேரட் கோல்டு இல்ல 1 கிராமுக்கு. ஸோ நீங்க அவ்வளவு பணத்தையும் வந்து கையில எடுத்து வச்சுக்கிட்டாதான் உங்களால ஒரு 1 கிராம் கோல்டா வாங்க முடியும் கடைகளில். ஆனால் எயின் கோல்டு வாலெட்டோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஜஸ்ட் 1 திரம்ல இருந்தே நீங்க வந்து ஃபிராக்ஷன் ஃபிராக்ஷனா சின்ன சின்ன பிட்ஸா வந்து கோல்டு நீங்க டிஜிட்டலா வாங்கலாம், சேவ் பண்ணலாம் சரியா. ஸோ தட் இஸ் ஒன் பிகெஸ்ட் அட்வான்டேஜ். கையில் ஒரு 10 திரம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா 10 திரம்க்கு உரிய கோல்டு வந்து நீங்க வாங்கிடலாம், அது நீங்க வந்து பண்ணலாம். ஓகே, அண்ட் எனி டைம் வந்து நீங்க அதை ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த தங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து பிசிக்கல் கோல்டா நீங்க கோல்டு பார் ஆகவோ கோல்டு காயின் ஆகவோ இல்ல கேஷ் ஆகவோ கூட நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் அப்சல்யூட்லி சேஃப் பிகாஸ் எயின் கோல்டு வாலெட் அவங்களுடைய குரூப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் ஸ்டோருமே இருக்கு இங்க நம்ம துபாய் கோல்டு சூக்ல. சோ கோல்டு சூக்ல வந்து எயின் கோல்டன் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு ஒரு ஷோரூம் இருக்குது, அங்கே நேரில் போயிட்டும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சரியா. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது 100 திரம்ஸ்க்கு உங்களுக்கு 20 திரம்ஸ் ஒர்த் ஆஃப் கோல்டு வந்து உங்கள் வாலெட்டில் அவங்க கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறோட மட்டும் இல்லாமல் உங்கள் ரெஃபரல் கோடு வச்சு உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஆப் டவுன்லோட் பண்ண வச்சு அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி வாலெட்டில் வந்து கோல்டு கிடைக்கும் அண்ட் உங்களுக்கும் வந்து கிடைக்கும் சரியா. ஸோ இவ்வளவு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய எயின் கோல்டு வாலெட்டை நீங்கள் வந்து ப்ளீஸ் டவுன்லோட் அண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்காகன்ட்டு நான் சொல்லலை, பட் இன் ஜென்ரல் பண்ணதுக்கப்புறமா உங்க ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுதான் வந்து நீங்க கோல்டு காயின் வின் பண்றதுக்கான ஸ்டெப். ஆப் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து உங்க ப்ரொஃபைல் பேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்க நேம் அண்ட் எமிரேட்டோட சேர்த்து. ஓகே, 0502528940 நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. விரைவில் வினர்ஸ் யார் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி லக்கி வினர்ஸ்க்கு கோல்டு காயின்ஸும் கொடுக்க போறோம். அதனால யூ ஹாவ் ஆம்பிள் டைம், டக்கு டக்குன்னு டவுன்லோட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுங்க கோல்டு
காயின்ஸ் வின் பண்ணுங்க. சரியா, வித் தட் நானும் அப்படியே கிளம்புறேன். மது தயாரா இருக்காரு மசாலா கஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஒரு பிராண்ட் நியூ மந்த் ஜூலை மாசம் ஆரம்பிச்சிருக்கு. வழக்கம் போல ஒரு ஒரு புது ஆரம்பத்தையும் வந்து எவ்வளவு ஹோப் அண்ட் பாசிட்டிவிட்டியோட நம்ம ஆரம்பிப்போமோ அதே மாதிரி இந்த மாசத்தையும் ஆரம்பிப்போம். நடக்கிறது எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும் நம்ம எல்லாருக்கும். ஓகே, ஹாவ் அன் அமேசிங் ஜூலை. நாளை காலையில 7 மணிக்கு திருப்பியும் மெர்சல் மார்னிங்ல உங்கள்ட்ட வந்து நான் பேசுறேன். மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் தென் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா எல்லா நேரமும் எங்களோட நீங்க கனெக்டடா இருக்கலாம் உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தீங்கன்னாலும். ஓகே, தட்ஸ் ஆல் டே.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களால் கல்வித்தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பே சண்முகம் தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்கென சிறப்பு படை அமைத்தது வரவேற்புக்குரியது, எனினும் அப்படைக்கு பயிற்சி தேவை என்று அவர் கூறினார். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தாம் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். முதல்வர் விஜயை சந்தித்த பே சண்முகம் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டு வருகின்றார். காவிரி பிரச்சினை குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அணு கனிம சுரங்க திட்டத்தை கைவிட தீர்மானம் நிறைவேற்றிய தாவிகா தற்போது அதற்கு அனுமதி அளித்துள்ளது என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஆபத்தான மத்திய அரசின் திட்டத்திற்கு தாவிகா அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரான் ஜனாதிபதியிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நடத்தியுள்ளார். தொடர்ச்சியான முயற்சிகளால் இந்த பகுதியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நீடிக்க வழி ஏற்படும் என நம்பிக்கை தெரிவித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். ஈரான் நாட்டை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடுமையான தாக்கியதன் தொடர்ச்சியாக ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதனால் எரிபொருள் கொண்டு செல்லும் கப்பல்கள் அந்த பகுதியில் முடங்கின. இந்த விவகாரம் உலக நாடுகளை பெரும் துயரத்தில் தள்ளியது. இச்சூழலில் அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபட்டு வருகின்றது. அதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபற்றி ஈரான் ஜனாதிபதியை தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். அனைத்து விவகாரங்களும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர முயற்சியின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 55,000 கடந்தது. இதேவேளை உயிரிழப்பு எண்ணிக்கை 32 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55,406 உயர்வடைந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் 1024 டெங்கு நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் தற்காலிக இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் மட்டும் 21,565 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பான UNRWAவின் நிதி தேவையில் ஏற்பட்டுள்ள 100 மில்லியன் அமெரிக்க டாலர் பற்றாக்குறையை நிரப்ப உலக நாடுகள் உடனடி உதவி வழங்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிதி குறைபாடு காரணமாக கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்தார். பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பு தற்போது மிக ஆபத்தான நிதி நிலைமையை எதிர்கொண்டு வருவதாகவும், மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் அந்த அமைப்பின் பணிகளுக்கு இஸ்ரேல் விதித்துள்ள கடுமையான கட்டுப்பாடுகளும் நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை கைப்பற்ற சிசிசிஐ ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவின் போட்டி ஒழுங்குமுறை ஆணையமான சிசிஐ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை ஒரு கூட்டமைப்பு கைப்பற்றுவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கூட்டமைப்புக்கு ஆரியமான் பிர்லா தலைமை வகிக்கின்றார். இதில் ஆதித்ய பிர்லா குரூப், பிளாக் ஸ்டோன் மற்றும் டைம்ஸ் இன்டர்நெட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களும் இணைந்துள்ளன. இந்த கூட்டமைப்பு முன்னதாக இந்த ஆண்டு டிஜிஓ குழுமத்திடம் இருந்து அணியை வாங்குவதாக சுமார் 1.78 பில்லியன் அமெரிக்க டாலர் முழுமையான ரொக்கமாக வழங்கி ஒப்பந்தம் செய்திருந்தது. இந்த ஒப்புதல் மூலம் IPL அணியின் உரிமை மாற்றம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். ஃபுஜிரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல்கொயினில் 37 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஜூன் போனால் ஜூலை காற்றே அப்படின்னு யார் யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் தாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு மீம் வந்து பரவிட்டு இருக்கு. ஏய் அவனை கூட்டு போகடா, ஏதாவது சொல்லிட கிட்ட போற அப்படின்னு பசுபதி சொல்லுவார்ல சார்பட்டாலன்னு நினைக்கிறேன். அந்த மீம் எடுத்து போட்டு ஜூன் போனா ஜூலை காற்றே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டிப்பிக்கல் அந்த கோப்படத்துல வந்து நம்ம கோட்டா கேட்பார்ல, அவன் வந்தாரு யாரு அதான் ஜூன் போனா ஜூலை காற்றுன்னு பாட்டு போடுவானே அவன் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜூன் போய் ஒரு வழியாக ஜூலை காற்று வந்துச்சு, ஜூலையில காத்து எங்க வந்துச்சு, வெயில் தான் வந்திருக்கு. டெல்லியிலாம் 53 டிகிரி மாதிரி ஃபீல் ஆகுதான். இட்டாலி அதுக்கப்புறம் யூரோப்பில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து கார் டயர்லாம் அப்படியே ஃபுல்லாக உருகி போயிடலாம் வெயிலில். 40 டிகிரி 37 டிகிரிக்கே அவங்களாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன பசங்களா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே வெயில் அதே மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு, பட் அங்கே இருக்கிற வெயில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காமா அந்த ஊரோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அந்த ஊரில் வந்து வெயிலெலாம் இந்தளவுக்கு இருக்காதுங்கிற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீட்லாம் பயங்கரமாக தெரியுதான், ஏசிலாம் ஒர்க் ஆக மட்டும்தான். ஒட்டு பயங்கரமாக வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. கில்லியில் சொல்லுவாங்களே என்ன பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது, நாங்கள் வருஷம் வருஷம் இப்படி தான் இருக்கோம். அதாவது இனிமேல் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணவே முடியாது, இந்த ஊர் தான் வெயில் இந்த ஊர் தான் வெயில் கிடையாது அப்படிலாம் சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஊரும் வெயில் தான் இனிமேல். UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier number 1 in GCC. ஒரு ரிமைண்டர், இந்த மாதத்துலேருந்து பல்வேறு விஷயங்கள் சேஞ்சஸ்க்கு வரும். அந்த வகையில் நம்பர் 1 பெட்ரோல் விலை குறைஞ்சி போச்சு, நம்பர் 2 ஷார்ஜா வந்து பெய்ட் பார்க்கிங் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கிலேருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷார்ஜா சிட்டி கல்பா கோர்ஃபகன் அல்த இதில் விண்டைட் வரைக்கும் எந்தெந்த ஜோன்ஸில் பார்க்கிங் இருக்கும், எல்லோ சைன்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அங்கே பார்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. முன்னாடிலாம் வந்து எல்லோ சைன்ஸ்க்கு ஷார்ட்டர் பெய்ட் ஆர்ஸ் இருந்துச்சு, இப்போ புது ரூல்ஸ் படி மேட்ச் பண்ணுறாங்க ப்ளூ அண்ட் எல்லோ சைன்ஸை. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் எவ்வளோ பார்க்கிங் டிஸ்பிளேலே ஆப்வியஸாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பிக்கலாம். சரியா, இது வந்து ஷார்ஜா எமிரேட் முழுக்க பொருந்தும். UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. All right, நம்ம வந்து ரெண்டு பாட்டு கேட்டு நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ நம்ம பேஸ். Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
1: ஒரு கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
0: செல்லையா டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
0: கட்டா குஸ்தி 2.
3: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
0: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகுற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
5: அப்கிரேடுக்கு ரெடியா?
0: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
6: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT on ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1,000,000 கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
0: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holdings. Use and see supply. என்னங்க, எப்ப வரீங்க?
1: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
0: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண் இருக்கட்டும்.
1: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
0: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
1: உனக்கும் கூட.
7: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவா பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: நைன்டி ஒன்னு போடு.
5: 90s not out.

0: நேஷனல் ரேட். Brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க. ஓகே, 24 கேரட் தங்கம் இன்றைக்கி 479.25 திரஹம்ஸ் இருக்கு. 22 கேரட் தங்கம் 443.75 ஆகும். 21 கேரட் தங்கம் 452.50 ஆகும். 18 கேரட் தங்கம் 364.75 திரஹம்ஸ் ஆகும். இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கான கோல்ட் ரேட்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: gold rate. Brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க.
2: All right, இப்போ Ain Gold Wallet பத்தி நான் சொல்லிருந்த மாதிரி gold rate is sponsored by Ain Gold Wallet. On the other hand, Ain Gold Wallet app நீங்க download பண்ணி register பண்ணுங்க, KYC பண்ணுங்க. KYC முடிச்சிட்டு அதை screenshot எடுத்து 0502528940 ஓகேவா, இந்த நம்பருக்கு WhatsApp பண்ணுங்க. ஓகே, மறந்துடாதீங்க, தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பர் அது. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கோல்டு காயின் கிடைக்கும். நீங்கள் கோல்டு காயின் பண்ணலாம். அதனால் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நேற்று ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் என்னென்ன மேட்சஸ் நடந்துச்சு நம்ம குவிக்காக வந்து வழக்கம் போல் பார்த்துட்டு வந்துடலாம். மெக்சிகோ வர்சஸ் எக்வடாரில் எக்வடாருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால கம்பேக் கொடுக்க முடியல. பட் மெக்சிகோ 2-0 அப்படின்னு இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. 90+5 தான் ஹின்கேப்பே வந்து ரெட் கார்டு வாங்குறாரு. பட் இருந்தாலும் இந்த மேட்சை முன்னாடியே மெக்சிகோ ராப் பண்ணிட்டாங்க. ஸோ மெக்சிகோ வர்சஸ் எக்வடார் ended up in a 2-0 victory towards Mexico. France versus Sweden 3-0 victory, Mbappe brace. And Ivory Coast versus Norway 1-1 interesting ah poochi. Adukaprama last minute la Erling Haaland oru goal adichu. Last few minutes la Norway 2 Ivory Coast 1. So Norway win pannanga. Inning matches yara irukku? England Democratic Republic of Congo 8 UAE time, night 12 manikku Belgium Senegal, naalai kaala 4 manikku USA Bosnia Herzegovina. So indha moonu match inikku irukku. Adanal ஜாலியாக இருக்கும். இந்த மூணு மேட்ச் கூட நல்லாயிருக்கும். இங்கிலாந்து வர்சஸ் காங்கோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியான மேட்ச், அது ஜாலியாக இருக்கும். தொடர்ந்து பேசுவது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேடியம்.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கூஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
1: இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
2: நீ போகாத. போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: Sir.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

என்னது

0: போட்டுறீங்களா
1: என்னன்னு கொஞ்சம் பாருங்க.
2: என்ன பாட்டு போடணும் மிஸ்டர் சுல்தானுக்கு?
1: ஓகே
2: சுல்தான், நான் போட்டு வரேன். சூப்பர், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே மிஸ்டர் சுல்தான். நண்பனுக்காக பாட்டு டெடிக்கேட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் தான், அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க. நல்ல ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு கிடச்சிருக்காரு. ஃப்ரெண்டை போல ஆரம்பித்தா பாட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி தலைவன் வாசுக்காக காரங்கள் இல்லாமல் வசந்தம் போட்டு விட்றேன். சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம் திடீர்னு யாராவது பார்த்தீங்கன்னா வாசு சாருக்காக போட்டிருக்கேன். சரியா, நல்ல பாட்டு தான் அது. பிபி சீனிவாசா அவர்களோட பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நானுமே எப்போயாவது யாராவது ரேடியோவில் ஏதாவது கேட்டுட்டு இருந்தாங்கன்னா கேட்பேன். அதே ரேடியோவில் நான் போடுறேன். ஆஃப்டர் 12 ஐ சி யூ கைஸ். இது 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே ட்யூன்ட்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17 உயர்வடைந்துள்ளது. ரால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதில் 74 பேர் மயக்கமடைந்தனர். இவர்கள் 2 அரசு மருத்துவமனைகள், 2 தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் 16 பெண் தொழிலாளர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒடிசாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதன் மூலம் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 17 உயர்ந்தது. இன்னும் சில தொழிலாளர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
2: இந்திய செய்திகள்.
1: அரியானாவில் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த 4 குழந்தை உயிரிழந்தது. அரியானா மாநிலம் அம்பாலா மாவட்டத்தில் உள்ள தனூரா என்ற கிராமத்தில் விவசாயியின் மகனான 4 குழந்தை தோட்டத்தில் ஆழ்துளை கிணற்றில் நேற்று காலை விழுந்தது. சுமார் 220 அடி ஆழம் கொண்ட ஆழ்துளை கிணற்றில் இருந்து நிர்வீர் சிங் என்ற 4 குழந்தையை மீட்பு படையினரால் மீட்க முடியவில்லை. சுமார் 21 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு இன்று அதிகாலை 3:40 அளவில் நிர்வீர் சிங் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டார். குழந்தை சுயநினைவை இழந்திருந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதன்போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆழ்துளை கிணற்றை மூடாமல் வைத்திருந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க துணை கமிஷனர் அஜய் தோமர் சிங் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கைக்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர உதவி நிதியுதவி பொதியை ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகரித்துள்ளது. சமீபத்தில் இலங்கையை தாக்கிய தித்துவா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைக்கும் மற்றும் புனரமைக்கும் பணிகளுக்காகவே இந்த அவசர நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பக்க பலமாக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷார்ஜா விமான நிலைய காவல்துறைக்கு புதிய சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு சேவையின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் ஷார்ஜா காவல்துறை விமான நிலைய காவல்துறை பணியாளர்களுக்கான புதிய அதிகாரப்பூர்வ சீருடையை அறிமுகப்படுத்தியுள்ளது. செயல்திறனை மேம்படுத்துதல், பணியிட சூழலை உயர்த்துதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துதல் ஆகிய முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்காவில் பிறப்புரிமை குடியுரிமையை நீக்கும் முயற்சிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்காவில் பிறக்கும் அனைவருக்கும் குடியுரிமை வழங்கும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எடுத்த முயற்சிக்கு எதிராக அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு டிரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற கொள்கை மாற்ற முயற்சிக்கு பெரிய பின்னடைவாக கருதப்படுகின்றது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் டொனால்டு டிரம்ப் தற்காலிக சட்டநிலை கொண்ட அல்லது ஆவணங்கள் இல்லாத பெற்றோருக்கு அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாக குடியுரிமை வழங்குவதை நிறுத்தும் உத்தரவில் கையெழுத்திட்டார். ஆனால் தற்போதைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு அந்த முயற்சிக்கு தடையாக அமைந்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: 2026 லங்கா பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 6 சீசனுக்கான போட்டி நடுவர்களை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த முறை நடுவர் குழுவில் சர்வதேச அளவில் பழுத்த அனுபவம் மிக்க பல அதிகாரிகள் இணைக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய குமார் தர்மசேன, வெயின் நைட்ஸ், ஆசிப் யாகூப், ரவீந்திர விமலசிரி, பிரகீத் ரம்புக்குவெல்ல, ரவீந்திர கொட்டஹச்சி, சாமர டி சொய்சா, அசங்க நாணயக்கார, சந்திரிகா அமரசிங்க, ஹேமந்த் போதேஜு, சாந்த போன்சேகா, பி ஆர் எல் துல்சிரி ஆகியோர் நடுவர் குழாமில் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. இந்த வாரம் முழுவதும் உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். எனினும் வெள்ளிக்கிழமை வெப்பநிலை ஓரளவுக்கு உயர்வடைந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஜிரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 36 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 37 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: சம்மர் வருதுன்னு ஃபீலே பண்ணவானே ஆக்சுவலா. ஏன் தெரியுமா, சம்மர்ல வந்து எங்க போனாலும் ஆஃபரா இருக்கும், ஒரே ஃபெஸ்டிவலா இருக்கும், விலையெல்லாம் கம்மி கம்மியா கிடைக்கும், ஒரு மாதிரி ஜாலியா இருக்குன்னு வச்சுங்களேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அந்த வகையில் துபாய் சம்மர் சர்ப்ரைஸ் மறுபடியும் வரப்போகுது. துபாயில் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த 60 நாட்கள் ஜூலை 2 ஆகஸ்ட் 30 வரைக்கும் நிறையா உங்களுக்கு வந்து வின்லாம் பண்ணலாமாமா. ஸோ இதில் வந்து நிறைய கார் கொடுக்க போகிறாங்களா, நிறைய ஜுவல்லரி கடைகளோட வந்து டைப் பண்ண போகிறாங்களாம், 500,000 திரம்ஸ் கேஷ்லாம் நீங்கள் வந்து வின் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சம்மர் ரெஸ்டாரண்ட் வீக்கில் 60 ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இந்த 10 திரஹாம்ஸ் டிஷ் கேம்பெயின் வந்து வழங்கிட்டு இருக்காங்களாம். பார்த்தீங்களா, நான் சொல்ல கான்சர்ட்ஸ், ஃபேமிலி அட்ராக்ஷன்ஸ், ரெஸ்டாரண்ட் ஆஃபர்ஸ்னு அக்ராஸ் தி எமிரேட் நீங்கள் வந்து இந்த சம்மரை சம்மர்னே நினைக்காமல் என்ஜாய் பண்ணலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, நேற்று ரேட்டு கொஞ்சம் கன்சால்டேட் ஆன கோல்ட் ரேட் வந்து இப்ப மறுபடியும் காலையில ஜுர்னு இறங்கிருச்சு. பாத்தீங்களா,
2: இன்று தங்கத்தின் விலை.
3: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthe 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: ஓகே, ஸோ 24 கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 479.25 கிராம்ஸ் ஆகும். 22 கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 443.75 கிராம்ஸ் ஆகும். 21 கேரட் தங்கம் 425.50, 18 கேரட் தங்கம் 364.75 கிராம்ஸ் ஆகும் இருக்கு. ஃப்ரான்ஸ்
2: இன்று தங்கத்தின் விலை.
3: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthe 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
2: Back to back
3: adutha rendu paattu

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ யூஏஇல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: செழித்தையும் தமிழை ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஓகே, தமிழ்நாட்டில் புதுசாக இந்த சிங்கப்பெண் படையெல்லாம் வந்துருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி யுஏஇலையும் சில பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தங்க தான் கூட. வணக்கம்.
1: தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை.
0: ஐயோ ஏங்க, என்னங்க ஆக்சுவலா, பெண்களுக்கு யார் என்ன செஞ்சாலும், என்ன ஒரு நல்லது செஞ்சாலும் இந்த மது வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிப்பான்னு உங்களுக்கு தெரியும்.
1: ஆமாமா தெரியும்.
0: எப்படி ஒரு ஃபெமினிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கேன், பட் இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட்டுங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, அவங்க தொடர்ந்து கொஞ்சம் தாக்க முடியல. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: மதிய வணக்கம்.
1: நமக்கு ஏதாவது காலை
0: மாலை வணக்கம்.
1: ஓகே
0: சொல்லுங்க,
1: எப்படி போயிட்டு இருக்கீங்க?
0: சும்மாங்க, உங்களை ட்ரிகர் பண்றேன். பிக் பாஸ் ஒன்ல ட்ரிகர் சக்தின்னு ஒருத்தர் தெரியுமா, அந்த மாதிரி உங்களை ட்ரிகர் பண்றேன். இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நான் இன்னும் கேட்க வந்தேன். சரி, இப்ப இந்த சம்மர்ல நிறைய ஆஃபர் எல்லாம் வருது, சரியா? ஸ்டேகேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அனௌன்ஸ் பண்றாங்க. துபாய் சம்மர் சர்ப்ரைஸ்ல வந்து நிறைய ஆஃபர் எல்லாம் வருது. சோ பொதுவா இப்ப ஊருக்கு யாராவது புதுசா வந்திருக்காங்க இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு, இந்த 3 மாசத்தை எப்படி வந்து எந்த வித மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஓட்டலான்னு உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு டிப் கொடுங்க.
1: ஏன் சைடு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, 8-11 அன்புடன் நான் ஒரு எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, ஏதோ டைட்டில் வச்சு எஸ்கேப் போயிட்டு
0: இருக்கீங்க. உண்மைதான், அது நானே நிறைய வாட்டி கால் பண்ணுவேன், பேச ட்ரை
1: பண்ணுவேன்.
0: அம்மா வந்து தன்னுடைய கேரக்டரை பிரேக் பண்ணி ஒரு ஒரு எஃபர்ட் போட்டு பண்றாங்க. அதனால நீங்க சம்மருக்கு அன்புடன் நான் கேளுங்க. சரி, இப்ப உண்மையான அட்வைஸ்க்கு வருவோம், சொல்லுங்க சம்மருக்கு என்ன பண்ணலாம்.
1: சம்மருக்கு என்ன பண்ணோம்னா, ஆக்சுவலி நம்ம நார்மலா டென்ஷனே இல்லைனா கூட, ஸ்ட்ரெஸ் இல்லைனா கூட, ஸ்ட்ரெஸ் இருக்க மாதிரி நம்மளை இமேஜின் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கோம். ஓகேவா, பெஸ்டான சொல்யூஷன் என்னன்னா, நம்ம தமிழ் எஃப்எம் வந்து எப்பயுமே கேட்கறது தான், ரிலாக்ஸ் பண்றது தான். ஏன் வச்சுக்கோங்க, நம்ம 5 நிமிஷம் சும்மா நீ உட்காந்து பாரும்போது தேவையில்லாத நிறைய தாட் வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா, டக்குனு ஏதாவது பிஸி ஆக்கிக்கணும் நம்மள.
0: குடும்பத்துக்குள்ள
1: பிரச்சனை உண்டாக்கணும், சண்டை வரும், அவாய்ட் பண்றதுக்கு நம்மள பிஸியா
0: வச்சுக்கணும். ஏதாவது உங்களை போட்டு படுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டகம் நீங்க பாட்டு வெளியே போயிருங்க. நமக்கு யூரோப் மாதிரி கிடையாது, எங்க போனாலும் பஸ் ஸ்டாப் முதல் கொண்ட இடத்துல ஏசி இருக்கு, ஜாலியா இருக்கு.
1: மதுரை மாதிரி கிடையாது, நம்ம ஊர் விட்டு கொடுக்க முடியாதான். மதுரை வெயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான்.
0: பிடிக்கும்.
1: ஆமா,
0: சரி, ஓகே, தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங்.
1: ஓகே,
0: ஹேவ் எ நைஸ் டே.
1: தேங்க் யூ.
0: ஓகே, சோ படையப்பாலேந்து பாட்டு போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு மத்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்றேன். ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன், 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.
4: நினைச்சு
3: A part of Elite Group Holding. T&Cs apply.
5: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
7: வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
11: So, kaise bol rahe tumne?
10: தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
3: சில்லாயோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல
2: நரி கதையா?
3: விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
3: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: செகண்ட்
4: ரவுண்ட் ஸ்டார்ட்.
5: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் by Altavasul Group of Companies.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: பெயின் கோல்டு வாலெட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆஸ் லோ அஸ் 1 dirhamலேருந்தே கோல்டு பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கோல்டு வாங்குறதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் டைமும் கூட. ஸோ அதையும் தாண்டி 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் டெயின் கோல்டு வாலெட் இணைந்து அடிக்கடி கான்டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு விதவிதமான ஷோஸில் அவ்வப்போது கான்டெஸ்ட் நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து KYC ரெஜிஸ்ட்ரேஷனில் முடிச்சுட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா. அப்படி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வின் பண்ணுவீங்க, கோல்டு காயின் வின் பண்ணுவீங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இப்போயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து இப்படி ஒரு ஆஃபர் இருக்குடா அப்படின்னு சொல்லிவிடுங்க. தாராளமாக இதில் கலந்துக்கிட்டு நீங்கள் வின் பி. சரியா? ஓகே, இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமா.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: ஓகே, 11 டுவர்ட் ஷார்ஜா அண்ட் ஃப்ரம் ஷார்ஜா அபுஷாகரா கிட்ட. அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. E311 துபாய் நோக்கி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை எஸ் துபாய் நோக்கி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அல்வா கேஸ் சிட்டி சென்டர் தானே ஒரு கிராஷ் போட்டா இருக்கு. அதனால் டுவர்ட்ஸ் துபாய் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. சரியா? மற்றபடி E611 அல்தைத் ரோடு பக்கத்தில் சஜா பக்கத்தில் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அஜ்மான்லேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய டேரக்ஷனில் ஏன்னா அங்கே ஒரு கிராஷ் போட இருக்குது, பயங்கர ஸ்லோவாக இருக்குது. ஸோ E611 வந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்துக்கோங்க.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property ஓட ரமதா கார்னிஷ் அபுதாபியில நடக்கிற NRA மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுனா கெட்டு கெட்டு பழகுனே.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: அதிக கட்டணம் வசூலிக்கும் மருத்துவக் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஆணைய விதிமுறைப்படி கல்லூரிகள் 5 அல்லது 5.5 ஆண்டுகளுக்கு கட்டணம் வசூலிக்கக் கூடாது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுவதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் இருந்து தொடர்ந்தும் புகார்கள் எழுந்து வருவதாக அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எனவே விதிமுறைகளை மீறி கூடுதல் கட்டணம் அல்லது 4.5 ஆண்டுகள் மட்டுமே கல்விக்காலம் இருந்தும் 5 ஆண்டுகளுக்கான கட்டணத்தை வசூலிக்கும் மருத்துவக் கல்லூரிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மருத்துவக் கல்வித்துறை மற்றும் அதனை சார்ந்த அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பில் நேரடியாக கண்காணித்து இனி இதுபோன்ற தவறுகள் எந்த மருத்துவக் கல்லூரியிலும் நடைபெறாத வகையில் கடுமையான கண்காணிப்பு மற்றும் நடவடிக்கைகளை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததை தொடர்ந்து இன்று முதல் அந்த உத்தரவு அமலுக்கு வந்தது. அதன்படி நாட்டில் நிலவும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோக நிலவரம் குறித்து ஆய்வு செய்த பின்னர் கடந்த 12ஆம் தேதியிடப்பட்ட உத்தரவு இனியும் செயல்படுத்தப்பட தேவையில்லை என அமைச்சகம் முடிவுக்கு வந்துள்ளது. எனவே பெட்ரோல் டீசல் தொடர்பாக சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலமான விநியோகத்தை தற்காலிகமாக ஒழுங்குபடுத்துதல் ஆணை 2026 பிரிவு 3 கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி மத்திய அரசு 12ஆம் தேதி வெளியிட்ட தனது ஆணையை திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பெட்ரோல் டீசல் விற்பனை தொடர்பான அனைத்து கட்டுப்பாடுகளும் இன்று முதல் நீக்கப்படுகின்றன.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கைக்கு வருகை தந்திருந்த சித்திரவதை தடுப்பு குறித்த ஐக்கிய நாடுகள் குழு தமது ஆரம்ப கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. இலங்கை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி 4 உறுப்பினர்கள் கொண்ட இந்த குழு சித்திரவதை தடுப்பு நடவடிக்கைகளில் இலங்கை அரசின் உறுதிப்பாட்டை அங்கீகரித்துள்ளது. மேலும் தடுப்பு காவல் மையங்களுக்கு தடையில்லா அணுகலை வழங்கியதற்காக அரசை அக்குழு பாராட்டியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தொடர்புடைய தரப்புகளுடன் நடைபெற்ற விளக்கக் கூட்டங்களில் ஆரம்ப கருத்துக்கள் மற்றும் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்கான பாஸ்போர்ட் சேவை கட்டணம் உயர்வு இன்று முதல் அமலாகின்றது. இந்த புதிய கட்டண நடைமுறை ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ளதாக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் அறிவித்துள்ளது. புதிய பாஸ்போர்ட் பெறுவதற்கும் அல்லது 36 பக்கங்களை கொண்ட பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க சாதாரண சேவையின் கீழ் 285 திரஹம்ஸில் இருந்து 450 திரஹம்ஸாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அவசர தற்கால் சேவையின் கீழ் இந்த கட்டணம் 900 திரஹம்ஸாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டை சாதாரண முறையில் புதுப்பிக்க 630 திரஹாம்ஸும் தற்கால் சேவையின் கீழ் 1080 திரஹாம்ஸும் கட்டணமாக வசூலிக்கப்படும். பாஸ்போர்ட் தொலைந்தாலோ அல்லது சேதமடைந்தாலோ புதிய பாஸ்போர்ட் பெற விண்ணப்பிக்க சாதாரண சேவையின் கீழ் 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு 900 திரஹாம்ஸும் தற்காலில் 1350 திரஹாம்ஸும் 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு சாதாரண சேவையில் 1080 திரஹாம்ஸும் தற்காலில் 1530 திரஹாம்ஸும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: சீனாவுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்த தொடர்ந்தும் செயற்படுவோம் என்று வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் உடன் நடைபெற்ற உச்சி மாநாட்டை இருநாடுகளின் உறவுகளை முன்னேற்றும் வரலாற்று சந்திப்பு என கிம் ஜாங் உன் வர்ணித்துள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் பியோங்யாங் அரசு பீஜிங்குடன் உள்ள உறவுகளை படிப்படியாக மேம்படுத்தும் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார்.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
3: துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் மெட்ரோ வலையமைப்பை விரிவுபடுத்தும் திட்டத்தின் அடுத்த கட்டமாக துபாய் கோல்டு லைன் வளர்ச்சிக்கான தகுதி கோரிக்கைகளை முன்னணி ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கூட்டமைப்பு கிடைக்க வழங்கியுள்ளது. இந்த திட்டம் பல கட்டங்களாக உருவாக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கருத்து வடிவமைப்பு, அதனைத் தொடர்ந்து ஆரம்ப வடிவமைப்பு, மூன்றாவது கட்டமாக டெண்டர் ஆவணங்கள் தயாரித்தல், மேலும் நான்காவது கட்டமாக திட்ட அமலாக்கப் பணிகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் மெட்ரோ விரிவாக்க திட்டத்தின் முக்கிய பகுதியாக கோல்டு லைன் பார்க்கப்படுகின்றது. அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
5: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: பாச்சாபாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள வவுச்சரை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், சரியா? அதனால் எங்கேயும் போகாமல் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா 50 திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள வவுச்சர் வின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: ஓகே, இந்த ஜூலை மாதத்துலேருந்து பல விஷயங்கள் புதுசாக வருது. உதாரணத்துக்கு எத்திஹாட் ரயில், ஷார்ஜாவோட பார்க்கிங் டாரிஃப் டிஃப்ரென்ஸ், பார்க்கிங் டைம் டிஃப்ரென்ஸ், துபாய் சம்மர் சர்ப்ரைஸ், இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தோம். ஆல்சோ யுஏஇயில் இ இன்வாய்ஸிங் சிஸ்டம், இது வந்து ஒரு பைலட் ஃபேஸ். ஸோ இதில் 50 மில்லியனுக்கு மேலே ஆனுவல் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸஸ்க்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஃபைனல் ஃபேஸ் வந்து 2027 வரும். பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன்ஸில் இந்த இ இன்வாய்ஸிங் சிஸ்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இந்தியன் எக்ஸ்பேட்ஸ் ஆகிய நமக்கு இந்தியன் எக்ஸ்பேட்ஸ் ஆகிய நமக்கு இந்தியன் எம்பசி பாஸ்போர்ட் வெளியே எம்ஓஐ, ஸோ எம்ஓஐ எம்ஓ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்தியாவில் வந்து பாஸ்போர்ட் வெளியே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதோட இம்பாக்ட் ஆப்வியஸாக யுஏஇலையும் இருக்கும். ஸோ ஜூலை 1st நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ரெனியூவலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பைசா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 7 எமிரேட்லேயுமே வந்து பல்வேறு இடங்களில் இந்தியா பாஸ்போர்ட் நீங்கள் ரெனியூ பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து அதிகமாக காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே ரெனியூ பண்ணிட்டேன் ஜாலி ஜாலி. ஸோ யார் எல்லாம் ரெனியூ பண்ணுறீங்களோ நேற்று பண்ணுவாங்களா, ரொம்ப லக்கி.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, என்னுடைய பாஷாபாய் பிரியாணி சம்மந்தப்பட்ட கேள்வியை இப்போ நான் கேட்குறேன். பாஷாபாய் பிரியாணியில் ரெண்டுமே கிடைக்கும், அதாவது சீரக சம்பா பிரியாணியும் கிடைக்கும், சென்னை ஸ்டைல் பாஸ்மதி ரைஸ் பிரியாணியும் கிடைக்கும், சரியா தவறா? 0502528940 இப்போ வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் பாஷாபாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள வவுச்சரை வின் பண்ணலாம்.
2: பேக் டு பேக்

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
2: ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
1: சில்லாயோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
2: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
1: கட்டா குஸ்தி 2.
4: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
1: ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
6: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip1 dubai.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
13: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
14: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
15: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது. Only on 89.4 Tamil FM.

0: கோல்ட் ரேட் என்னன்னு பார்த்துட்டு வருவோமா. இட்ஸ் அகெயின் அண்டர் $4,000 இந்த அவுன்ஸ் ரேட்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthe 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: ஓகே, ஸோ ஒரு பக்கம் 4,000 கீழே அவுன்ஸ் போனதுனால யூஏஇல இன்னைக்கு திராம்ஸ்ல எவ்வளோ கோல்ட் ரேட் அப்படின்னு பார்த்தா 24 கேரட் தங்கம் 479.25 திரகம்ஸ் ஆகும், 22 கேரட் தங்கம் 443.75 ஆகும், 21 கேரட் தங்கம் 425.50, 18 கேரட் தங்கம் 364.75.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthe 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: ஆல் ரைட், இதுதான் இன்னைக்கான தங்கத்தின் விலை. டிராஃபிக் எங்கே இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க பாஷா பாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 திரஹாம்ஸ் மதிப்புள்ள ஃபுட் கூப்பன் வின் பண்ணணும் அப்படின்னா, நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாஷா பாய் பிரியாணியில போத் சீரக சம்பா பிரியாணி அண்ட் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி கிடைக்கும். சரியா தவறா 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேர் எமிரேட் நேமையும் சேர்த்து போட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து பாஷா பாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 திரஹாம்ஸ் மதிப்புள்ள வவுச்சர் வின் பண்ணலாம்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: அஜ்மலின் சார்ஜா வந்துட்டு இருக்கும் போது அல்தைத் ரோட் பக்கத்தில் E611 ஒரு கிராஷ் போட்டாயிருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. மற்றபடி 311 வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் போட் கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. அல்தைத் ரோட்ல 311 டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. டுவர்ட் சார்ஜா நீங்கள் கிசைஸ் லேண்ட்ஃபில் தானோடனே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. அண்ட் அப்படியே நீங்கள் துபாய் சஃபாரி பார்க்கிட்ட கொஞ்சம் சவுத் சைடு வந்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் சிட்டியாக இல்லை வர்கா சைடு வந்து ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதனால 311 அங்கே வந்து பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. E11 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ஜாக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அபுஷாகரை கிட்டே இருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு ஷார்ஜாக்குள்ளே. சரியா, மற்றபடி நீங்கள் பெருசாக டிராஃபிக்
1: இல்லை. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor. 91 போடு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா. நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: Great festival offers at Anathangam Gold and Diamonds, Karama Center, Dubai, powered by Al Tawassul Group of Companies.
2: உலகம் அரங்கில் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வா பண்ண கூடாதா?
5: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.
0: நடக்கிற NRA meetup கலந்துகிட்டா 10 gold coins and 10 square feet extra free.

0: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
0: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
1: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 0586815179.

0: வெல்கம் பேக். இப்ப உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும்னா 800-8940 கால் பண்ணுங்க. 889-40 அப்படிங்கிற நம்பருக்கு ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்சஸ், நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்சஸ், வீக்கெண்ட்ல என்னென்ன மேட்சஸ் இருக்கு அப்படிங்கறத நான் கண்டிப்பா உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன். ஃபீஃபா வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இங்கிலாந்து வெர்சஸ் காங்கோ, அதாவது 8 மணிக்கு ஈவினிங் நடக்கவிருக்கு யுஏஇ டைம் படி. அதே மாதிரி பெல்ஜியம் செனகல் 12 மணிக்கு, காலையில 4 மணிக்கு பாஸ்னியா யுஎஸ்ஏ, அதுக்கப்புறமா நாளைக்கு ஸ்பெயின் ஆஸ்திரியா, போர்ச்சுகல் குரோஷியா ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு முரட்டு மேட்ச் அது, ஸ்விஸ் அல்ஜீரியா காலையில் 7 மணிக்கு ஃப்ரைடே, ஃப்ரைடே ஈவினிங் 10 மணிக்கு ஆஸ்திரேலியா ஈஜிப்த், அர்ஜென்டினா மேட்ச் இருக்குது, அர்ஜென்டினா காபோவர் டே சாட்டர்டே ஏர்லி மார்னிங், கொலம்பியா கானா, அதுக்கப்புறமா ஆரம்பிக்குது ரவுண்ட் ஆஃப் 16. ஸோ சாட்டர்டே நைட் ரவுண்ட் ஆஃப் 16 தொடங்குகிறது நண்பர்களே. நான் இது சொன்னோம், வணக்கம் யாரும் இது பேசுறீங்க?
1: ஹாய் மது, ஹாய் ஷஃபீர்.
0: ஷஃபீர் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: இனிமேதான் சாப்பிட போறேன். எனக்கு பாக்யராஜ் சார் பாட்டு ஒன்று வேணும்.

0: ஓகே, என்ன படம்?
1: சின்ன வீடு படத்துல இது மச்சம் உள்ள மச்சான் புதுவித வாரம்.
0: ஓகே, நான் இருக்கான் பாக்குறேன், ஒருவேளை
1: இல்லன்னா
0: எங்கிட்ட சிட்டுக்குருவி தான் இருக்கு, அதான் கேட்டேன்.
1: சின்ன வீடு நினைக்கிறேன்,
0: சின்ன வீட்டுல இருந்து சிட்டுக்குருவி தான் இருக்கு.
1: ஐயோ, வேற தாவணி கலவுகள் அந்த மாதிரி.
0: வாழ்க்கையில பாக்யராஜ் சார் பாக்குறதுக்கு ஒரே ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருக்கும் போது அவர் தான் ஜட்ஜா இருந்தாரு. சோ பாக்யராஜ் சார் கூட ஒர்க் பண்ணும்போதுனா அந்த ஒரு பட்டிமன்றத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது பா செம்மையாக இருந்துச்சு தெரியுமா. சீரியஸ்லி அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கேஷுவலாக சட்டிலாக நம்மளை அவர் உள்ள அவரோட அவர் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாரோ அங்கே நாங்கள் போயிருந்தோம் டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக, எல்லாருமே ஒரு கேங்காக போயிருந்தோம். அப்போ வந்து அவர் உள்ளே போனோடனே முதல் விஷயம் ஃபோன் பண்ணி என்ன சொல்லிட்டோம், காஃபியா டீயா என்ன வேணும் எல்லாத்தையும் சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பேச ஆரம்பித்தார். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான பர்சனும் கூட. யூ வில் பி மிஸ்ட் சார் ஃபார் ஷுர். ஸோ பாக்யராஜ் அவர்களோட பாட்டு ஏதாவது ஒரு கண்டிப்பாக நான் போட்டுட்டு நான் இந்த கிளம்புற நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பக்கங்கள்லாம் தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இங்கேயும் போயிடாதீங்க, லஞ்சில் நல்லா சாப்பிடுங்க. ஸோ சின்ன வீட்டிலேருந்து நண்பர் ஷஃபிக் கேட்ட பாட்டு இல்லைனாலும் இன்னொரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு நான் கண்டிப்பாக போட்டு வரேன். சரியா, இப்போ அகரம் நிகழ்ச்சி உங்களுக்காக தொடங்கவிருக்கு. மறுபடியும் நாளை சந்திப்போம். டேக் கேர், பை பை. Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: அதிமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விலகியுள்ளார். நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கே பி அன்பழகன், கே சி வீரமணி உள்ளிட்டோரும் கட்சி பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர். எடப்பாடி அளித்த பதவி வேண்டாம் என்று முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். கட்சி பதவிகளை ஏற்று பணியாற்ற முடியாத சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளியுள்ளார் என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். பாலகிருஷ்ண ரெட்டி, அருண்மொழி தேவன், சுகுமார் கிருஷ்ணபுரளி உள்ளிட்டோரும் பதவிகளில் இருந்து விலகினர். எடப்பாடி பழனிசாமி அளித்த பதவி வேண்டாம் என 10 நிர்வாகிகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
3: அயோத்தி ராமர் கோயில் காணிக்கையை திருடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமானால் ஆட்சி மாற வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால், அயோத்தி ராமர் கோயில் காணிக்கையை திருடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமானால் ஆட்சி மாற வேண்டும் என்றார். தற்போதைய மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் திருடியவர்கள் தண்டிக்கப்படுவதை உறுதிப்படுத்த மாட்டார்கள் என்று கூறினார். காணிக்கை திருடர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என விரும்பும் ராம பக்தர்கள் ஒவ்வொருவரும் அரசாங்கத்தை மாற்ற முன்வர வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சுகீஸ்வர பண்டார வரும் 8 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றதாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய சுகீஸ்வர பண்டாரவின் பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவு ஜூலை மாதம் 8 தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஆன்லைன் தளங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் இளைஞர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் கும்பல்கள் செயற்பட்டு வருவதாக அமீரக காவல்துறை பெற்றோருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இளம் வயதினருடன் சமூக வலைதளங்கள் மற்றும் மெசேஜிங் செயலிகள் மூலம் தொடர்பை ஏற்படுத்தி அவர்களை போதைப்பொருள் பயன்பாட்டில் ஈடுபடுத்தும் முயற்சிகள் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே குழந்தைகளின் இணைய பயன்பாட்டை பெற்றோர் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும், அறிமுகமில்லாத நபர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்பதையும், போதைப்பொருளின் ஆபத்துக்கள் குறித்து குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறை வலியுறுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் அமெரிக்காவிடையே தோஹாவில் மறைமுக பேச்சுவார்த்தை தொடர்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தோஹாவில் நேற்றிரவு முதல் நடைபெற்று வருவதாக ஈரானின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். ஈரான் முதலில் கத்தார் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. பின்னர் அவர்கள் அமெரிக்க தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் என்று அவர் கூறினார். இந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் இன்றும் தொடர்ந்ததாகவும், ஈரானின் முடக்கப்பட்ட நிதியை விடுவிப்பது மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பான விவகாரம் ஆகியவை முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாகவும் அந்த ஈரான் அதிகாரி தெரிவித்துள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally, since 1982. 89.4
0: 89.4
1: Star of the month.
4: Star of the month.
3: பாடலாசிரியர் நா. முத்துக்குமார்.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜூலை மாதம் ஆரம்பமாகி விட்டது இல்லையா? இந்த 6 மாசங்கள் எப்படி ஓடினது அப்படின்னு தெரியல. போன வருஷம் ஜூலை மாசத்துக்கும் இந்த வருஷம் ஜூலை மாசத்துக்கும் இடையிலான இந்த 12 மாத இடைவெளி இருக்கு இல்லையா, அது எனக்கு கிட்டத்தட்ட 2-3 மாசம் மாதிரி இருக்கு. என்ன இவ்வளோ வேகமா இந்த ஜூலை மாசம் வந்துருச்சே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காலம் வந்து எவ்வளவு வேகமா சுழலுது பாருங்களே அப்படிங்கிற அந்த திரைப்பட வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி, நேற்று இந்த விண்கல் பற்றி பேசியிருந்தோம். நேற்று வந்து விண்கல் தினம், அதனால சங்க இலக்கியங்கள்ல இந்த விண்கல் பற்றிய குறிப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறது மாதிரி பேசியிருந்தோம் இல்லையாமா? குறிப்பு இருந்தது, அது என்ன அப்படிங்கறத உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். ஒரு சேர மன்னனினுடைய இறப்பையும் அது சார்ந்த நிகழ்வுகளையும் அது சம்பந்தமா தனக்கு ஏற்பட்ட அந்த வருத்தத்தையும் நினைத்து கூடலூர் கிழார் ஒரு பாட்டு பாடியிருந்தார். இது பற்றி நான் ஒரு பதிவை சமூக வலைதளத்துல போட்டிருந்தேன். அதுக்கு வந்த பின்னூட்டங்களை பார்க்கும்போது தமிழர்களின் இந்த வானியல் அறிவு பற்றி நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். பலரும் பல விஷயங்களை படிச்சிருப்பாங்க. அந்த எல்லாருடைய அறிவும் ஒரு சேர ஒரு இடத்துல வந்து சேரும் பொழுது, அடடா, இன்னும் படிக்கிறதுக்கு உலகத்துல எவ்வளவு இருக்கு, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க இல்லையா? இப்போ இந்த விண்கல் பற்றி, தமிழர்களினுடைய இந்த வானியல் அறிவு பற்றி நாம சொல்றதுக்கு இந்த ஒரு பாட்டு மட்டும் போதாது. இதை விட எத்தனையோ சான்றுகள் இருக்கு. அதுலயும் குறிப்பா நான் வந்து நேற்று அந்த விண்கல் வந்த வரிகள் பற்றி மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா அந்த பாட்டை முழுக்க முழுக்க எடுத்து பார்த்தா அதுல வந்து அந்த நேரத்துல வானம் எப்படி காட்சி அளித்தது, அந்த ஒரு நாள்ல அந்த விண்கல் வரும் பொழுது வானம் எப்படி காட்சி அளித்தது, நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, இந்த விவரங்கள் எல்லாமே அதுல இருந்தது. இந்த வேள்பாரி நாவல் படிக்கும் போது கேட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த வானியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை வேள்பாரி நாவல்ல வந்து சு வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முருகன் கார்த்திகை என்று பெயர் வைத்தான், அதற்கு அந்த பின் கதை என்ன அப்படிங்கறது கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமா, அது அதுவும் அது மாதிரியே தான் இந்த சங்க இலக்கியங்கள் இருக்கட்டும், அதுலயும் நம்முடைய தமிழர்களினுடைய முன்னோர்களினுடைய வானியல் அறிவு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லை, அங்கேயே நின்று போகவில்லை. தமிழ்நாட்டிலே இப்ப கிடைக்கப்பெறக்கூடிய பல கல்வெட்டுக்கள்லையும் இந்த வானியல் சார்ந்த குறிப்புகள் இருக்கிறதா ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் வந்து சொல்லியிருந்தாரு. அன்று தொடங்கி ஏற்கனவே அகழ்வாராய்ச்சியில எனக்கு நிறைய விருப்பம் இருக்கு, நிறைய ஆர்வம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நேற்று முதல் இன்னும் அதிகமா அப்படியே தொற்றிக்கொண்டது அப்படின்னு சொல்லலாம். நாம தொடர்ந்து பேசலாம் சரியா? வேலாயுதம் படத்துல இருந்து முளைச்சி 3 இழையை விடல இந்த பாட்டிற்கு, அதுக்கப்புறமா பாயும் புலி படத்துல இருந்து யார் இந்த முயல் குட்டி. ஒரு காலத்துல இந்த பாட்டு வெளிவந்த நேரத்துல வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டா இருந்தது. இந்த ரோட்ல நடந்து போகும்போது இந்த பாட்டை ஹெட்செட்ல போட்டுக்கிட்டு அப்படியே முணுமுணுத்துட்டே போவேன், ஏதோ நமக்கே பாடின மாதிரி இருக்கும். சரி, அந்த பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணாச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
1: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1 மில்லியன் கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ் பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
2: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. UAE, a part of Elite Group Holdings. T&Cs apply.

ஆடி திங்கள் பேருருட்பக்கத்து அழல் சார் குட்டத்து அட்டமை ஞான்று வெள்ளி வாரத்து உள்ளெறி உண்ண என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டு வந்து கண்ணகி எந்த ஒரு நாள்ல மதுரையை எரித்தாள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனா மதுரையை வந்து கண்ணகி எரித்ததாக இந்த சிலப்பதிகாரம் வாயிலாக நாம தெரிஞ்சுக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு புராண கதை வடிவத்துல தானே இருக்குது. உண்மையாகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்து தன்னுடைய கற்பை நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி வந்து மதுரை எரிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் எதுவும் முன்வைக்கப்பட்டதாக தெரியல. இந்த நிலையில இந்த மதுரையை எரித்ததாக நம்ம வரலாறு சொல்லக்கூடிய இந்த கதை இருக்கு இல்லையா, இது உண்மையா ஒரு விண்கல் விழுந்து நடந்த ஒரு சம்பவம். இதைத்தான் எதிர்காலத்துல கண்ணகி வந்து மதுரையை எரித்ததாக சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதா அந்த அகழ்வாராய்ச்சியாளர் என்கிட்ட சொன்னாரு. ஆமால, அப்படி கூட இருக்கலாம் இல்ல அப்படிங்கிற ஒரு யோசனை இப்போ எனக்கு வந்தது. அந்த எரிகல் விழுந்ததுக்கு அப்புறமா ஏன் மிகப்பெரிய ஒரு ஆழி பேரலை வந்திருக்க கூடாது, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண் ஏன் கடலுக்குள்ள போயிருக்க கூடாது அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து அதுக்கப்புறமா நமக்குள்ள வர்றதை தவிர்க்க முடியல. சரியா, இந்த ஆடி திங்கள் பேருருட்பக்கத்து அழல் சார் குட்டத்து இந்த வரிகள் வந்து அந்த ஏற்கனவே நேற்று நான் உங்களோட பகிர்ந்த அந்த புறநானூறு பாடல்லையும் இதே வரிகள் தான் வருது. ஆடு இயல் அழல் குட்டத்து அப்படின்னு தான் அந்த பாடல் வந்து ஆரம்பமாகுது. அப்புறமா கனையெறி பரப்ப கால் எதிர்ப்பு பொங்கி ஒரு மீன் விழுந்ததென்றால் விசும்பினானே அப்படின்னு அந்த பாட்டு போகுது. எத்தனை எத்தனை விஷயங்களை நாம் இன்னும் படிக்க வேண்டியிருக்கு பாருங்களேன். மின்னலை படத்திலிருந்து வெண்மதி பாட்டு வருது, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல வெள்ளிச்சுடரை பாட்டு வருது. ரெண்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். நீங்க கேட்டிருக்கிறது ழகரம் நிகழ்ச்சி 89.4 தமிழ் பண்பலையில. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

திருப்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. நடக்கிற NRI meetup கலந்துகிட்டா 10 gold coins and 10 square feet extra free.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: Damn it.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
4: அட்டிங்க.

கையில கொஞ்சம் பணம் இருக்கு, ஏதாவது வாங்கி வச்சா சேமிப்பு மாதிரி ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தங்கம் விலை இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் சரியான நாள் தங்கம் வாங்குறதுக்கு. ஆனால் ஒரு கிராம் வாங்குறதுக்கு 500 திரம்ஸ் மாதிரி வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. அதுக்கு ஒரு நல்ல வழி நான் சொல்கிறேன், சரியா? அயன் கோல்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு நீங்கள் 1 திரமில் இருந்து தங்கம் வாங்கலாம், தெரியுமா? அப்போ போயிட்டு எவ்வளவு பணம் இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கி வைங்க. இன்னைக்கு வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு, மேலும் குறையுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது, ஆனால் மறுபடியும் கூடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் இப்போ வாங்கி வைக்கிற தங்கத்தினுடைய பெருமதி கூடும்போது அப்படியே கூட போகுது. எனவே நல்ல ஒரு திட்டம் அப்படின்னா இதுதான், அயன் கோல்டு வாலெட் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். 1 திரம்லேருந்து நீங்கள் வந்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 திரம்ஸ் வந்து பெருமதியான தங்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் சேமித்து வைக்கலாம். அதே மாதிரி உங்கள் நண்பருக்கும் வந்து 20 திரம்ஸ் மதிப்பிலான தங்கம் வந்து கிடைக்கும். எப்போ அப்படின்னா 100 திரம்ஸுக்கு 100 திரம்ஸுக்கு வந்து அவர் வந்து தங்கம் வாங்கும் பொழுது, சரியா? எனவே அந்த ஒரு வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க, இப்பவே போய் வாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து 1 அவுன்ஸ் தங்கத்தோட விலை வந்து 3,989 டாலராக இருக்கு. இது வந்து 4,000 டாலராக இருந்தது. இதற்கமையே இன்னைக்கு அமீரக சந்தையிலையும் தங்கத்தின் விலை வந்து கடுமையாக சரிஞ்சிருக்கு. எனவே இப்பவே போய் இந்த ஒரு வேலையை பண்ணுங்க, சரியா? இந்த வானியல் சம்பந்தமாக பேசிட்டு இருந்தோம் இல்லையா, தமிழர்களினுடைய வானியல் அறிவு பற்றி. அப்போதான் சங்க இலக்கியங்கள் மட்டும் கிடையாது, சங்க மருவிய காலத்தில் வந்து சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள்லையும் அந்த வானியல் சம்பந்தமான குறிப்புகள் இருந்திருக்கு. விண்கள் வந்து விழுந்து நடந்த அசம்பாவிதங்கள் சம்பந்தமான குறிப்புகள் அதுலேயும் இருக்குங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க. அதுலேயே ஆளுருட்டி மலை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுருட்டி மலை, இதில் நிறைய இந்த குகை ஓவியங்கள்லாம் இருந்திருக்கு. அதுவும் வானியல் சம்பந்தமான நிறைய குறிப்புகள் அதுலேயும் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இன்னைக்கு வந்து யூசுப் ஷா இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவருக்கு இனிய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காரு, அவரு இந்த வருஷத்துல அடுத்து வர்ற காலத்துல எதிர்காலத்துல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரோ எல்லா காரியங்களும் வெற்றிகரமா நடந்தேறணும் அப்படிங்கிற வாழ்த்தை நான் சொல்லிக் கொள்றேன், சரியா யூசுப் ஷா? ஓகேயா? சரி, அடுத்து லேசா பறக்குது பாட்டு வருது, வெண்ணிலா கபடி குழு படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: சொல்லவா?
1: சிங்கம் கதையா?
2: செல்லாயோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யலட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
0: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
2: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: சரி, மனசு தொட்டமட்டில பாட்டு தரணும் இல்லையா, அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. சரி, தங்கம் வாங்க போறீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐன் கோல்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. இதை டவுன்லோட் பண்ணி தங்கம் வாங்குற உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்றேன், நீங்க வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த KYC எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து, உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து 0505-2528-940 இந்த ஒரு எண்டுக்கு வரும் 6ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க அனுப்பும் பொழுது நீங்க ஒரு கோல்ட் காயினை வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா, எனவே அந்த ஒரு வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. இன்னைக்கு தங்கம் விலை ரொம்பவே குறைஞ்சிருக்கு, இதை விட நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது, நல்ல ஒரு நாளா அது இருக்காது. எனவே நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. இப்பவே வந்து டவுன்லோட் பண்ணி கையில எவ்வளவு காசு இருக்கோ அதை போட்டு தங்கத்தை வாங்கி வைங்க. சரியா, சரி, யார் வந்திருக்கா பாட்டு கேட்கறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ கிருஷ்ணா.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அபுதாபில இருந்து ஜமால் பேசுறேன்.
0: ஜமால் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் ஜமால்?
1: பாட்டு வந்து படம் வந்து இதயக்கணி.
0: இதயக்கணி,
1: அதுல நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறும் அந்த பாட்டு.
0: சரி சரி, நான் உங்களுக்கு அந்த பாட்டு கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறேன். சரியா, இதயக்கணி படத்துல இருந்து. சரி, அந்த பாட்டோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamar FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தாவிக ஆட்சியை கவிழ்க்க அக்கட்சி எம்எல்ஏக்களை திமுக விலைக்கு வாங்க முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊத்தங்கரை தொகுதி தாவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான திருநாவுக்கரசர் என்பவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும், ஆளும் கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அத்தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு சன்மானமாக 35 கோடி ரூபாய் வரை தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளதாக அவர் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக தாவிக எம்எல்ஏ இளையராஜா காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதேபோன்று மேலும் 14 தாவிக எம்எல்ஏக்களிடம் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இது தொடர்பில் தாவிக அமைச்சர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார். எம்எல்ஏக்கள் மிரட்டப்பட்டது உண்மை என்று அவர் கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: கேரளா என்ற மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கு அம்மாநில சட்டப்பேரவை ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளது. கேரளம் பெயர் மாற்ற மசோதாவின் 10 அம்சங்களுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளதாக கேரள சட்டப்பேரவை தெரிவித்துள்ளது. மாநில பேரவை ஒப்புதலை அடுத்து நாடாளுமன்றத்தில் கேரளம் என பெயர் மாற்றம் மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் பேருந்து கட்டணங்களை திருத்தம் செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் இதனை தெரிவித்தார். தற்போது நடைமுறையில் உள்ள பேருந்து கட்டண கொள்கையின்படி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 1 பேருந்து கட்டண திருத்தம் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை பயண நெரிசலை முன்னிட்டு ஜூலை மாதத்தின் முதல் பாதியில் 30 லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் துபாய் சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பள்ளிகளின் கோடை விடுமுறை தொடங்குவதால் ஜூலை 2 பயணிகள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்றும், ஜூலை 12 அன்று 225,000 அதிகமான பயணிகள் பயணிப்பார்கள் என்பதால் அது அந்த காலகட்டத்தில் மிகவும் பரபரப்பான நாளாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நெரிசலை சமாளிக்க துபாய் விமான நிலைய நிர்வாகம் கோடைக்கால சிறப்பு செயல் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. பயணிகள் விமானம் புறப்படுவதற்கு 3 முன்பாக விமான நிலையத்திற்கு வரவும், முடிந்தவரை ஆன்லைன் செக் இன் வசதியை பயன்படுத்தவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
4: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தை தொடர்ந்து கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருந்த 3 சிறுவன் 6 பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். அந்த சிறுவனை லாகுவாயிரா மாநிலத்தில் இருந்து ஜோர்தான் மீட்புக் குழுவினர் உயிருடன் மீட்டதாக இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸ் தெரிவித்தார். இந்த மீட்பு நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் நிகழ்வாக அமைந்துள்ளது என்று அவர் கூறினார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. ராசின் ஆகுவா, மெசைரா மற்றும் கசியோராவில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல்தாயில் இன்று 24 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல் கேபாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜீரா மற்றும் துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. அதில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி 64 பேருக்கிடையிலான போட்டியில் யானிக்சின் நூனு பால்ஸை எதிர்த்தாடவுள்ளார். இதேவேளை மகளிர் ஒற்றையர் பிரிவில் பார்புரா கிரிஜிகோவா மிரா அன்ரீவாவை எதிர்த்தாட உள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மற்றொரு ஆட்டத்தில் நோவாக் ஜோகோவிச் ஸ்டெஃபானோ சிட்சிபாஸை எதிர்த்தாட உள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ரைனா சபலங்கா மெக்கார்ட்னி கெஸ்லருடன் பல பரீட்சை நடத்த உள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
6: Rock with Raja.
5: Stay tuned.

0: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
1: ஒரு கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
0: செல்லையா டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
0: கட்டா குஸ்தி 2.
3: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
0: ஜூலை 3 ரிலீஸ் ஆகுற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: செகண்ட்
4: ரவுண்ட் ஸ்டார்ட்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: செழித்தையும் தமிழே ஒளியே.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: We'll be back after a short commercial break.
3: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
4: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி உள்ளது.
5: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: நினைக்கிறேன்
1: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தாவிகா எம்எல்ஏக்களிடம் 50 கோடி வரை பேரம் பேசுகின்றனர் என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றம் சுமத்தியுள்ளார். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளனர் என CTR நிர்மல்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செய்கின்றார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், அதனுடைய வெளிப்பாடுதான் இது. அவர்கள் அனைவரும் திமுகவைச் சேர்ந்த முக்கிய நபர்கள். செந்தில் பாலாஜி போன்றவர்கள் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில், உதயநிதியின் உத்தரவின் பேரில் எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு, நாங்கள் உங்களுக்கு 10 கோடி தருகின்றோம், 20 கோடி தருகின்றோம், 50 கோடி தருகின்றோம் என்று ஒவ்வொருவராக தொடர்பு கொண்டு அனைவரிடமும் ஒவ்வொரு வழியாக பேசிக் கொண்டு வருகின்றார்கள் என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: தேசிய நலன்களை பாதுகாப்பதில் இந்திய ராணுவம் முழு தயார் நிலையில் உள்ளது என்று நாட்டின் புதிய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். அது எப்போதும் அவ்வாறு இருக்கும் என்பதை நாட்டின் ஒவ்வொரு குடிமக்கனுக்கும் உறுதியளிக்க விரும்புகின்றேன் என்று அவர் கூறினார். ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி நேற்று ஓய்வு பெற்றதை அடுத்து நாட்டின் 31வது ராணுவ தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் என்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனை முன்னிட்டு டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் பேருந்து கட்டணத்தை 12% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆக குறைந்த கட்டணம் 30 ரூபாயில் இருந்து 34 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 5ஆம் தேதி நள்ளிரவு முதல் இந்த கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வருகின்றது. சாதாரண சேவையின் கீழான பேருந்து கட்டணத்தை 100 கிலோமீட்டருக்கும் குறைந்த பயண தூரத்துக்கு 12%, 100 அல்லது அதற்கும் மேற்பட்ட கிலோமீட்டருக்கான பயண தூரத்துக்கு 20% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கிரிப்டோ கரன்சி முதலீடுகள் மூலம் 1 பில்லியன் டாலருக்கும் அதிக வருமானம் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான தொழில் நடவடிக்கைகள் மூலம் 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வருமானத்தை டொனால்டு டிரம்ப் ஈட்டியுள்ளதாக அவர் கட்டாயமாக தாக்கல் செய்த நிதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 927 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையின்படி பதவியேற்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட டிரம்ப் மீம் காயின் மூலம் மட்டும் 635 மில்லியன் டாலர் ராயல்டி வருமானம் கிடைத்துள்ளது. எனினும் அந்த கிரிப்டோ நாணயத்தின் சந்தை மதிப்பு தற்போது கணிசமாக சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்கான பாஸ்போர்ட் சேவை கட்டணம் உயர்வு இன்று முதல் அமலாகின்றது. இந்த புதிய கட்டண நடைமுறை 7 ஜூலை முதல் அமலுக்கு வந்துள்ளதாக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் அறிவித்துள்ளது. புதிய பாஸ்போர்ட் பெறுவதற்கும் அல்லது 36 பக்கங்களை கொண்ட பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க சாதாரண சேவையின் கீழ் 285 திரஹம்ஸில் இருந்து 450 திரஹம்ஸாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அவசர தற்கால் சேவையின் கீழ் இந்த கட்டணம் 900 திரஹம்ஸாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டை சாதாரண முறையில் புதுப்பிக்க 630 திரஹாம்ஸும், தற்கால் சேவையின் கீழ் 1080 திரஹாம்ஸும் கட்டணமாக வசூலிக்கப்படும். பாஸ்போர்ட் தொலைந்தாலோ அல்லது சேதமடைந்தாலோ புதிய பாஸ்போர்ட் பெற விண்ணப்பிக்க சாதாரண சேவையின் கீழ் 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு 900 திரஹாம்ஸும், தற்காலில் 1350 திரஹாம்ஸும், 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கு சாதாரண சேவையில் 1080 திரஹாம்ஸும், தற்காலில் 1530 திரஹாம்ஸும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Hey Anthony, therike Leo va evlo naal dhaan theduve pesama Tamil FM on panna paatachu kepo.
1: Star of தி மந்த்
0: பாடலாசிரியர் நா. முத்துக்குமார். சக்திவேலே.

ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. சத்தியமாக சொல்கிறேன், யாராவது நைட்டு 11:30 11:30 கொஞ்சம் சீக்கிரம் ஒரு மணி கரெக்டாக இருக்கும். நைட்டு 1 மணிக்கு மேலெலாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், 1 o'clock மேலே இன்ஸ்டாகிராமில் இருக்கிற கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹிலேரியஸ், பயங்கர ஃபன்னியாக இருக்குது. நான் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறதில்லப்பா, ஃபேஸ்புக்லேயே அப்படியே ஏதாவது போஸ்ட் கீஸ்ட் போட்டால் லைக் ஷேர் கமெண்ட்டுன்னு பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வெரி சாரி, யூ ஷுட் நோ த டேஸ்ட் ஆஃப் திஸ்.

குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக். நான் ப்ராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் வெல்கம் அகைன் டு த ஈவினிங் கடை. அடா அடா அடா அடா, உள்ள வந்ததுமே எப்படி ஒரு பாட்டை ஹிப்பா பண்ண ஆதியோட பாட்டை கொண்டு வந்திருக்கேன் நானு. வீட்டில் மாடு இருக்கா, ஊரில் ஜல்லிக்கட்டு கூடுவீங்களா, அப்படி ஒரு பாட்டு. ஏன் கண்ணப்பாரு இதுதான்டா ஏன் ரூலு. வரும் பாருங்க, இப்ப வரும் பாருங்க, வரும் பாருங்க. ஆதினா நீ பாடினா

0: போதும், ஃபுல் பாட்டை இங்கே ஓட்டி விட்டுருவோம் நான். அதனால் அப்படி ஒரு பாட்டு டக்கர் டக்கர்னு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ரெண்டாவது பாட்டு ஃபார் யூ, கண்டுபிடிங்க பார்ப்போம், ஆம்பளை யாருன்னா கண்டுபிடிங்க பார்ப்போம். அது ஏன்டா ஆம்பளையாக இருந்தால் யாராக இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் தானடா அப்படின்னீங்கன்னா, இல்லை இது இந்த படம் வந்து ஆம்பளை படம், ஆம்பளை வேடு வேர்வலை கோஃபர் ஆம்பளை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியர் இட் இஸ் ஆம்பளை படத்துலேருந்து ஆம்பளை என்ற பாட்டே வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஹிப்ஹாப் பண்ணால் ஆதியோட பாட்டு தான். சரி ஓகே, உள்ளே வந்ததும் இன்றைக்கி என்ன கோல்ட் ரேட், என்ன கதை, என்ன கதை
1: இன்று தங்கத்தின் விலை? Brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: கோல்டு ப்ரைஸ் குறைந்த வண்ணம் இருக்கிறது. 24 கேரட் தங்கம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 479 இருந்திருக்கு, லைட்டாக ஏறி 483 இருக்கு. அண்ட் 22 கேரட் வந்து 443 இருந்திருக்கு காலையில், இப்போ 447 துரம்ஸ் 25 ஃபில்ஸ். And all of them. And UAE update.
1: UAE update. Brought to you by ABC Cargo and Courier. Number one in GCC.
0: எவ்வளோ அப்டேட் உள்ளுக்குள்ளே வந்ததும், இந்த அப்டேட்டு அந்த அப்டேட்னு. ஸோ இப்போது துபாய் வந்து ஃபர்ஸ்ட்டாக வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பார்க் டிசைன் சேலஞ்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது 200,000 திரம்ஸ் ப்ரைஸ் வந்து உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஐயில் நல்லா ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இதில் கலந்துக்கலாம். ஸோ இப்போ துபாய் வந்து எப்படின்னா தே அன்வீல்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்ட் பார்க் டிசைன் சேலஞ்ச். ஓகே, அதாவது ஆர்கிடெக்சர், டிசைனர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸு, ரிசர்ச்சர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், இனோவேட்டர்ஸ் வந்து இந்த ரீஇமேஜின் பண்ணி அல்சஃபா 2 பார்க் இல்லையா இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஏஐ மூலமாக பயங்கரமாக ரீஇமேஜின் பண்ணி ஒரு டிசைனை போட்டு விட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து 15ஆம் தேதி August 15 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிசைன் செலக்ட் ஆச்சு அப்படின்னா 200,000 தரம்ஸ் வரைக்கும் கேஷ் ப்ரைஸ் தராங்க, தந்து அந்த பார்க்கில் உங்களுக்கு ஒரு பெஞ்சும் கொடுத்து தினம் நீ ஃப்ரீயாக உள்ளே வந்து படுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஏஐயில் ஒர்க் பண்ண தெரியும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா aipark.dm.gov.ae/AI competition. ரொம்ப பெருசாக இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, வெரி வெரி சிம்பிள். ஓகே, நீங்கள் வந்து அல்சஃபா பார்க் டூ அண்ட் ஏஐ காம்படிஷன் துபாய், சும்மா அந்த மாதிரி கூகுளில் தேடினீங்கன்னா லிங்க் வரும், அதிலேருந்து கிளிக் பண்ணி யாராவது அந்த பார்க்கோட லொக்கேஷன் எடுத்து மேப்பெல்லாம் எடுத்து உங்களால் ஏஐயில் சூப்பராக டிசைன் பண்ணி தந்து எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா சூப்பர்.
1: என்னங்க
0: இந்த ஒரு மாசத்துல மட்டும் தங்கத்தோட விலை, தங்கத்துல வந்து காசு போட்டா என்னைக்குமே குறையாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இது வந்து வரலாற்றிலே காணாத ஒரு குறைவா இருக்கு. பட் நிறைய பேர் எப்படின்னா தங்கத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக வாங்குறேன்னு வாங்க, ஆனா எவ்வளவு பேர் நகையோ இல்லை காயினோ வாங்கி இம்மிடியேட்லி விற்கிறீங்க, எல்லாம் ஒரு பாயிண்ட்டை ரொம்ப எமர்ஜென்சின்னு வந்தால் விற்போம், அப்படி இல்லைன்னா அது தொடவே மாட்டோம் பெருசாக கரெக்டாக. எங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற நகையை மட்டும் அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, அது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ரூல் அது. பட் அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இருக்கலாம் கரெக்டாக. ஸோ அதனால் பட் இப்போ குறைஞ்சாலும் பின்னாடி ஏறிடும், அதனால் வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல டைமாக படுது. நானும் தினம் தினம் சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்கள் இன்றைக்கி விட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு நல்லா 60-70 தினம் ஏறினதுக்கப்புறம் தம்பி வே விளையேறிட்டுப்பா அப்படி நீ முக்கால் அழுதாலும் நாக்கால் அழுதாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, ரெண்டு பாட்டு பேக் டு பேக் வருது சுமார் தாறு மாறா. நான் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back.
2: அடுத்தது ரெண்டு பாட்டு.

கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க கோல்டு காயின் வின் பண்ணணுமா? அப்போ நீங்க எய்ம் கோல்டு வாலெட் அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் நடத்துற கோல்ட் ரஷ் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
2: எஸ் எய்ம் கோல்டு வாலெட்ல நீங்க as low as 1 dirhamல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க கோல்டு காயின் வின் பண்றதுக்கு இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்லனா ஆப் ஸ்டோர் போயிட்டு எய்ம் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு KYC-ய கம்ப்ளீட் பண்ணுங்க. அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 050-252-8940 க்கு உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து சென்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான்.
1: லாஸ்ட் டே டு என்டர் ஜூலை 6th. சீசன் சீஸ் அப்ளை.
0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
0: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

உன்னையும் பயப்படி காட்டட்டா. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல கண்டிப்பா ஒரு பையன் இருந்திருப்பான், மண்டை ஃபுல்லா எண்ணெயை வச்சு வழிச்சு சீவினு வருவான். அந்த பையனா நீங்க இருந்திருந்தாலும் இல்ல அந்த பையன் பக்கத்துல நீங்க உட்கார்ந்துருந்தாலும் சொல்றேன், அதை பத்தி ஒரு மேட்டர் ஒன்று இருக்கு சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நான் இன்றைக்கி ஏதோ ஒரு மீம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், ஓகேவா, 90s கிட்டோட ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹேர் ஸ்டைலில் கூட என்னடா உங்களுக்கு 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 90s கிட்ஸுங்கிற ஒரு டேர்ம் பிகினிங்லாம் நல்லா இருந்தது, ஆனால் இப்போ இருச்செல்லாம் வருது கேட்க. இப்போ வந்து சரி 90s பிறந்தவங்களாம் அப்படி சொல்கிறோம், 2K பிறந்தவங்களாம் அப்படி சொல்கிறோம், சரி ஓகே, ஜென்சிங்கிறோம், மில்லனியல்ஸ்ன்னு சொல்கிறோம், பூமர்ன்றோம், இதெல்லாம் ஓகே தான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் இப்போ உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு சில விஷயங்களை வந்து அன்னைக்கு நம்ம பண்ணது இன்றைக்கி பண்ணுறதில்ல கரெக்டாக. இப்போ 90s பிறந்த நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி ரொம்ப யங் ஏஜில் இருக்கும்போது, ஸோ நம்மளோட நமக்கு பேரண்ட்ஸாக இருந்த அந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தவங்களுக்கு கிடைச்ச எஜுகேஷனும் இப்போ 2K பிறந்த நிறைய பசங்களோட பேரண்ட்ஸுடைய லெவல் ஆஃப் எஜுகேஷனும் இட் இஸ் டிஃப்ரெண்ட். சரி, அது ரேஷியோ இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த டைமில் எப்படின்னா, நிறையா அப்பா அம்மா வந்து காலேஜ் வரைக்கும் எல்லாம் போயிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான எக்ஸ்போஷரும் அவங்களுக்கு வந்து ஹெல்த் பற்றின அண்டு இப்போ மற்ற ஒரு சில விஷயங்கள் மேலே இருக்கிற எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் கரெக்டாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபீல் தட் அங்கேயும் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு பியூட்டிஃபுல்லாகவே ஃபீல் ஆகும். ஏன்னா இப்போ எங்கள் பெரியமாலாம் எப்படின்னா ஊருக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தலைக்கு வந்து ஊற்றுவோம், தலைக்கு வந்து குளிப்போம். அந்த தலைக்கு வந்து வெள்ளிக்கிழமை குளிக்கும்போது அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து முந்தின நாளே 4 நாளாக தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிருப்போம் கரெக்டாக. அந்த 4 நாள் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து போகணும் அப்படின்னா தலையில் அந்த சீயக்காய் போடுறது, அதுக்கப்புறம் ஷாம்பு போடுறது, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? அந்த ஷாம்பு கண்டிஷனர்லாம் நம்ம போட ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக தான் நினைக்கிறேன். இப்போ வந்து அதெல்லாம் போடணுங்கிற ஒரு தெளிவு அவேர்னஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மலாம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த டைம்லலாம் அது பண்ணவே இல்லை. ஷாம்பு வெறும் ஷாம்பு மட்டும்தான், இல்லாட்டி சீயக்காய் போடுவாங்க சில பேர். நான் வந்து அதுதான் நல்லதுன்னு சொல்ல வரல, இல்லை இதுதான் பெட்டர்ன்னு சொல்ல வரல, அது வந்து உங்கள் மண்டைக்கு எதுவோ உங்கள் மண்டைக்கு மேலே முடி இருந்ததுன்னா நீங்கள் யோசிங்க. பட் இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன். பட்டு இப்போ இந்த இப்போ எப்படின்னா ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தினம் தலைக்கு எண்ணெயே வைக்க வேண்டாங்குது. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு அப்படியே வந்து சைடில் வகுடெடுத்து அப்படியே ரைட் சைடில் அப்படியே சீவிட்டு அப்படியே வருவோம் நம்ம ஸ்கூலுக்கெலாம். எல்லா பசங்களுக்குமே மண்டை ஒரே மாதிரி தான் இருக்கும், பசங்களுக்குன்னா மண்டை ஒரே மாதிரி தான் இருக்கும், பெருசாக முடியெல்லாம் எதுவும் இருக்காது. அப்புறம் சுருட்ட முடியோ நீட்டமான முடியோ கோர முடியோ வாட் எவர் இட் இஸ், முடியோட தன்மை எப்படி இருந்தாலுமே ஹேர் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிச்சுட்டு வரும்போது ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். ஈவன் தலை குளித்ததுக்கப்புறம் கூட நம்ம பெருசாக நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து இப்போ எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது தெரியுமா, வெறும் தலைக்கு மட்டும் சிம்பிளாக நான் சொல்கிறேன், குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் மாஸ்க். சரி, அப்போ என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, எவ்வளோ என்ன பயங்கரமாக வைப்பீங்க போலையே உங்களுக்கு வந்து முடி, இவ்வளோ இந்த ஊரில் இன்னும் முடி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டு வைப்பாங்க நிறைய பேர். ஆனால் ஆக்சுவலி முடி கொட்டல் பிரச்சனை நிறைய பேருக்கு எனக்கும் இருக்க தான் செய்யுது. பட் இன் ஜென்ரல் நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் லைட்டாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா சிலதெல்லாம் செய்யுங்க, தினம் எண்ணெய் வைக்காதீங்க, தினம் தலைக்கு குளிக்காதீங்க, ஓகேவா? அன்னைக்கு சின்ன வயசில் இருந்ததுக்கு ஓகே. ஏன் தெரியுமா, தலைக்கு எண்ணெய் வைக்கிறது வந்து முடிக்கு நல்லதுன்றது பெரிய எண்ணெய் பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மித்து. ஸோ அது வந்து எல்லா நேரத்துலையும் அது ஒர்க் அவுட் ஆகாது. தலைக்கு எண்ணெய் வச்சுட்டே இருக்கும்போது சுற்றி இருக்கிற டஸ்ட்டு நிறையா தலை மேலே வந்து ஒட்டும், ஓகேவா? ஜென்ரலாகவே எண்ணெய் வந்து எண்ணெய் மேலே ஒட்டுன்றதுனால அது ஒன்று. சரி, வாரத்தில் ஒரு நாள் ஓகே, நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் தலை குளிக்கலாம். ஆனால் வாரத்தில் 1 நாள் வந்து ஹேர் மாஸ்க்குன்னு வைக்கிது, 10 தரம் 12 தரம் அதை வாங்கி தலையில் போடுங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து ஜாலியாக உட்காந்துட்டு எதாவது ரீல்ஸ் பாருங்கள், அரை மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் குளிக்க போகிறப்போ என்ன பண்ணுங்க, நிஜமாகவே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இது பண்ணுங்கள். குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, ட்ரிங்கிங் வாட்டர், அதில் தலைக்கு குளிங்க. ஏன்பா தலைக்கு குளிக்கிறதுக்கு குடிக்கிற தண்ணியா அப்படின்னீங்கன்னா, இங்கே இல்லை எல்லா இடத்துலையும் வர்ற தண்ணி தான் பிரச்சனையே. இங்கே உங்களுக்கு உண்மையாகவே முடி குட்டுற பிரச்சனை, அவர் முடி கொஞ்சம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் லாஞ்சிவிட்டி இருக்கணும் அப்படின்னா இதை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக தலை குளிக்கிறதுக்கு வேண்டி மினரல் வாட்டர் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, முடியாச்சு, இப்போ வந்து வேறு எது வேணாலும் போனால் பரவாயில்ல. இல்லை அப்படி சொல்ல முடியாது, ஒரு சட்டை கிழிஞ்சிருச்சுன்னா இன்னொன்று வாங்கிக்கலாம், ஒரு பேண்ட்டு கிழிஞ்சிச்சுன்னா தைச்சுக்கலாம். ஆனால் முடி போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பொண்ணுங்களுக்கெல்லாம் கூட இந்த பிரச்சனை இல்லை, பட் ஈவன் ப்ரெக்னன்சி முடித்த நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, முடி கொட்டுறதுலாம் இருக்குது, அடர்த்தி குறைஞ்சிரும்லாம் பார்த்துருக்கேன்.
ரெண்டாவது சுடு தண்ணியில் சில பேர் தலை குளிப்பாங்க, கொதிக்க கொதிக்க யோப்பா அப்படியே எரிமலை மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு சுடு தண்ணியை தள்ள ஊற்றாதீங்க. அப்புறம் ஏழு நாளுமே தலைக்கு எண்ணெய் வைக்காதீங்க. ஓகே, ஒரு அப்பப்போ வைக்கலாம். வச்சுட்டு நான் என்ன சொன்னேன்னா, பெஸ்ட் அட்வைஸ் நைட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தூங்குவாங்க தெரியுமா, அதுவுமே தப்பு தான். நீங்கள் காலையில் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு செம்மையாக குளிச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் தலை குளிக்காதீங்க. மினரல் வாட்டரில் தலை குளிக்க முடியலனா கூட பிரச்சனை இல்லை. பச்சை தண்ணியில் தலைக்கு தண்ணி ஊற்றும் போது மட்டும் பச்சை தண்ணியில் தலை ஊற்றுங்க. ஓகே, அண்டு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷாம்பு ஒரு கண்டிஷ்னர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நல்லா முடிஞ்சது. என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இந்த முடியை எப்படி இப்படி வச்சுருக்கீங்க, என்ன ஏது, கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுனே இருந்தாங்க. வேலையெல்லாம் விட்டு இதெல்லாம் கேட்குறாங்களான்றீங்களா? கேட்குறாங்களே, ஆனால் நல்ல விஷயம் தானே, தெரிஞ்சால் சொல்ல வேண்டியதான்.

டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropShell Property Order. Ramada Corniche Abu Dhabi ல நடக்கிற NRA Meetup ல கலந்துகிட்டா 10 gold coins and 10 square feet extra free.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: மலையாளம் தெலுங்கு ஒரே இடத்துல இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: பொன்னியை போய் பண்ணி காட்டட்டா.
1: The Evening Karak.
2: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அப்பா ஒரு கதை சொல்லவா?
1: சிங்கம் கதையா?
2: சில்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யலட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
3: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம்.
4: நீ வேலைக்கு போயே ஆகணும்.
2: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம்.
2: என்னங்க, எப்ப வரீங்க?
6: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
6: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
6: இது. உனக்கும் கூட.
7: உங்க vacation shopping க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, wear with pride.
8: ஸ்கூல் vacation or back to school season, இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At iTreat Ayurveda, Dubai Silicon Oasis and DAP 1 Dubai.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வச்சு ஒன்னே போய் படி காட்டா.
1: பாட்டு வேணுமா? பாட்டு இருக்க. என்ன பாட்டு வேணும்? புது படம் இருக்கு, பழைய படம் இருக்க. ஓகே, அதாவது ஃபோன் அடிச்சுது, பட்டுன்னு எடுத்துட்டேன், அதனால யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. என்ன ஒரே குறக்குறன்னு கேக்குது பின்னாடி. வாட் ஹேப்பன்? உங்களுக்கும் அதான் புரியல. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஏதோ லைன்ல ஏதோ பிரச்சனை போல. சரி, பேர் சொல்லுங்க.
2: பேர் வந்து வேணு, அபுதாபியிலேருந்து பேசுறேன்.
1: சரி, அபுதாபியிலேருந்து என்ன பாட்டு வேணும்?
2: என்ன
1: எப்படி வரும்? ஆடியில செய்தி சொல்லி தானா தெரியாதுங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பாட்டே வரும், கூட சேர்ந்து சேர்ந்தே பாடுவோம். ஓகே, வேணுக்கு இந்த பாட்டு வேணும்னு கேட்டிருக்க, அதனால் வேணும்னு பேர் வச்சதுக்கப்புறம் அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். கொடுத்தானே ஆகணும். எங்கள் மாமாவோட பேர் வேறு. சரி ஓகே, எனவே பாட்டு வருது, கேட்டு பிடிங்க. 5 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம். நாலஜி ப்ராப்ளம் அண்ட் யூர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் அண்ட் இது இது இது என்ன ஷோ?
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: ஜவ்வாது மலையின் இயற்கை வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் வகையில் அமைந்துள்ள அதானியின் அல்லேரிய நீரேற்று புனல் மின் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் சமூகத்தின் நீண்ட பண்பாட்டுடன் தொடர்புடைய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் முக்கிய அங்கமான ஜவ்வாது மலையின் இயற்கை வளங்களையும் அரிய உயிரினங்களையும் அழைத்து கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க முயலும் தமிழ்நாடு அரசின் மக்கள் விரோத சூழல் விரோத நடவடிக்கையை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்று தெரிவித்தார். தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழக நிறுவனம் கடந்த வருடத்தில் அதானி குழுமத்தைச் சேர்ந்த அதானி ஹைட்ரோ 14 லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கையையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க நாம் தமிழர் கட்சி மக்களை திரட்டி மக்களாட்சி வழியில் மாபெரும் அறப்போராட்டங்களை முன்னெடுத்து இந்த திட்டத்தை முறியடிக்கும் என்பதை தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சீமான் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மும்பையில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் போர் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. மழை காரணமாக மும்பை சாலைகளில் அதிகளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் கனமழை பெய்து வருவதால் நவி மும்பை பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகள் பெரும் அவதியடைந்துள்ளனர். மும்பையின் பல பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கைக்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர உதவி நிதியுதவி பொதியை ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகரித்துள்ளது. சமீபத்தில் இலங்கையை தாக்கிய தித்துவா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைக்கும் மற்றும் புனரமைக்கும் பணிகளுக்காகவே இந்த அவசர நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பக்க பலமாக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷார்ஜா விமான நிலைய காவல்துறைக்கு புதிய சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு சேவையின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் ஷார்ஜா காவல்துறை விமான நிலைய காவல்துறை பணியாளர்களுக்கான புதிய அதிகாரப்பூர்வ சீருடையை அறிமுகப்படுத்தியுள்ளது. செயல்திறனை மேம்படுத்துதல், பணியிட சூழலை உயர்த்துதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துதல் ஆகிய முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்காவில் பிறப்புரிமை குடியுரிமையை நீக்கும் முயற்சிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்காவில் பிறக்கும் அனைவருக்கும் குடியுரிமை வழங்கும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எடுத்த முயற்சிக்கு எதிராக அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு டிரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற கொள்கை மாற்ற முயற்சிக்கு பெரிய பின்னடைவாக கருதப்படுகின்றது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் டொனால்டு டிரம்ப் தற்காலிக சட்டநிலை கொண்ட அல்லது ஆவணங்கள் இல்லாத பெற்றோருக்கு அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாக குடியுரிமை வழங்குவதை நிறுத்தும் உத்தரவில் கையெழுத்திட்டார். ஆனால் தற்போதைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு அந்த முயற்சிக்கு தடையாக அமைந்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை கைப்பற்ற சிசிஐ ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கூட்டமைப்புக்கு அரியமான் பிர்லா தலைமை வகிக்கின்றார். இதில் ஆதித்ய பிர்லா குரூப், பிளாக் ஸ்டோன் மற்றும் டைம்ஸ் இன்டர்நெட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களும் இணைந்துள்ளன. இந்த கூட்டமைப்பு முன்னதாக இந்த ஆண்டு டிஜியோ குழுமத்திடம் இருந்து அணியை வாங்குவதற்காக சுமார் 1.78 பில்லியன் அமெரிக்க டாலர் முழுமையாக ரொக்கமாக வழங்கி ஒப்பந்தம் செய்திருந்தது. இந்த ஒப்பந்தம் மூலம் IPL அணியின் உரிமை மாற்றம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது.
1: செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று நேற்றுடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்தது. ராசின், அல்குவா, மெசைரா மற்றும் கசியூராவில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல்தாயில் 24 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைரா மற்றும் துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: அதாவது ஒரு கவிஞன் என்ன கேட்கறான்னா, மழை அழகு, வெயில் அழகு, நம்ம ரெண்டுல எது அழகு? கொஞ்சம் போது மழை அழகு, நீ கோவப்பட்டால் வெயில் அழகு, அப்படிங்கிறார் அந்த கவிஞர். கரெக்டாக வந்து நான் ஒரு 7th standard 6th standard என்னமோ படிக்கிறப்போ சன் மியூசிக்கில் காலையில் 8 மணிக்கு குட் மார்னிங் சன் மியூசிக்கோ அது ஒன்று போடுவாங்க. கரெக்டாக 8, இந்த படம் வந்து புதுசில் இந்த பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாலை அந்த பாட்டும் வந்து எப்படின்னா தினம் காலையில் ஃபஸ்ட்டு பாட்டாவோ செகண்ட் பாட்டாவோ போட்டுருவாங்க. இந்த பாட்டு போடுவாங்கன்னே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். சுற்றும் வீடு சுடரே வந்து என்ன மாதிரி ஒரு பாட்டு தெரியுமா? அது வந்து எப்போ கேட்ட இந்த பாட்டு, அப்புறம் ஜூன் போனால் ஜூலை காற்று. பை த வே டுடேஸ் வாட் டுடே தான் வந்து ஜூன் ஜூலை டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜூலை. அதனால் நம்ம நியாயமாக பார்த்தா இதுதான் அங்கே போட்டாகணும், நம்ம போட்டாகணும்ல, போட்டே ஆகணும். இன்றைக்கி அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. ஆ சரியா? ஓகே. அண்ட் மீன் வயல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படமும் கூட. இப்போ நான் வந்து எப்போ உன்னாலே எப்பயாச்சும் ஒரு எந்த சீனில் இருந்தாலும் அந்த படத்தை நான் பார்ப்பேன். ஃபுல் டைலாக் எனக்கு தெரியும், ஒரு சைடு கேரக்டர் பேசுகிற டைலாக் கூட எனக்கு அவ்வளோ மனப்படமாக எனக்கு ஒரு படத்தை தெரியும் அப்படின்னா உன்னாலே உன்னாலே மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அது என்னென்னே தெரியல, அந்த படம் வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ ஸ்டில் டோன்ட் நோ. இன்னும் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஆஸ்திரேலியா போகணும், அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் தோணும். சரி ஓகே, அதெல்லாம் ஒரு சைடு ஸ்டோரி. சரி ஓகே, சைட் குவெஸ்ட்லாம் அப்படி வச்சு அப்புறம் வச்சுப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து யூஏ அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ள போகணும். என்ன
1: யூஏ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி நேற்றுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் நான், பரவாயில்ல, நல்ல ரைமிங்கோடு நல்ல டைமிங்கோடு மறுபடியும் இன்னைக்கு பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ இறங்கிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுங்க. ஸோ 3 dirhams 40 fills per liter, சூப்பர் 98, ஸ்பெஷல் 95 வந்து 3 dirhams 29 fills per liter, அண்ட் இ ப்ளஸ் 91 வந்து 3 dirhams 21, ஓகேவா? ஸோ இப்போ டீசலும் வந்து 3 dirhams 60 fills, ஆமாம் 6ங்கிறேன், 3 dirhams 60 fills ஒரு லிட்டரு. இப்போ போன மாதம் வந்து 4 dirham கிட்ட இருந்திருக்கு, 4 dirham டீசல் தான் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 1 dirham கிட்ட குறைஞ்சிருக்கு. 1 dirhama இல்லை, அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 70 something தான் குறைஞ்சிருக்கு. பட் ஓகே, அது ஒரு நல்ல ஸ்டீல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னுமே குறையும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா 60% ஏறி இருந்ததில்ல, எப்போ இருந்தது? மார்ச் மாதத்துல இருந்து. அதுக்கப்புறம் என்னாச்சு? கரெக்டாக Feb 28 தான் வந்து சம்பவங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து பட்டுன்னு ஏற்றுனாங்க. அப்புறம் மார்ச் ஏப்ரல் ஜூன்லாம் வரும்போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிச்சு, வண்டி எடுத்துகிட்டு போயிடலாமா, பேசாமல் வண்டியை தினம் வாக்கிங் கூட்டு போயிட்டு நடந்து போயிடலாமா ஆஃபீஸ்க்குன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ தான் வந்து என் நெஞ்சில் பால் வாத்துருக்கு. அவன் வந்து ஒரு 3 phone மாற்றிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இப்போ வந்து ஐஃபோன் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் கேண்டி கிரஷ் ஆடிக்கிட்டு இருப்பான் அவன் வந்து 8 வருஷமாக பார்க்குறான். 8 வருஷமுமே அந்த ஒரு கேமை பிடிச்சி தொங்கினே இருக்கான். எந்த லெவலில் இருக்கான்னா அவன் 2000-3000 level இருக்கேன் அப்படிங்கிறான். எப்படா ஆண்ட்ராய்ட்லேருந்து புது ஃபோன் மாற்றும் போது திரும்ப முதர்ந்து ஆரம்பிக்கணுமே அப்படின்னா வந்து, ஆமாம் முதர்ந்து ஆரம்பித்து விளாண்டுட்டு இருக்கேன். ஏன்டா இங்கே அவனுக்கு வந்து குளிக்கிறதுக்கும் சோப்பு தைக்கிறதுக்குமே டைம் இல்லை, நீ உட்காந்து கேண்டி கிரஷை புது புது ஃபோனில் விளையாண்டு 2000-3000 level வரைக்கும் போறியடா அப்படின்ற மாதிரி எனக்கு அவனை பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் பொறாமையாகவும் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஃபோனில் மொபைலில் கேம் விளாட்றவங்களை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் பேச்சு. அதனால் நீங்கள் முன்னாடி விளாண்டுட்டு இருந்தாலும் இப்போ விளாண்டுட்டு இருந்தாலும் டசன்ட் மேட்டர், எந்த கேம் விளாண்டுட்ருக்கீங்க, எவ்வளோ லெவல் வரைக்கும் போயிருக்கீங்க, ஆர் அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த சின்ன வயசில் அதெல்லாம் இல்லை, இப்போ கரண்ட்லி என்ன நடக்குதோ லெட்ஸ் டாக் அபவுட் தட். ஓகே, ஃபஸ்ட் எடுத்ததுமே இன்றைக்கி வந்து ஜூலை 1st ஜூன் போனால் ஜூலை காற்றை வழக்கம் போல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு முடிங்க ரெண்டாவது பாட்டு, இதை விட செம்மையாக இருக்கும். And all on the way. And this is Bravo. You're listening to 89.4 Tamil FM. Number radio. Number music. Anjumadi padra trip saatcha. Patta podu. Patta podu.
1: Back to back.
2: Adutthu rendu paattu.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
2: ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
1: சின்னையோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
2: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
1: கட்டா குஸ்தி 2.
4: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
1: ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: செகண்ட்
5: ரவுண்ட் ஸ்டார்ட்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: அப்கிரேடுக்கு ரெடியா?
1: வாரணாச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
6: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1,000,000 கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
1: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holdings. T's and C's apply.
7: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
7: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர் at Anathangam Gold and Diamonds, Karama Center, Dubai, powered by Al Tawassul Group of Companies.
8: The evening karak traffic la matna unna time pass panna vekkata gadagadana chai nu kurichi onne vai panni kaatta. The evening karak.

0: ஓகே ஆத்திய நனி பார்த்த உடனே காற்று வச்சு அப்படி ஒரு பாட்டு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதான் வந்து பாடும்போது லைட்டாக தொண்டை பிறண்டு போச்சு. ஓகே வெல்கம் பேக், நம்ம பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு த ஈவினிங் கடக் அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க. சரியா, வேறு எஃப்எம்க்கு திருப்புவோம், வேறு பாட்டு கேட்போம்னு கை போச்சு, அவ்வளோதான். ஆர்ஜேலே நான் ஒரு ரவுடி ஆர்ஜே வைக்கும், கையை திருப்பி விட்ருவேன். சரி ஓகே, என்ன திருப்பி வாங்க. இன்றைக்கி என்ன பேச ஆரம்பிச்சோன்னா, எங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா என்ன பண்ணுவான்னா, ஃபோனை எட்டி பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஃபோனே ஏன்டா நீ எட்டி பார்க்குற, ஆமாம்ல அப்படி கேட்டால் என்ன பண்ணுறது. சரி ஓகே, அவன் ஃபோனை எதேச்சா பார்த்தோம் அப்படின்னா, தம்பி உட்காந்து கேண்டி க்ரஷ் ஆடிக்கிட்டு இருப்பான். அப்படி கேண்டி க்ரஷ் வந்து ஒரு ரொம்ப பழைய காலத்து கேம், ஆதி காலத்து கேம். கேண்டி க்ரஷ், ஆங்கிரி பேர்டு, ஃப்ரூட் நிஞ்சா, இது மூணுமே வந்து எப்படின்னா, கேம்னு ஒன்று கண்டுபிடிச்சி எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கிறப்போ ஆரம்பித்த ஒரு கேம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி, அது போர் அடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிரி பேர்ட்லாம் கூட விளையாண்ட ஒரு மாதிரி போர் அடிச்சு போச்சு. இப்போலாம் பெருசாக நான் மொபைல் கேம் விளாட்றதில்ல, ஆனால் மொபைல் கேம் விளாண்டுட்டு இருந்த டைமில் லிம்போன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்தது, பயங்கர 14 தரம் அந்த கேம். இப்போ ஃப்ரீயாக கிடைக்கதான்னு தெரியல, அல்டிமேட்டாக இருக்கும் அந்த கேம். அந்த கேம் வந்து எப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து 52 லெவல், அந்த 52 லெவலையும் முடிச்சுட்டு தான் நான் ஓஞ்சினேன். 2 மாதம் ஆச்சு அந்த கேமை முடிக்கிறதுக்கு, ஆனால் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு விளையாண்டுருப்பேன் நான். ஸோ இப்போ நீங்கள் மொபைல் கேம் பற்றி அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொபைல் கேம் விளாண்டுட்ருக்கீங்கன்னா என்ன கேம் ஆடுறீங்க, எந்த லெவலில் இருக்கீங்க, இவ்வளோதான் என் கேள்வி இன்றைக்கி. ஹலோ
1: ஹலோ ஹலோ ஆ
0: ஹலோ ஹலோ, என்ன பயங்கரமா குதிக்கிறீங்களா இன்னைக்கு, யார் பேசுறது?
1: ரமேஷ்.
0: ஆ சரி சொல்லுங்க ரமேஷ், என்ன மொபைல் கேம் ஆடிட்டு இருக்கீங்களா?
1: எந்த மொபைல் கேம் தெரியுங்களா, அந்த டூன் பிளாஸ்ட்னு ஒன்னு இருக்குங்களா?
0: டூன் பிளாஸ்டா?
1: ஆமா
0: டூன் பிளாஸ்ட்னு ஒன்னு இருக்கு. இல்ல எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஆ ரைட், டூன் பிளாஸ்ட், இட் will keep, you have to keep blasting the நடுவில் வர இந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து
0: நான் பாக்குறேன்.
1: சோ வெரி அடிக்டிவ், சோ சோ அடிக்டிவ். அந்த பசங்க வந்து தி கைண்ட் ஆஃப் கெட் யூ அடிக்டட் டு தி கேம்.
0: ஓகே ஓகே.
1: அதுக்கு அப்புறம் வந்து when suddenly when you have to don't want to miss out the super power, they will say okay you buy coins for dirhams அது இதன்னு போட்டு 10000 லெவல் வரைக்கும் போனேன்.
0: 10000 லெவல்? ஏங்க என்னங்க சொல்றீங்க, 10000? என்ன வேலை செய்றீங்க ப்ரோ நீங்க ரமேஷ் சொல்லுங்க.
1: வந்து ஒரு ஏர்லைன்ல எக்ஸிகியூட்டிவா இருக்கேன்.
0: ஏர்லைன் எக்ஸிகியூட்டிவ். இப்போ வந்து ரமேஷ் பிஸியா இருக்காரு, அவர் கொஞ்சம் மீட்டிங்ல இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உள்ள போய் பார்த்தா ரமேஷ் டூன் பிளாஸ் ஆடிட்டு இருக்கு.
1: ஆஃபீஸ்ல கிடையாது.
0: சரி சரி,
1: வெகேஷன் போகும்போது ஃபுல்லா உட்காந்து அதான் ஆடிட்டு இருக்கு.
0: இல்ல நீங்க பசங்களை கேட்க மாட்டாங்களா, என்ன டாடி வெகேஷன் நீங்க டூன் பிளாஸ் ஆடினு இருக்கீங்க அப்படின்னு?
1: அதே மாதிரிதான், அதேதான் எல்லாம் பசங்க மட்டும் என் பேரை கூட கேட்பான், உட்காந்து விளையாட ஆரம்பிச்சியான்ட்டு.
0: ஓகே ஓகே. ஆனா ஓகே, நல்ல கேம். இன்னும் ஆடிட்டு இருக்கீங்க, 10000 வரைக்கும் தாண்டிட்டீங்க.
1: தாண்டிட்டேன் ஃபைனலி. ஒன் டே ஐ செட் மை காட், ஐ அம் வேஸ்டிங் டூ மச் டைம்.
0: எது 10000 லெவல் தாண்டதுக்கு அப்புறம்
1: ஒரு
0: கால நீங்க ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்றாரா? இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு ஆக்சுவலி ஒரு டவுட் இருக்கு. இப்போ இவராது ஃப்ரீ டைம்ல ஆடுறாரு, இந்த பேங்க்குக்கெல்லாம் காசு கட்ட போறோம்னு வச்சுங்களேன், ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் போனோம் இந்த லஞ்சுக்குன்னு வாங்க. ஆனால் அந்த லஞ்ச் டைம் வந்து 1/2 hour 1 hour. ஆனால் இவங்க லஞ்சுக்கு எடுத்துக்கிற டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். 4 மணிக்கு பேங்க்கே முடிஞ்சிடும். எனக்கு ஒரு டவுட், உள்ளே உட்காந்து கேம் கேம் இப்படி ஆடிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. சரி ஓகே, இதுக்கு நடுவில் உங்களுக்கு கார் கீர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருங்க, நான் சொல்கிறேன். செம்மையாக ஒரு மேட்டர் இருக்குது. இப்போ ஜெட்டூரில் என்னென்ன மாதிரி புது புது மாடலாக கொண்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா? நான் இப்போ 912 ஒன்று பார்த்தேன், சரியா? அப்புறம் G700 ஒன்று பார்த்தேன். நிறைய பாப்பப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஜெட்டூருக்கு. இப்போ நம்ம தமிழகம் கூட ஜெட்டூவரோட அசோசியேட் ஆகிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு கார் நீங்கள் வந்து இருக்கிற கார்லேருந்து அப்கிரேட் பண்ணணும். ஆனால் அஃபோர்டபுளான ரேட்டில் மந்த்லி இஎம்ஐ வந்து ஒரு 966 திரம்ஸ்லேருந்தே நீங்கள் பே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா, 10,000 திரம்ஸ் கேஷ்பேக்கோட ஃப்ரீ இன்சூரன்ஸ், அதாவது செலக்டட் மாடல்ஸில் ஃப்ரீ இன்சூரன்ஸ், அதோட வந்து உங்களுக்கு அதாவது வேட் ஆனர்ஸ் அண்ட் இல்லாட்டினா வந்து 0% இன்ட்ரெஸ்ட்டோட 1,000,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டியோட நீங்கள் வந்து ஜெட்டூர் கார் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பை நவ் பே இன் 2027 அடுத்த வருஷம், இப்போ வாங்கிட்டு அடுத்த வருஷம் காசு கொடுக்குற மாதிரிலாம் சில ஆஃபர்லாம் இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அபுதாபி, துபாய், அஜ்மான் அலைன்லலாம் இருக்காங்க. தே ஆர் அ பார்ட் ஆஃப் எலீட் குரூப் ஹோல்டிங் அண்ட் ஜெட்டூர் காரை வாங்கினோர் கைவிடப்படார். அவ்வளோதான், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் வச்சுருக்கானுங்க. அஞ்சு பேருமே நான் பண்ணதிலே பெஸ்ட்டு இந்த ஜெட்டூர் வாங்கினதான்டான்ற மாதிரி சொல்கிற ஆட்கள் தான் எல்லாருமே. ஜெட்டூர் T2 வச்சுருக்கானுங்க. நான் ஒரு G700 மாறலாமனு யோசிச்சுருக்கேன், பட் யோசிச்சுட்டு வரேன். கத்தியிலேருந்து பாட்டு கேளுங்க. ஓகே, நான் பிராவோ, திஸ் இஸ் 89.4 தமிழோட ஃபேமிலி. And yeah, falling hard.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
3: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586815179.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் JM பிராண்ட் ஏசிடா.
5: JM பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: Busy city. With Pussy Citizens.
2: ஒன்னு பட்ஜெட் டைட்டா இருக்கு, நமக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. மூணு இட்லி ஃபிஷ் கறி எல்லாம் சாப்பிட்டா பட்ஜெட் எகிருது. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன். திருச்சி முருகன் ரெஸ்டாரண்ட் இப்போ அல்கூஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. மூணு இட்லி கூடவே ஃபிஷ் கறி எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 திரஹம்ஸ் தான். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்ஃப் ஹவுசிங் சொல்யூஷன் பில்டிங், அல்கூஸ், துபாய்.
8: இந்த டூட் படத்துல இருந்து ஏன் நீங்க பாட்டு கேட்க மாட்டீங்க? இன்னைக்கு வந்து என்ன மொபைல் கேம் விளையாண்டுருக்கீங்க, என்ன மேட்ரு, அது எந்த லெவல் எந்த லெவல் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்றத கேட்க ஆரம்பிச்சோம். வணக்கம், ரேடியோ வால்யூமை குறைச்சிருங்க பார்ப்போம். அப்படியே நல்லா இருக்கு, பதில் சொல்லுங்க பார்ப்போம்.
9: வெளியில
8: போய் கிரிக்கெட் ஆடலாம்னு யாராவது உங்களை கண்டிப்பா
9: அது ஊர்ல இருந்தா விளையாடலாம் ப்ரோ. இங்க எங்க விளையாடுறது, இங்க வெளியே வர்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நம்ம வேலை முடிச்சு 5 மணிக்கு மேலதான் வெளியே.
8: ஓ, அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஏங்க இது அதான் அந்த பார்க்கிங்ல எல்லாம் நிறைய பசங்க விளையாடுவாங்களாங்க, நீங்க அதெல்லாம் பாத்துலயா?
9: நம்ம போய் விளையாண்டா கார் உடஞ்சிடலாங்க.
8: லப்பர் பண்ணு படத்துல வர அவரு மாதிரியா நீங்க தூக்கி தூக்கி அடிப்பாரு, தன்னை 6 தென்னமரம் ஹைட்டு அடிப்பாரு, அந்த மாதிரியா நீங்க?
9: அப்படிதான். ஆனா அவரு லாஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் பால் போடும்போது அவுட் ஆயிடுவாரு, அந்த மாதிரி விளையாடுவோம்.
8: ஓ, அந்த மாதிரி. சரி, ஓகே ஓகே. எனிவேஸ், சரி, இப்போ என்ன என்ன கிரிக்கெட் லீக் எவ்வளவு நான் இத்தனை நாளா விளையாண்டுருக்கீங்க இந்த கேம்?
9: இப்போ இங்க யூஏ வந்ததுல இருந்து ஒரு 5 வருஷமா விளையாண்டுருக்கேன்.
8: 5 வருஷமா? அவ்வளவு நல்லா இருக்குமா ப்ரோ அது?
9: அப்பப்போ விளையாடுறதுதான் ப்ரோ. அந்த 6 பால் மட்டும் தான், நம்ம 6 பால்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணணுமோ பண்ணலாம்.
8: ஆடுவீங்களா? ஒருத்தர ஷூட் பண்ணோம் சரியா, அந்த புல்லட் வந்து நீங்க ஷூட் பண்ண உடனே அந்த புல்லட்ல இருந்து ஸ்லோ மோஷன்ல போய் அவங்க மேல அடிக்கும். அது சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு.
9: அது லாஸ்ட் புல்லட் தானே ப்ரோ. அந்த மாதிரி போவோம். சம்டைம்ஸ் நம்ம ஹெட்ஷாட் அடிக்கும் போது ஸ்லோ மோஷன்ல போய் வெடி.
8: எல்லா மனுஷன் வீட்டு உட்கார்ந்து கேம் ஆடுறதே பொழப்பா வச்சிருக்க. எல்லாம் கரெக்டா சொல்றீங்க நீங்க.
9: அப்படிலாம் இல்ல ப்ரோ. நான் பேசிக்கலி இங்க கூட வேலை பாடுற எல்லாருமே சைட் இன்ஜினியர்ஸ். நாங்க ஃபுல்லாவே சைட் இன்ஜினியர்ஸ். ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ப்ரெஷரா இருக்கும்போது நம்ம ஓனர்லாம் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதனால இந்த மாதிரி கேம் விளாண்டு மனசு தேத்திக்கிறது.
8: ஓகே ஓகே, சரி ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ. நீங்க நீங்க வேணா அந்த ஸ்னைப்பர் 3D விளாண்டு பாருங்களேன், சூப்பரா இருக்கும். இப்ப இருக்கான்னு தெரியல அந்த கேம் எல்லாம். முன்னாடி இருந்தது, நான் உட்காந்து பைத்தியமாட்ட ஆடிட்டு இருப்பேன், இப்ப எப்படின்னு தெரியல. சரி, இப்ப நம்ம வந்து 6 மணிக்கு மேல மீட் பண்ணலாம். ஓகே,
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
10: ஆஸ்த்மா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
11: The evening correct presented by VNCT global, largest villa developers in south india. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
12: Chillax song of the hour.
11: Brought to you by PropChill Property Oda. Ramada Corner, Abu Dhabi le nadakkira NRA meetup la kalandukitta 10 gold coins and 10 square feet extra free.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்கான புதிய பாஸ்போர்ட் சேவை நடைமுறைகளை இந்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய தூதரக சேவைகளை அல்ஹிந்த் நிறுவனம் ஏற்கும் நடைமுறை தாமதமாகியுள்ளதால் தற்போது பாஸ்போர்ட் மற்றும் தூதரக சேவைகள் அபுதாபி இந்திய தூதரகம் மற்றும் துபாய் இந்திய துணை தூதரகத்தில் நேரடியாக பெறும் வசதி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. புதிய சேவை வழங்குநர் பொறுப்பேற்கும் வரை விண்ணப்பதாரர்கள் முன்பதிவு இல்லாமல் நேரடியாக தூதரக அலுவலகங்களுக்கு சென்று பாஸ்போர்ட் மற்றும் பிற தூதரக சேவைகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிர்வாக காரணங்களால் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகமும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகமும் நாளை முதல் தங்களது அலுவலகங்களில் இருந்தே குறைந்த அளவில் தூதரக சேவைகளை வழங்க தொடங்கும் என்று இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்த சேவைகளின் கீழ் பாஸ்போர்ட், விசா, ஆவண அத்தாட்சி படுத்தல் மற்றும் பிற தூதரக சேவைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: மெக்சிகோ உலகக்கோப்பை கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோ உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 19 வயதுடைய இளம் பெண் ஒருவரும் 48 வயது பெண் மற்றும் 44 வயது ஆண் ஆகியோரும் அடங்குவதாக மெக்சிகோ சிட்டி சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எக்வடோரை 2-0 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ அணி வீழ்த்தியதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தலைநகரில் திரண்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: கிள்ளியூர் அணு கனிம சுரங்க நில ஒதுக்கீட்டு ஆணையை தாவிக்க அரசு நீட்டித்தது கண்டனத்துக்குரியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அணு கனிம சுரங்க திட்டத்திற்கு ஆதரவு தரும் வகையில் அரசாணையை ஓராண்டுக்கு நீட்டித்துள்ளது தாவிக்க அரசு. அணு கனிம சுரங்க திட்டத்துக்கு எதிராக 2024 இதே தாவிக்கா செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். தாவிக்கா ஆட்சிக்கு வரும் முன் நாசகார திட்டமாக இருந்தது, தற்போது நன்மை தரும் நலத்திட்டம் ஆகிவிட்டதா என்று பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அணு கனிம சுரங்க விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் எதற்கு இரட்டை வேடம் போடுகின்றார் என்றும் அவர் வினவியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: அருணாச்சல பிரதேசத்தில் ஏறக்குறைய அனைத்து மாவட்டங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தில் சிக்கிய 4 பேர் உயிரிழந்தனர். 90,000-க்கும் மேற்பட்டோர் பரிதவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌஹான், கிரண் ரிஜிஜூ ஆகியோர் 2வது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் முதல்வர் பெமா காண்டுவுடன் இணைந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியாகவும் ஆய்வு செய்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் தற்போது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7-8% மட்டத்திற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்க தெரிவித்தார். அந்த பயணத்தில் தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலத்திரனியல் துறைகளின் விரிவான பங்களிப்பை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலத்திரனியல் துறைகளில் முன்னிலை வகிக்கும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4.
4: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now nanu US la kuda. Adha FM dhaan daddy kepo.
1: 89.4. Star of the month.
5: Star of the month.
3: Paadalaasiriyar naam.

0: ese modelo tú ves.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இது விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு. அப்போ லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. இதை விட பெஸ்ட்டாக அவனுக்கு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. அப்படி தானே தொலைச்சிருவேன். பெட்ரோல் விலையெல்லாம் கம்மியாயிடுச்சு, பரவாயில்ல, வண்டிக்கு பெட்ரோலை போட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னா பயங்கர சூடாக இருக்குது. வெதர் என்ன சொல்லுது? இருங்க, நான் வெதரையும் பார்த்து அப்படி சொல்கிறேன் நான். சரி, உள்ளுக்குள்ள வந்ததுமே உங்களுக்கு அப்டேட்டோட நான் வந்து காத்துட்ருக்கேன்.
5: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
4: வெரி வெரி சிம்பிள். சரியா? அதாவது இப்போ எப்படின்னா, சோஷியல் மீடியா பேன் வந்து போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா குழந்தைங்களுக்கு? அதை வந்து இப்போ யூஏஇ மேண்டேட்ஸ் ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ த திங் இஸ், இப்போ பசங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்க தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டிக்டாக் ப்ரொஃபைல்லாம் போட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க பசங்கிட்ட, அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து கொடுத்துட்றாங்க. இதுதான் பிரச்சனையே எங்க, இதுதான் பிரச்சனையே. இப்போ ஒரு 10 வயசு, 12 வயசு, 13, 14 வயசு, அதாவது 15 வயசு இருக்கிற பசங்க யூஸ் பண்ணலாம் சோஷியல் மீடியா, அதுக்கு கீழே இருக்கிறவங்க பேன். அதுக்கு மீ கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபோனே வந்து கையில் கொடுக்காமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக எல்லாருமே சொல்லிட்டாலும் பேரண்ட்ஸாக இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்களாம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது பசங்க பார்த்து பழகிடுறாங்க, பண்ணாமல் இருக்க முடியாது. பட் பேரண்டல் கைடன்ஸ் அவசியம் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 15 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களுமே ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம்லேயோ சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஐடி கிடிலாம் கொடுத்து க்ரியேட் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு வந்து கிட்ஸ் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று வரும், யூடியூப் கிட்ஸ்னே ஒன்று இருக்குது. ஆமாம், அதில் வந்து குழந்தைங்களுக்கு உண்டான கண்டென்ட் மட்டும்தான் வரும். ஸோ அதில் வந்து பயப்படுறதுக்கு பெருசாக இது இருக்காது, அதுலேயுமே ஒரு கைடன்ஸ் வச்சுக்கணும். இப்போ இன்ஸ்டாகிராமுமே வந்து எப்படின்னா ஆஸ்திரேலியாவிலலாம் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ஏஜ் வரைக்கும் பசங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஐடி போட்டு இங்கே வந்து வெரிஃபை பண்ணிக்கிறதுனால என்ன வயசோ அதுக்கு தகுந்த மாதிரியான கண்டென்ட் தான் அந்தந்த அக்கௌண்ட்டில் காட்டும் அப்படிங்கிறதையும் அந்தந்த சோஷியல் மீடியாஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெரி குட்.
5: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
4: ஓகே, இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு உண்டான பேனு நிறைய சின்ன சின்ன பசங்களே கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, அவங்கவுங்க அப்பா அம்மா வந்து தமிழ்நாட்டில் ஒரு பையன் இருக்கான், ஃபேமிலிஸுன்னு பேசுவோம் அந்த பையன். அந்த பையன் கூட ஏதோ பிரச்சனை இல்லை, ஸ்கேம்லலாம் வர மாட்டான், அந்த பையனுங்களாம் எத்தனை வயசுன்னு தெரியாது. ஸோ இப்போ எப்படின்னா, குழந்தைங்களை வச்சு ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான ஒரு வேலையாக நிறைய பேருக்கு கண்ணில் தெரியும். பிகாஸ் குழந்தைங்கன்றதுனால நிறைய பேர் ஈஸியாக வந்து ட்ரால் பண்ணிட மாட்டாங்க, அதுக்கு மாறாக நடக்கிறதும் இருக்குது. இப்போது இந்த லா வந்து இப்போ 9 வயசு, 8 வயசு பசங்க கூட ஒரு சில பேர் அவங்க பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணி போட்டுலாம் இருக்கான். இப்போ இந்த ரூல் அவங்களுக்குமே அப்ளை ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது தே கேன் ஃபில்ம் அண்ட் பப்ளிஷ் இட், ஓகே, தெர் இஸ் நோ இஷ்யூ. ஓகே, அஸ் லாங் அஸ் ஏதாவது பாசிட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பட் வந்து அவங்களோட ஓன் அக்கௌண்ட்டில் கிடையாது. ஸோ அந்த சைல்டு நீட்ஸ் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ், ஓகே, கண்டென்ட்னு வரும்போது அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ நிறைய இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு சின்ன பையன் ஏதோ ஃப்ரெண்டோட வீட்டில் குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு 2 வயசில் ஒரு குழந்தை இருக்காங்க, சரி, அவன் பார்க்குற யூடியூப் சேனலில் மெயினான சேனல் வந்து எப்படின்னா ஒரு சின்ன பையன் வருவான், அந்த பையன் வந்து விலாகர். அவன் வந்து எப்படின்னா 5 வயசோ 6 வயசோ இருக்கும், இந்த டாயெல்லாம் இருக்கும் தெரியுமா, குட்டி குட்டி விளையாட்டு பொம்மையெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வாங்கி வாங்கி ரிவ்யூ பண்ணுவான். அதை வந்து பசங்க மில்லியன் வியூஸ் சத்தியமாக சொல்கிறான். அந்த பையன் 5-6 வயசுலேயே எனக்கு தெரிஞ்சு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை அங்கேயே அனுபவிச்சிருப்பான். அவன் அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பையன் மூலமாகவே நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி யாராவது யூஏயில் இருந்தால் கூட பப்ளிஷ் பண்ணிக்கலாம் போல், ஆனால் பேரண்ட்ஸோட கைடன்ஸோடு இருக்கணும், ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் கிளாரிட்டி பெருசாக இல்லை, பட் ஓகே, லியோவில் இருந்து பாட்டு வருது, கேட்டு முடியும். ஐ வில் பி பேக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கார்க். யா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: என்ன சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
2: தமிழ் FM தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
4: அடிங்க.

0: இந்த இப்போ வர வர ரிமோட்லலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம டிவி ரிமோட்லேயே வந்து யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் அந்த அமேசான் ப்ரைமு இதெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்களா. முக்கியமாக அதை அவனு பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை, திடீர்னு கைப்பட்டோ இல்லை ரிமோட் மேலே உட்காந்தோ யூடியூப்பில் எதாவது பார்த்துட்ருப்போது அப்படியே நெட்ஃப்ளிக்ஸ் போயிடுது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்னா, சத்தியமாக இதெல்லாம் ஒரு பிரச்சனை தான். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு ஃப்ளோவில் இருக்கும்போது இல்லை, அது கட்டானா திருப்பி அதுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. சரி ஓகே, எனிவேஸ் இன்னைக்கு வி ஆர் அபவுட் டு டாக், எதை பற்றி பேச ஆரம்பித்தோம் இன்றைக்கி, நீங்கள் வந்து கேமிங் பற்றி பேச ஆரம்பித்தோம், மொபைல் கேமிங். அதாவது ஒரு சில பேர் எப்படின்னா, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபோனில் கேம் ஆடுறதே பொழப்பாக இருப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது ஒரு ஓரம், சரி அது அது அப்படி ஒரு ஓரமாக வைப்போம். பட் ஐ எம் டாக்கிங் அபவுட், இப்போ ஒருத்தர் முன்னாடி சொல்லிட்டுருந்தாரு, 10,000 லெவல் வரைக்கும் விளாண்டாராம் ஒரு கேமு. அதுக்கப்புறம் சரி எதுக்கு பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போய் ஃபோன்லேருந்து கேம் அன்இன்ஸ்டால் பண்ணி வைஃபோட ஃபோனில் தெரியாமல் விளாண்டுருக்காராம். அந்த மாதிரி ஏதாவது கேம் நீங்கள் ஆடிட்டுருப்பீங்களா, அது என்ன சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறது?
1: இப்ராஹிம்.
0: இப்ராஹிம், என்ன கேம் விளாடுறீங்க சொல்லுங்க.
1: நான் இன்னும் விளாண்டுட்டு இருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்.
0: 11 வருஷமா ஒரு கேம் ஆடுறீங்களா? இது என்ன என்ன என்ன
1: கேம்? சப்வே டெம்பிள் ரன்.
0: சப்வே ஏங்க இன்னும்? அவங்க எல்லாம் எப்போ மலையேறிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நீங்க இன்னும் இங்க வந்து ட்ரெயின் விட்டுட்டு இருக்கீங்க ஏங்க?
1: அது ஒரு விதமான அடிக்ஷன் ப்ரோ.
0: என்ன என்ன என்ன ஹை ஸ்கோர் என்ன டெம்பிள் ரன்ல உங்களுக்கு?
1: டெம்பிள் ரன் தான். டெம்பிள் ரன்ல வந்துட்டு
0: 7,000
1: இல்ல இல்ல, அது அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர் இல்ல.
0: விளையாண்டது எப்போ?
1: வண்டி பிரேக் டவுன் ஆகி அப்புறம் ஆள் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகி அப்போ அந்த இடத்த ஸ்டக் ஆயிட்டேன். அப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2.5 hours அதே விளாண்டுட்டு இருந்தேன். ரெண்டரை மணி நேரம்.
0: அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு போன்ல சார்ஜ் இல்லைன்னு தெரிய வேண்டியது. போன்ல கேமா விளாண்டு. சரி ஓகே, தேங்க்யூ இப்ரா.
1: தேங்க்யூ.
0: ஆக்சுவலி இப்போ இந்த டெம்பிள் ரன், சப்வே சர்ஃப் அண்ட் ஆங்கிரி பேர்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய பேரா இருக்கு கேட்கறதுக்கே. ஆனால் அது அதையும் நிறைய பேர் விளாட்றாங்க அவ்வளோ. ஏன் சூப்பர் மேரியோ இருக்குல்ல, சூப்பர் மேரியோக்கு இது இருக்குது. அதே நம்ம டிவியில் விளாண்டோம் தெரியுமா, சின்ன வயசாக இருக்கும்போது அந்த கேம் அப்படியே ஃபோனில் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. அது இப்போ இருக்கான்னு தெரியல, நான் அதை விளையாண்டுட்டு இருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது வீடியோ கேமில் மெனக்கெட்டு உட்காந்து மேரியோ ஃபுல்லாக முடித்த ஆளுனா ஃபோனில் உட்காந்து 10 level முடிக்க முடியல. அது என்ன ஒன்றும் புரியல. சரி ஓகே ரைட், உங்களுக்கு வந்து செம்மையாக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தது, இன்றைக்கி வந்து என்ன படம் அது, அந்த படம், இன்றைக்கி ஏதாவது ஒரு கடுப்பு இருந்தது உங்களுக்கு ஆஃபீஸில், இல்லாட்டி நீங்கள் சொல்கிற பேச்சை எவனுமே கேட்கல, இல்லாட்டினா யாராவது ஒருத்தன் வந்து லாஸ்ட் மினிட்டில் உங்கள் மேனேஜரை யாராவது ஒருத்தவங்க ஜாஸ்தி தள்ள வேலை கொடுத்தாங்க, கடுப்பாக இருக்குது அப்படின்னா இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா கூல் டவுன் ஆகிடுவீங்க. பிகாஸ் இது அந்த மாதிரி ஒரு பாட்டு. கேட்டு ஜாலியாக இருங்க. தம்பி திருப்பி வரேன். Bravo, and this is 89.4 Tamil FM. Kalu kalu kalu unga pampa ta.

0: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM.
0: Tamil FM. We'll be back after a short commercial break.
2: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: மலையாளம், தெலுங்கு, ஒரே இடத்துல இன்னைக்கு

0: நான் வந்து ஒரு லைன் பாடி காட்டுவனா, மீதி லைனை நீங்க பாடி காட்டணுமா, சரியா? வம்புக்கு நீயா இழுக்காத, அப்புறம் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். வம்புக்கு நீயா இழுக்காத, அதுக்கு மேல என்ன வரும்? ஃபோன் அடிச்சு அப்படி சொல்லுங்க. 800-8940. நான் இந்த கேம் தான் ஆடிட்டு இருப்பேன் ஆஃபீஸ்க்குள்ள வீட்டுக்குள்ள எல்லாத்தையும். சரி, இன்னைக்கு என்ன மேட்டர் அப்படின்னா, பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த என்ன, அதாவது தலை போகிற வேலை இருந்தால் கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னா அது சும்மா சும்மா பண்ண தோணும். அது என்னவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒன் ஆஃப் த திங் இஸ் கால் இஸ் மொபைல் கேம்ஸ், சரியா? நீங்கள் டெம்பிள் ரன், சப்வே சர்ஃப், ஆங்கிரி பேர்ட், ஃப்ரூட் நிஞ்சா, டூன் பிளாஸ்ட், எது வேணால் நீங்கள் ஆடலாம். ஆனால் இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு பையன் இருக்கான், சரியா? நான் வந்து ஒரு 10 நாளாக கவனிச்சிக்கிட்டு இருக்கேன், இன்னுமாட இது ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தது. அவனை வந்து நான் 8 வருஷமாக அவன் என் கூட ஒர்க் பண்ணுறான். 8 வருஷமாக 3 ஃபோன் மாற்றிருப்பாங்க. 3 ஃபோன்லேயுமே இந்த கேண்டி க்ரஷ் போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஆடும் பையன். வந்து புது புது ஃபோன் மாற்றும் போது மொதல் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணணும், மெனக்கெட்டு ஸ்டார்ட் பண்ணுறானே, மெனக்கெட்டு ஸ்டார்ட் பண்ணி 2000-3000 லெவல் வரைக்கும் போய் உட்காந்துருக்கேன். அவ்வளோ வேலை இல்லாமல் இருக்கியாடா அப்படின்னா வேலையும் செய்கிறான், என்னன்னே எனக்கு புரியல. வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க ப்ரோ?
0: வணக்கம். நான் எப்படி இருக்கேன்றதை நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: செம்மையாக இருக்கீங்க போல இருக்க.
0: சூப்பர். நீங்களா தொழில கத்துக்கிட்டீங்கன்னா
1: சந்தோஷம்.
0: என்ன பப்ஜி எல்லாம் அந்த காலத்துல அழிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். இன்னும்
1: விளையாண்டு ஒரு தனி குரூப், அதுக்குன்னு
0: ஒரு டீம்.
1: ஆமா, இப்ப வீட்டுக்கு போனோம்னா குரூப்ல மெசேஜ் வரும், கேம் அப்படினு போடுவாங்க, எல்லாம் கை தூக்குவோம் உள்ள கொடுவோம்.
0: இப்ப நான் வந்து பப்ஜி, அதுக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்குமே, இதே மாதிரி ஒன்னு இருக்குமே, ஏன்னா
1: சொல்லுவாங்க அது ரொம்ப கொள்ளத்தனமா இருக்கும். அது எனக்கு அந்த அளவுக்கு
0: ஃப்ரீ ஃபயர் இல்லங்க. இல்ல ஃப்ரீ ஃபயர் இல்ல, இன்னொன்னு
1: கால் ஆஃப் டியூட்டியா?
0: இல்லை, ஃப்ரீ ஃபயர் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. எனிவேஸ், இப்போது நானும் ட்ரை பண்ணேன், அது பயங்கர ஃபேமஸாக இருந்த டைமில். ஆனால் எனக்கு வந்து அந்த கேம்குள்ளே வந்து ஒரு ஒரு எனக்கு போகவே முடியல. நிறைய பசங்க அடிக்ட் ஆகிலாம் சுற்றுனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன என்ன என்ன மேட்டர் இந்த கேமில், அது என்ன சொல்லுங்க?
1: என்னன்னாக்கா, நான் நிறைய கேம் விளையாண்டுருக்கிறேன். இந்த கேமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிகிட்டே விளையாடலாம்.
0: உங்க குரூப்ல எத்தனை பேரு?
1: குரூப்ல 5 பேர் இருக்கிறோம். ஒருத்தன் கலந்துகிட்டா ஒருத்தன் வந்து சேர்ற மாதிரி, ஏன்னா ஸ்குவாட் 4 பேர் தானே விளையாட முடியும் அதிகபட்சம்.
0: இல்ல, எனக்கு அதான் எனக்கு தெரியாது இதை பத்தி. நான் இது வரைக்கும் விளையாண்டதுனால பப்ஜி பாய்ஸ் அவங்க உங்க குரூப் பேரு.
1: இன்னொருத்தர் வந்து

0: பண்றாப்ல, எப்படா எவனாச்சும் போவா, நம்ம எப்படா உள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. போறதும் இவர் வந்துருவாப்ல, ஆக மொத்தம் நாலு பேரு.
1: ஓகே, தேங்க்யூ நியாஸ். எனிவேஸ் நியாஸை தொடர்ந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, அப்படியே கேட்டு போனீங்க. ஐ வில் பி பேக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர். யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நான் யாரு? நான் தான் ஆர்ஜே பிராவோ. அனிருத் வரணுமே, இந்நேரம் வந்திருக்கணுமே. அனி கமன் ஸ்டார்ட்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன். அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கதை சொல்லவா?
1: சிங்கம் கதையா?
2: சில்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
0: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
2: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா, ப்ளீஸ் பா.
3: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.

0: இன்று நேற்று நாளை படத்திலிருந்து எனக்கு வந்து ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு செல்வி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஆக்சுவலி உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்பலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கடைசியில் டைம் இல்லாத பட்சத்தில் நான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ரெக்கமெண்டேஷன்லேயும் எடுத்து போட்டுருவேன் நான். அண்ட் பை த வே ஒரு கான்டெஸ்ட் இருக்குது, கோல்டு காயின்ஸ் நீங்கள் வின் பண்ணலாம். அதை நான் 7 மணிக்கு மேலே நடத்துகிறேன். உங்களுக்கு கோல்டு காயின் வேணும் அப்படின்னா 7 மணிக்கு மேலே ரேடியோ கேளுங்க. எனக்கு கோல்டு காயின் வேண்டாம் அப்படின்னாலும் 7 மணிக்கு மேலே ரேடியோ கேளுங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் கேட்கணுன்றதான் ஆசை. அதுக்கு தானே சம்பளம் கொடுத்து என்னை உட்கார வச்சிருக்காங்க. அதனால பாட்டு வருது கேட்டு முடியுங்க. ஓகே,
1: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-கேரட் அண்ட் 18-கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது 7:00 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: 125 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் விக்சித் பாரத் ஊரக வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் திட்டத்துக்கான நிதி பகிர்வு மற்றும் திட்ட விதிகள் சிலவற்றில் மாற்றங்களும் தளர்வுகளும் அவசியமாகின்றது என்பது உள்ளிட்ட சில அம்சங்களை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விக்சித் பாரத் ரோஜ்கார் மற்றும் ஆஜீவிகா மிஷன் திட்டத்தின் செயலாக்கம் இன்று முதல் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது தொடர்பாக இந்த கடிதத்தை எழுதுகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். இந்த புதிய திட்டத்தின் நிதி பகிர்வு முறை மற்றும் செயற்பாட்டு கட்டுப்பாடுகள் மாநில அரசுக்கு 5,000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக கூடுதல் நிதி சுமையையும் செயற்பாட்டு ரீதியிலான தாக்கங்களையும் ஏற்படுத்தும் எனினும் விபிஜி ராம்ஜி சட்டம் 2025 சில விதிகளில் முக்கிய மாற்றங்களும் தளர்வுகளும் அவசியமாகின்றது என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததை தொடர்ந்து இன்று முதல் அந்த உத்தரவு அமலுக்கு வந்தது. அதன்படி நாட்டில் நிலவும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோக நிலவரம் குறித்து ஆய்வு செய்த பின்னர் கடந்த 12 இடப்பட்ட உத்தரவு இனியும் செயல்படுத்தப்பட தேவையில்லை என அமைச்சகம் முடிவுக்கு வந்துள்ளது. எனவே பெட்ரோல் டீசல் தொடர்பாக சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலமான விநியோகத்தை தற்காலிகமாக ஒழுங்குபடுத்துதல் ஆணை 2026 பிரிவு 3 கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி மத்திய அரசு ஜூன் 12 வெளியிட்ட தனது ஆணையை திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பெட்ரோல் டீசல் விற்பனை தொடர்பான அனைத்து கட்டுப்பாடுகளும் இன்று முதல் நீக்கப்படுகின்றன.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கைக்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர உதவி நிதியுதவி பொதியை ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகரித்துள்ளது. சமீபத்தில் இலங்கையை தாக்கிய தித்துவா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைக்கும் மற்றும் புனரமைக்கும் பணிகளுக்காகவே இந்த அவசர நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பக்க பலமாக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயின் மிகப்பெரிய கத்தோலிக்க தேவாலயங்களான செயின்ட் மேரிஸ் தேவாலயம் மற்றும் செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி தேவாலயம் முழுமையாக மீண்டும் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்த தற்காலிக கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து பக்தர்கள் இனி அனைத்து தேவாலய வழிபாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளிலும் வழக்கம் போல பங்கேற்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் சமீபத்திய வழிகாட்டுதல்களை தொடர்ந்து ஊதுமேதாவில் உள்ள செயின்ட் மேரிஸ் கத்தோலிக்க தேவாலயம் ஜபல் அலியில் உள்ள செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி கத்தோலிக்க தேவாலயமும் தங்களின் இயல்பான செயற்பாடுகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி, அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர்களான ஜெரார்ட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரை தோஹாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கத்தார் அரசு மாளிகையான அமீரி திவான் வெளியிட்ட தகவலின்படி இந்த சந்திப்பு லுசைல் அரண்மனையில் உள்ள அமீரின் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. பிராந்திய பாதுகாப்பு நிலவரம், மத்திய கிழக்கின் தற்போதைய சூழல் மற்றும் இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான நேரடி சந்திப்பு தொடர்பில் இழுபறி நீடிக்கும் நிலையில் கத்தார் எமீர் அமெரிக்க அதிகாரிகளை சந்தித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
2: 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: உதாரு உதாரு அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த பாட்டுலாம் வரும்போது யோசிச்சிருப்பீங்க என்ன. அதுக்கப்புறம் நம்ம கூட சேர்ந்து பாடி பாடி அப்படியே பழகிருக்கும். எத்தனை பாட்டு இருக்கலாம் இந்த மாதிரி, அதாரு அதாரு, டமக் டமக் டம் டம்மா, அப்புறம் டங்கா மாதிரி ஊதாரி, நாக்கு முக்க நாக்கு முக்க, இன்னும் எத்தனையோ பாட்டு இருக்குல்ல. அப்படியே ஃபஸ்ட்டு கேட்கும் போது என்னடா அது அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் பாடி பாடி நம்ம பழகியே போயிடும். அதுவும் ஒரு வார்த்தை மாதிரியே நம்ம நம்ம மூளை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன சரி, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒருவேளை ஒரு டாட்டரை பெற்ற டேடியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் பொண்ணு ஊரில் இருக்காங்க அப்படின்னா, அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய பொண்ணாக இருந்தாலும் சரி, ஸ்டில் நீங்கள் ஒரு டேடியாக ஒரு நைனாவோ உங்கள் குழந்தையாக உங்கள் பொன் குழந்தைய மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாட்டு உங்களுக்கு தான் ஜாலி இல்லை. ஏடி ஜாலியா என்னடா இது, எப்போ பார்த்தாலும் வந்து பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பாட்டு. அதாவது நீங்கள் வந்து பொன் குழந்தைய நினச்சி நீங்கள் பாடணும் அப்படின்னா மட்டும்தான், உருகணும் அப்படின்னா மட்டும்தான், மிஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் பாட்டுருக்கு. ஆனால் பசங்க, அதாவது உங்களுக்கு ஒருவேளை பையன் இருந்து நீங்கள் மிஸ் பண்ணால் ஏதாவது பாட்டு இருக்கான்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பாட்டு இருக்குங்க, கூரும்பா அப்படி ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு டேடியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மம்மியாக இருந்தாலும் ஊரில் உங்கள் பையனையோ பொண்ணையோ வச்சுட்டு இங்கே நீங்கள் லைட்டாக மிஸ்ஸிங் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பாட்டு பேக் டு பேக், பையனை மிஸ் பண்ணுறவங்களுக்கும் பொண்ணை மிஸ் பண்ணுறவங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. எனிவேஸ் எப்பவுமே லேடிஸ் ஃபஸ்ட்டுங்கிறதுனால பொண்ணை மிஸ் பண்ணுற பாட்டே மொதல் வருது. UAE update.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: யாராவது சர்ச்சு போற ஜான் ஃப்ரெண்டோ டேவிட் ஃப்ரெண்டோ இல்ல ஜெசியோ உங்களுக்கு லைஃப்ல இருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஏர்லியர் திஸ் இயர் துபாயுடைய பெரிய கேத்தலிக் சர்ச்சஸ் ரெண்டு வந்து மூடி இருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல் ரீஓப்பனிங் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஊத்மேத்தால இருக்கிற செயின்ட் மேரிஸ் கேத்தலிக் சர்ச் அவங்களும், அதுக்கப்புறம் ஜபலலியில் இருக்கிற செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி கத்தோலிக் சர்ச் இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் பண்ணுறோம், நாங்கள் வந்து அஃபிஷியலி ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100% ரீஓப்பனிங். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. அண்டு இது வந்து எப்படின்னா, ஊத்மேத்தில் இருக்கிற சர்ச்சு ஜூலை 1 வந்து ஓப்பனிங் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ செயின்ட் ஃப்ரான்சிஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேட் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் போடல, ப்ராப்ளி அவங்களும் இந்த வீக்லேருந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. மாஸ்லாம் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், எனக்கும் சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்க சொல்லுங்கள்.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: சரி, ஓகே, நான் வந்து என்ன பண்றேன், ரெண்டு பாட்டு போடுறேன் without any delay. பையன் பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னதுமே பாட்டு எப்படா வரும்னு ஒரு வேளை யோசிப்பீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேசாமல் சாங் டைரெக்டாக உங்கள் காதுக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்ம பிராவோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக்.
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
3: ஒரு கதை சொல்லவா?
2: மற்றும் பலர் நடிப்பில்
3: தோக்கடிக்க முடியாது.
2: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
8: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
9: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: சரி ஓகே, யாருக்காவது பாஸ்போர்ட் வந்து முடிஞ்சிருச்சா? யாராவது புது பாஸ்போர்ட் வாங்குறீங்களா? சொல்றேன். ஒரு சாய் கூட குடிக்கல. இல்ல, ஆக்சுவலி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு சாய் குடிச்சு நான், ஆனா நல்லாவே இல்லை. ரெண்டு சிப் எடுத்தேன், அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டு வந்துட்டேன். நிறைய நேரம் இப்படிதான் டீ எல்லாம் வந்து இமீடியட்லி ரிஜெக்ட் பண்ணிடணும், நல்லா இல்லை அப்படின்னா. பாவ மனசு கஷ்டப்படுவாரு அப்படின்றதுக்காக குடிச்சா அப்படிலாம் நிறைய வாட்டி குடிச்சிருக்கேன் நான். சரி ஓகே ரைட். எனிவேஸ், இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டிராஃபிக் அப்டேட்டை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் மேட்டரை பற்றி பேசுவோம். டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: கரூர் மெட்ரோ ஸ்டேஷனை தாண்டி ஒரு கிராஷ் ஆயிருக்கு, பாத்துக்கங்க அந்த வழியில போறவங்க.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: எங்கேயுமே கேப்பே இல்லைங்க. நீங்கள் அன்சார் மால் தாண்டி கிட்டத்தட்ட அந்த பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் போகும் இல்லையா, ஓஎஸ்எஸ் மால்லாம் அது வரைக்கும் டிராஃபிக் இருக்குது இன்னைக்கு துபாய் டுபாய் டு ஷார்ஜா. சரி ஓகே, இன்றைக்கி வந்து மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, ஐன் கோல்ட் வாலெட் ஆப் இருக்கு இல்லையா, அது நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஒரு தரம் கூட நீங்கள் வந்து கோல்டை ஃப்ராக்ஷன் ஆஃப் கோல்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா, இப்போ அவங்க நடத்துகிற ஒரு சூப்பரான கான்டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் கோல்டு காயின்ஸ்லாம் உங்களுக்கு நான் தரணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, ஐன் கோல்டு வாலெட் ஆப் இந்த AIN ஓகே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் 100 திரம்ஸ்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா 20 திரம்ஸ் ஆஃப் வர்த் ஆஃப் கோல்டு வந்து உங்களுக்கு திருப்பி போனஸாக கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு. அதுக்கப்புறம் 100-200 எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் மேட்ரு, இதான் மெயின். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் கோல்டு நீங்கள் வாங்க முடியும், ப்ளஸ் வந்து இப்போ இந்த கோல்டு விலை ரேட்லாம் கம்மிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் அது. இப்போ இந்த கான்டெஸ்ட் என்ன அப்படின்னா, ஐன் கோல்டு வாலெட் ஆப்புடைய கோல்டு காயின் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி KYC எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 இப்போ கரெக்டாக ஒரு 7:50 எத்தனை பேர் அனுப்புறீங்கன்றது மட்டும் நான் பார்க்குறேன். நான் இன்றைக்கி ஒரு போட்டி வச்சுப்போம் நம்ம. சரியா, இப்போ வந்து 20 நிமிஷம் இருக்குது, செம்மையாக இருக்க போகுது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு இப்போ யூஸ்வலாக இப்போ கோல்டு காயினில் வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நானே ஒரு போட்டியில் கோல்டு காயின் வின் பண்ணேன், இங்கே இல்லை சென்னையில் பிக் பாஸ் போயிருந்தேன்ல. அப்போ வந்து ஒரு 4 கிராம் சம்திங், அப்போ கோல்டோட ரேட்டு வேறு, இப்போ எடுத்து பார்த்தா இப்போ தான் குறைஞ்சிருக்கு, இப்போ கொஞ்சம் நாளில் இன்க்ரீஸ் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் தட்ஸ் அ ப்ராஃபிட் ரைட். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது 1, 2, 3 இந்த மாதிரி ஏதாவது கோல்டு காயின்ஸ்லாம் வந்து வின் பண்ணுற போட்டிலாம் வந்தது அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஷுட் நாட் மிஸ் இட். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், ஐன் கோல்டு வாலெட் ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐன் கோல்டு வாலெட்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வரும். சரி, அப்புறம் வந்து பாட்டு ஒன்று வருது, கேட்டு முடியுங்க. அப்படியே ஜாலியாக இருந்தது, அப்படி வரேன் என்ன. ஓகேவா, நம்ம பிராபு அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் FM, அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர்.

தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி உள்ளது.
4: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயில்.

அயன் கோல்டு வாலெட் ஆப்புடைய ப்ரொமோஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ என்ன பண்ணுங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கேஒய்சி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 050-252-8940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி வச்சிங்கன்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு வந்து கோல்டு காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக வழங்கப்படும். ஓகே, அண்ட் பை த வே வந்து அயன் கோல்டு வாலெட் ஆப் வந்து நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் கோல்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஒரு திரம் கூட நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். ஸோ அதனால் 100 திரம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா 20 திரம்ஸ் ஒர்த் ஆஃப் கோல்டு இஸ் ஃப்ரீ. அண்ட் ரெஃபர் அண்ட் ஏர்ன் வேறு இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் வாங்குறாருனா அவருக்கு 20 திரம்ஸ் வரும், அப்புறம் உங்களுக்கு 10 திரம்ஸ் ஒர்த் ஆஃப் கோல்டும் போனஸாகவும் கிடைக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நான் பாஸ்போர்ட் மேட்டர் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், அது என்ன தெரியுமா, ஆக்சுவலாக இப்போ வந்து எப்படின்னா ரிவைஸ்டு ஃபீஸ்லாம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சார், எம்பசி ஆஃப் இந்தியா இன் அபுதாபி அண்ட் கான்சுலேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இன் துபாய், சரியா, அதுக்கப்புறம் அண்ட் ஆல் இந்தியன் கவுன்சிலர் அப்ளிகேஷன் சென்டர்ஸ். ஸோ யூனிஃபார்ம்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு ரிவைஸ்டு ஹைக் இன் பாஸ்போர்ட் சர்வீஸ் ஃபீ, பாஸ்போர்ட் சர்வீஸ் ஃபீன்னு ஒன்று ஒரு சிலது இருக்கும்ல, ஸோ அதை பற்றிலாம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதாவது பாஸ்போர்ட் ரெண்டு வகைப்படும், 36 பேஜுக்கு ஒன்று இருக்கும், 60 பேஜுக்கு ஒன்று இருக்கும். ஸோ 36 பேஜுக்கு வந்து எப்படின்னா இப்போ 450 திரம்ஸ் வாங்குறாங்களா அண்டர் த நியூ ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அது நார்மலாக இது வந்து நார்மல் கேட்டகரி, அதாவது நீங்கள் வந்து கொடுத்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு கூட கொடுங்க, நார்மலாக நீங்கள் எப்போ போயிட்டு எப்போ வந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி வந்து எப்படின்னா 285 திரம்ஸ் தான் இருந்தது, இப்போ 450 திரம்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவோ ஆர்டினரியாகவோ ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லாட்டி ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கு வேண்டியது. ஓகே, இதே வந்து ஒரு தட்காலில் போடுறீங்க, இல்லை சார் எனக்கு 4 நாள் வேணும் சார், எனக்கு உடனே ஊருக்கு போகணும் அப்படின்னீங்கன்னா 900 திரம்ஸ். ஓகே ஓகே, இது வந்து இது ஆமாம் தட்காலில். அண்ட் வந்து 60 பேஜ் பாஸ்போர்ட்டு 630 திரம்ஸ், 630 திரம்ஸ் இது வந்து நார்மல் ரினியூவலுக்கு. ஓகே, 1080 திரம்ஸ் வந்து தட்கால். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மேட்ரு, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸோ பார்த்துக்கோங்க, யாருக்காவது வந்து பாஸ்போர்ட் முடிய போகுது, நல்ல வேலை போன வருஷம் தான் எனக்கு பாஸ்போர்ட் முடிஞ்சு புதுசாக ஒரு பாஸ்போர்ட் வாங்கினேன், போன வருஷமா இந்த வருஷம் தான் முடிஞ்சுது ஆக்சுவலி, ஆமாம் முடிஞ்சு இப்போ தான் நான் பாஸ்போர்ட்லாம் மாற்றினேன், அது வரைக்கும் சந்தோஷம், எனக்கு இந்த ஃபீஸ் கிடையாது அடுத்த 10 வருஷத்துக்கு, 10 வருஷத்தில் என்னெல்லாம் ஏறப்போதும். பட் எனவே விலைவாசி ஏற ஏற நமக்கும் வந்து நம்மளும் வந்து நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கும். ஏய் வண்டி ஆஃப் பண்ணுங்கண்ணா, டேய் பேசும்போது தான் எல்லாம் வரும், சும்மா இருக்கும்போது எதுவுமே வராது. சரி, நான் அப்படியே இந்த கிளம்புறேன், மெட்ராஸ் பத்திலிருந்து செம்மையாக ஒரு பாட்டு வருது, ப்ளீஸ் லிசன் டு ஆல் த சாங்ஸ் அண்ட் என்ஜாய் இட். அண்ட் அன்புடன் நான்காக அடுத்து பிரியா இஸ் ரெடி, என்ன ரெடியா? ஓகே, பாய் கைஸ், திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஷோ அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடா, குட் நைட்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் ஜோயாலுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்கான புதிய பாஸ்போர்ட் சேவை நடைமுறைகளை இந்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய தூதரக சேவைகளை அல்ஹிந்த் நிறுவனம் ஏற்கும் நடைமுறை தாமதமாகியுள்ளதால் தற்போது பாஸ்போர்ட் மற்றும் தூதரக சேவைகள் அபுதாபி இந்திய தூதரகம் மற்றும் துபாய் இந்திய துணை தூதரகத்தில் நேரடியாக முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சேவை வழங்குநர் பொறுப்பேற்கும் வரை விண்ணப்பதாரர்கள் முன்பதிவு இல்லாமல் நேரடியாக தூதரக அலுவலகங்களுக்கு சென்று பாஸ்போர்ட் மற்றும் பிற தூதரக சேவைகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். நிர்வாக காரணங்களால் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகமும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகமும் நாளை முதல் தங்களது அலுவலகங்களில் இருந்தே குறைந்த அளவில் தூதரக சேவைகளை வழங்க தொடங்கும் என்று இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இதன் கீழ் பாஸ்போர்ட், விசா, ஆவண அத்தாட்சிப்படுத்தல் மற்றும் பிற தூதரக சேவைகள் முன்னெடுக்கப்படும். புதிய சேவை வழங்குநர் பொறுப்பேற்கும் வரை இந்த இடைக்கால ஏற்பாடு அமலில் இருக்கும் என்று இந்திய தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. புதிய சேவை வழங்குநரான அல்ஹிந்த் டுவர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் LLC பொறுப்பேற்ற பிறகு ஜூலை 1 முதல் சேவைகள் மீள தொடங்கும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய முந்தைய சேவை நிறுவனங்களான BLS இன்டர்நேஷனல் மற்றும் SGIVS குளோபல் ஆகியவற்றில் இருந்து சேவைகள் மாற்றப்படுவதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் நிர்வாக காரணங்களால் இந்த மாற்றம் தாமதமடைந்துள்ளதால் வழக்கமான சேவைகள் தொடங்கும் காலம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தூதரகங்கள் தெரிவித்துள்ளன. துபாயின் மிகப்பெரிய கத்தோலிக்க தேவாலயங்களான செயின்ட் மேரிஸ் தேவாலயம் மற்றும் செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி தேவாலயம் முழுமையாக மீண்டும் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்த தற்காலிக கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து பக்தர்கள் இனி அனைத்து தேவாலய வழிபாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளிலும் வழக்கம் போல பங்கேற்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் சமீபத்திய வழிகாட்டுதல்களை தொடர்ந்து ஊதுமேதாவில் உள்ள செயின்ட் மேரிஸ் கத்தோலிக்க தேவாலயம் ஜபல் அலியில் உள்ள செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி கத்தோலிக்க தேவாலயமும் தங்களின் இயல்பான செயற்பாடுகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி, அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர்களான ஜெரார்ட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரை தோஹாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கத்தார் அரசு மாளிகையான அமீரி திவான் வெளியிட்ட தகவலின்படி இந்த சந்திப்பு லுசைல் அரண்மனையில் உள்ள அமீரின் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. பிராந்திய பாதுகாப்பு நிலவரம், மத்திய கிழக்கின் தற்போதைய சூழல் மற்றும் இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான நேரடி சந்திப்பு தொடர்பில் இழுபறி நீடிக்கும் நிலையில் கத்தார் எமீர் அமெரிக்க அதிகாரிகளை சந்தித்துள்ளார். எந்த அச்சுறுத்தலுக்கும் உடனடி பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மக்கள் அல்லது அந்நாட்டு தலைமைக்கு எதிராக எந்தவித அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டால் அதற்கு உடனடியாகவும் வலுவாகவும் பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளதுடன் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் தெளிவாகவும் அனைவரும் அறிந்தவையாகவும் உள்ளன. அமெரிக்க அதிபர் டெல் அவிவில் உள்ள தனது கூட்டாளிகளை கட்டுப்படுத்த உறுதியளித்துள்ளார். அவர்கள் அதனை மீறினால் ஈரான் தக்க பதிலை வழங்கும். எங்கள் மக்கள் மற்றும் தலைமைக்கு எதிரான எந்த அச்சுறுத்தலுக்கும் உடனடியான வலுவான பதிலடி வழங்கப்படும் என்று அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
3: தாவிக அரசை கவிழ்க்க திமுக குதிரை பேரம் நடத்தியது என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை கவிழ்க்க அக்கட்சி எம்எல்ஏக்களை திமுக விலைக்கு வாங்க முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊத்தங்கரை தொகுதி தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜாவிடம் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான திருநாவுக்கரசர் என்பவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அத்தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு சன்மானமாக 35 கோடி ரூபாய் வரை தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியதாக தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜா போலீசில் புகார் அளித்துள்ளார். இதேபோன்று மேலும் 14 தாவேக்கா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் நிர்மல்குமார் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் ஸ்டாலின் அரசியலை விட்டே ஒதுங்க வேண்டும் என்று தெரிவித்தார். தாவேக்கா எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு 50 கோடி வரை பேரம் பேசுகின்றார்கள். 40 நாட்களாக திமுகவினர் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அனைவரையும் ஒவ்வொரு வழியில் தொடர்பு கொள்கின்றார்கள். இதை சட்டபூர்வமாக எதிர்கொள்வோம் என்றும் தெரிவித்தார். மக்கள் இதை கவனிக்க வேண்டும். மக்களிடம் இருந்த லட்சக்கணக்கில் கொள்ளையடித்துவிட்டு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமியும் இதற்கு துணை போகின்றார் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருவர் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்களான எஸ் விஜயபாஸ்கர் மற்றும் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் நாளை தாவேக்காவில் இணைய உள்ளதாக அறிவித்துள்ளனர். இவர்களுடன் 10,000 மேற்பட்ட ஆதரவாளர்களும் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அதிமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி விலகியுள்ளார். நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கே பி அன்பழகன், கே சி வீரமணி உள்ளிட்டோரும் கட்சி பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர். கட்சி பதவிகளை ஏற்று பணியாற்ற முடியாத சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளியுள்ளார் என்று தெரிவித்து 10 நிர்வாகிகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவரும் நாளை தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அதிமுகவில் இருந்து துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இருக்கின்றார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அரை நூற்றாண்டு கண்ட அதிமுகவை அழித்துவிடலாம் என நினைத்தால் அது முடியாது. மக்கள் அதிமுகவுக்குத்தான் வாக்களித்து ஒவ்வொருவரையும் எம்எல்ஏவாக ஆக்கினார்கள் என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் கிராமப்புற மக்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டம் இன்று அமலுக்கு வந்தது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இன்றைய நாள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள், முன்னெப்போதும் இல்லாத ஒரு நாள். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விபிஜி ராம்ஜி திட்டம் இன்று நாடு முழுவதும் செயற்படுத்தப்பட்டுள்ளது என்று பெருமிதம் வெளியிட்டுள்ளார். இந்திய கிராமப்புறங்களில் ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மாற்றாக விக்சித் பாரத் ஊரக வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் எனும் திட்டத்தை மத்திய அரசு சட்டமாக இயற்றியுள்ளது. இந்த திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்தது. ராமர் கோயில் காணிக்கையை திருடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமானால் ஆட்சி மாற வேண்டும் என்று ஆம் ஆத்மியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். தற்போதைய மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் திருடியவர்கள் தண்டிக்கப்படுவதை உறுதிப்படுத்த மாட்டார்கள் என்று அவர் கூறினார். காணிக்கை திருடர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என விரும்பும் ராம பக்தர்கள் ஒவ்வொருவரும் அரசாங்கத்தை மாற்ற முன்வர வேண்டும் என்று அவர் டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். அவர்கள் ராமரை கடவுளாக கருதுவதில்லை. கருதியிருந்தால் திருடியிருக்க மாட்டார்கள். 21 மாநிலங்களில் ஆட்சி, மத்தியில் ஆட்சி என ராமர் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்தார். குறைந்தபட்சம் அவர்கள் அதற்காக நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: தித்வா புயல் அனர்த்தத்தின் பின்னர் இலங்கையை மீள கட்டி எழுப்புதல் மற்றும் புனரமைப்பு செய்யும் வேலை திட்டத்துக்கான மூலதனத்துக்கு இந்திய அரசின் நிதியுதவியை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதேவேளை பேருந்து கட்டணங்களை திருத்தம் செய்வதற்கான யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இதேவேளை பேருந்து கட்டணத்தை 12% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆக குறைந்த கட்டணம் 30 ரூபாயில் இருந்து 34 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதி நள்ளிரவு முதல் இந்த கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வருகின்றது. சாதாரண சேவையின் கீழான பேருந்து கட்டணத்தை 100 கிலோமீட்டருக்கும் குறைந்த பயண தூரத்துக்கு 12%, 100 அல்லது அதற்கு மேற்பட்ட கிலோமீட்டருக்கான பயண தூரத்துக்கு 20% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சொகுசு பேருந்துகளுக்கான கட்டணத்தை முதல் 100 கிலோமீட்டருக்கான பயண தூரத்துக்கு 12%, 100 கிலோமீட்டருக்கும் அதிக பயண தூரத்துக்கு 15% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை கைப்பற்ற சிசிஐ ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கூட்டமைப்புக்கு அரியமான் பிர்லா தலைமை வகிக்கின்றார். இதில் ஆதித்ய பிர்லா குரூப், பிளாக்ஸ்டோன் மற்றும் டைம்ஸ் இன்டர்நெட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களும் இணைந்துள்ளன. இந்த கூட்டமைப்பு முன்னதாக இந்த ஆண்டு டிஜியோ குழுமத்திடம் இருந்து அணியை வாங்குவதற்காக சுமார் 1.78 பில்லியன் அமெரிக்க டாலர் முழுமையாக ரொக்கமாக வழங்கி ஒப்பந்தம் செய்திருந்தது. இந்த ஒப்பந்தம் மூலம் IPL அணியின் உரிமை மாற்றம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
2: பாடலாசிரியர் நா. முத்துக்குமார்.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு ஜூலை 1, எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் ஜூலை இந்த மாதமாவது எங்களுக்கு வந்து மன நிம்மதியை கொடு, எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்கக்கூடாது, அப்படியே ப்ரெஷர் வந்தாலும் சிரித்த முகத்தோட சமாளிக்கிறதுக்கு தைரியத்தை கொடு அப்படின்னு தான் யோசிச்சுட்ருப்பீங்க. கண்டிப்பாக நமக்கு எல்லா ஸ்ட்ரென்த்துமே கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம நல்லா தான் இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். ஓகே, அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கான யூஏ அப்டேட்.
1: யூஏ அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: ஓகே, என்ன என்ன அப்படின்னா, சீரியஸ்லி சொல்கிறேன், நேற்று கூட பிராவோ சொல்லிட்டு இருந்தால ஒரு 7 மணி வரைக்கும் பயங்கரமாக வந்துட்டு வெயில் வந்து போவேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தது. ஸோ போகிற போக்க பார்த்தா 50 டிகிரி செல்சியஸை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்மளால் தாங்க முடியல. எஸ் அமீரகத்தில் ஜூலை 3 முதல் ஆகஸ்ட் 10 வரைக்கும் கோடை காலத்தின் உச்சகட்டமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமீரக வானியல் சங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓ மை காட், 50 டிகிரி செல்சியஸை தாண்டுனா என்ன ஆகுறது நம்ம இல்லையா? ஸோ நீங்களும் உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. அடிக்கடி சொல்கிறதா, உங்களுக்கு போர் அடிச்சதாலும் பரவாயில்ல, பட் இருந்தாலும் ஸ்டில் நான் சொல்லுவேன், நிறையா வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி குடிங்க, குடிச்சிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஜூஸ்லாம் அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பாடியை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ அடிக்கிற வெயில் நம்மளால் தாங்க முடியாது. ஸோ அலர்ட்டாக இருங்க.
1: UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: And இப்போ அடுத்து உங்களுக்காக evening gold rate.
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate
1: brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni, registration KYC complete panni, screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: Okay, so 24 karat gold evlo appdi kittinga na 493 dirhams 50 fils and 22 karat gold 457 dirhams and 21 karat gold 438 dirhams 25 fils and 18 karat gold 375 dirhams 50 fils. And ipa adutha ungalku pidicha paattu varudhu Yuvan Shankar Raja oda voice la மியூசிக்கில் மன்மதன் படத்துலேருந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கி நிறைய நம்ம பேச போகிறோம். நீங்கள் கால் பண்ணி நிறைய ஷேர் பண்ண போகிறீங்க, உங்கள் மனசை அப்படியே டச் பண்ணுற மாதிரியான டாப்பிக்காக இருந்தால் ஸோ பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம்ல. அன்புடன் நான் பிரியா.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: என்னங்க எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
3: உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
9: செழித்தையும் தமிழே ஒளியே.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joyalukkas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite

0: எனக்கு நல்லாவே கேக்குது. சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை, எஸ் நீங்களும் கோல்ட் காயின் வின் பண்ணலாம். ஏன் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. எஸ் எயின் கோல்டு வாலெட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கு. ஸோ எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் வந்து ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குதான். நீங்கள் ரொம்ப நம்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கேஒய்சியை வந்து அழகாக ஃபில் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். 050-252-8940. மறுபடியும் சொல்லட்டுமா? 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ லாஸ்ட் டே டு என்டர் July 6th, 2026 வரைக்கும் மட்டும்தான் டைம். ஸோ அந்த லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். கோல்டு காயின் வின் பண்ண போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. இதோட சிறப்பான அம்சம் என்னன்னா, 81 கூட நீங்கள் கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் பாட்டு வருது அடுத்து அமரன் படத்திலிருந்து 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
1: சென்னையோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
2: வேலைங்கிறது கௌரவம், வேலைங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
1: கட்டா குஸ்தி 2.
4: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
1: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகுற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
6: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP-1 துபாய்.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: வெல்கம் பேக். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. டைம் கரெக்டாக 8:40 PM ஆன் த கிளாக். ஸோ இன்னைக்கு நான் கேட்க போகிற விஷயம் என்ன தெரியுமா? ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு கேட்டால் சட்டுப்புட்டுன்னு ஏதாவது ஒரு பாட்டை வந்து நம்ம சொல்லிடுவோம். இந்த ஃபோன் வேறு, ஐ எம் சாரி. ஏதாவது ஒரு பாட்டை வந்து நம்ம சொல்லிடுவோம். ஆனால் உங்கள் மனசை ஹீல் பண்ண ஒரு பாட்டு, உங்கள் மனசில் ஏற்பட்ட அந்த ஒரு காயத்தை ஆற வச்ச ஒரு பாட்டு என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு பாட்டு தானே இருக்கும். அந்த ஒரு பாட்டு ஏன் உங்களுக்கு பிடிக்கும், எப்படி அந்த ஒரு பாட்டை உங்கள் மனசை வந்து ஹீல் பண்ணுச்சு, எப்படி சரியாக்குச்சு, எப்போலாம் வந்து இந்த டென்ஷன் இருக்கோ பிரியா, அந்த ஒரு பாட்டை நான் ப்ளே பண்ணிட்டேன்னா போதும் என்னோடய மைண்டு வந்து தானாகவே சரியாயிடும், அந்தளவுக்கு ஒரு மருந்து அந்த பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாட்டு என்ன? ஜஸ்ட் லைக் தட் இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன நீங்கள் சொல்லணும். அண்ட் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டை நான் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவேன், ஓகேவா? ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-894-0. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க. புரியல. அப்படியா? அவ்வளவுதானே? இதுல என்ன ஷாக்கு? ஓகே, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க.
1: என் பேர் ஹுசைன்.
0: ஹுசைன், சொல்லுங்க மிஸ்டர் ஹுசைன், என்ன என்ன பாட்டு உங்க மனசோட அந்த காயத்தை சரி பண்ணுச்சு?
1: உரிமை குரல்ல, உரிமை ஊமை விழிகள் படத்துல ஒரு சாங், ஒரு தோல்வியே நிலை என நினைத்தால், அந்த சாங் கொஞ்சம் நம்ம ஃபீலா இருக்க டைம்ல கேட்டோம்னா கொஞ்சம் ஒரு கூஸ் பம்ப் மாட்டோம்,
0: கூஸ் பம்ப் மொமெண்டா இருக்குமா உங்களுக்கு?
1: ஆமா, அந்த அதுலயே ஒன்னொரு ஒரு பாட்டு இருக்கும், நம்ம வாகை சந்திரதேவன் சாரும், அப்புறம்
0: ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கும் அப்படின்றீங்க. எப்படிங்க, நான் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருக்கேன், எப்படிங்க அந்த சோக பாட்டை கேட்டு வந்து ஹாப்பியாறீங்க அப்படின்னு, அது ஒரு ஃபீலிங்குங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருவாங்க. பட் எனிவேஸ், நீங்கள் கேட்ட பாட்டை நான் கண்டிப்பாக நான் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன் மிஸ்டர் ஹுசைன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வருகிறது. ஆக்சுவலி இந்த பாட்டு சம்திங் ஸ்பெஷல் எனக்கு, தரமணி படத்துலேருந்து. ஏன்னே தெரியல, நான் முத்துக்குமார் சாரோட வரிகள் மட்டும் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே போய் ஒரு பின்னு பின்னி அந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வந்து கொடுக்கும் தெரியுமா? அது வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை இதை தாண்டி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு மேஜிக் பண்ணும் அவரோட லிரிக்ஸ் மட்டும் இல்லையா? எனிவேஸ் அவரை ரொம்ப நம்ம மிஸ் பண்ணுறோம். அண்ட் July 12th வேறு அவரோட பர்த்டே. ஸோ அது அதுக்காகவே வந்து நம்ம தமிழ் எஃப்எம்ல ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு ஆறு வந்து ஸ்டார்ட் ஆகும்போதும் நான் முத்துக்குமார் சாரோட ஸ்பெஷல் சாங்ஸ் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதையும் இந்த டைமில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அவர் நம்ம கூட இல்லைனா கூட அவரோட வரிகள், அவர் நமக்கு கொடுத்த அந்த பாட்டு, அது கூட நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம்ல. அண்ட் இப்போது அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது. எஸ், நான் முத்துக்குமார் சாரோட வரிகளில், சித்தார்த்தோட வாய்ஸில், யுவான் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் கேட்டு வந்துருங்க. நீங்களும் கால் பண்ணி உங்கள் மனசை, மனசில் ஏற்பட்ட காயத்தை சரி பண்ணக்கூடிய அந்த ஒரே பாட்டு, ஒரே மருந்துனா இதான் அப்படின்னா என்னன்றதை சொல்லுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
3: சில்லாயோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
3: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டிவி, எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா, ப்ளீஸ் பா.
4: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணாச்சலம், நீ வருவனு எனக்கு தெரியும், நான் ரெடி.
1: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1 மில்லியன் கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
3: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holdings. T's and C's apply.
4: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நான் உங்ககிட்ட ஒரு ஒன்று கேட்டிருந்தேன். ஒன் சாங் தட் ஹீல்ட் யூ, வை என்ன என்ன ரீசன் இருக்கும்? கண்டிப்பாக ரீசன் இல்லாமலாம் இருக்காது, சும்மா சொல்லிக்கலாம் அப்படிலாம் வந்து இல்லைங்க அப்படின்னு. பட் உங்களுக்கு தெரியும்ல, பட் சொல்லக்கூடிய விஷயமா இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ.
0: ஹலோ, குட் ஈவினிங். ஹாய்
1: ஹாய் மேம், மை நேம் இஸ் பெர்னார்ட். இங்கே துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டிலேருந்து கால் பண்ணுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: அங்காடி தெருலேந்து உன் பேரே சொல்லும்
0: போது கேக்கும் போது உங்களுக்கு எப்படி எப்படி உணர்வீங்க நீங்க? அதை உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
1: It's very simple. Actually, and the part pathinga they will be so sad, and
0: okay,
1: when the song goes on they will be so happy dancing. So
0: adanalaye
1: and the song enga perandinga rendu perukku romba pidikum.
0: Romba alaga vandu director vandu kaamichirpaar enna appadina, ellaroda manushanga life liye vandute kashtam irukum, ana adhe samayam life la nadakkakoodiya and kutti kutti happiness ay enjoy pannu marandrada appadina nam eduthukalam illaya and paata paakumbodhu. ஓகே ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக அந்த பாட்டை உங்களுக்காக மனசை தொட்ட மெட்டுக்காகவே வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒரு நாள் நீங்கள் கால் பண்ணதுக்கு. பாய் பாய், டேக் கேர், டேக் கேர்,
1: பாய்
0: பாய். ஸோ அவ்வளவு தாங்க. ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அந்த குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லும்போது அப்படியே அந்த பாட்டையும் கேட்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று வரும் பார்த்தீங்களா? அதைத்தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இவரும் வந்து சொன்னார், என்னோட ஒய்ஃப்க்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வந்து சந்தோஷமும் இருக்கும் சோகமும் இருக்கும் அப்படின்னு. அதை நம்ம லைஃபோட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அந்த பாட்டை வந்து பார்க்கும்போது. எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்து அழுதுருக்கீங்க? நான் நிறைய தடவை வந்து அழுதுருக்கேன். எனிவேஸ், 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
3: Request a song. Call or WhatsApp 0502528940. மனசு தொட்டு மெட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எஸ், அவங்க கிட்ட கேட்ட அந்த ஒரு க்வெஸ்சன், திடீர்னு ரேடியோவை அப்போ டியூன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். பட் அது சொல்றதுக்கு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சொல்ல முடிஞ்சா நீங்க வந்து சொல்லுங்க. ஃபோர்ஸ்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். ஒன் சாங் தட் ஹீல்ட் யூ, ஏன், எதற்கு, எப்படி அப்படி நான் கேட்டிருந்தேன். என்ன பாட்டு அது? அண்ட் அந்த பாட்டையும் நான் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக நம்ம ஷோவில். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-894-0. அண்ட் நம்ம கூட பேச போகிற காலர், ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ.
0: ஹலோ,
1: என்னங்க
0: பேர் சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு பாட்டு, அது வந்து உங்களை ஈஸியா வந்து ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஸ்டோரி குட்டியா வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பாட்டு அது? உங்க மனசு காயமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது சட்டுன்னு அந்த பாட்டை கேட்டனா அப்படியே ஆறி போயிடும் மருந்து போட்ட மாதிரி. என்ன பாட்டு?
1: என்ன
0: பாட்டு
1: அது? வந்து அதுல வந்து இந்த காதல், காதல் ஒரு படம் வந்துச்சு.
0: ஓகே,
1: இந்த பேர் என்ன, பரத் அப்படி.
0: ஐயோ, அது வந்து பல வருஷம் ஆச்சுங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்தது. ஓகே,
1: அதுல ஒரு வரி வரும்.
0: எந்த பாட்டுல தெரிஞ்சுக்கலாமா? அதுல இருக்க எல்லா பாட்டுமே ரொம்ப நல்ல பாட்டு.
1: அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது அது பேரு சரியா ஞாபகம்.
0: ஓகே ஓகே,
1: அதுல ஒரு வரி வரும், ரெண்டு மூணு லைன் வரும். யாரு கேட்டாலும் வந்து டவுனா இருந்தா கூட அந்த வரியை கேட்டாங்கன்னா, நான் நிறைய அதை டியூன நிறைய நாள் ரிங்டோன கூட வச்சிருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே, எதனால அந்த அந்த பாட்டு வந்து உங்க மனச காயப்பட்ட மனசுக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: அதாவது ஒரு வாழ்க்கையில ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைப்போம், கீழே டவுன் ஆகும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்.
0: ஓகே,
1: ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம்.
0: ஆமா, கண்டிப்பா
1: சக்சஸ் ஆகும்னு பாப்போம், முயற்சி பண்ணுவோம், திடீர்னு இருக்காது, கொஞ்சம் டவுன் ஆகும்.
0: ஓகே,
1: அந்த டைம்ல இந்த லிரிக்ஸ் மட்டும் போட்டு
0: கேட்பேன்.
1: அப்ப வந்துட்டு டவுனா இருக்கதே டக்குனு, ஓகே இதுதான், இது இது போனா என்ன இன்னொன்னு இருக்கு பாத்துக்கலாம் நம்மளால முடியாது
0: அப்படின்னு டக்குனு மோட்டிவேட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பாட்டா வந்து. ஓகே ஓகே ஓகே, ஆனா கடைசி வரைக்கும் நீங்க எந்த பாட்டு பஸ்ல போற பாட்டு எனக்கு ஒன்னு தோணுது, பட் எந்த பாட்டு ஞாபகம் இல்ல.
1: பட் நீங்க ஸ்பேஸ் பேசிட்டே இருக்கும்போது, வலையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை.
0: ஓகே,
1: அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்.
0: ஓகே ஓகே, சோ கண்டிப்பா நான் வந்து இதை பிளே பண்றேன் இந்த கொஞ்ச நேரத்துல வந்து. நான் ப்ளே பண்றேன். ஓகேவா?
1: அந்த வரிகள் வந்து எனக்கு நல்ல ஞாபகம், இப்பதான் ஞாபகம் வருது.
0: ஓகே,
1: வலையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை,
0: நம்பிக்கை மட்டும் சம்திங் ஏதோ வரும் இல்ல. ஓகே,
1: அரணத்துல வரும் நினைக்கிறேன்.
0: தொட்டு தொட்டு என்னையா? இல்ல, தொட்டு தொட்டு என்ன இல்ல
1: இல்ல இல்ல இல்ல.
0: ஓகே ஓகே ஓகே,
1: அதான் சொல்றேன்,
0: உனக்கென நான் இருப்பேன். ஐ அம் சாரி, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாட்டை.
1: யாரு கேட்டாலுமே வந்து, யாரு கேட்டாலும் அந்த ஒரு 3-4 லைன்ஸ் இருக்கும். வலையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை.
0: ஓகே,
1: மின்மினிக்கும் மின்மினிக்கும் ஏதோ ஒரு வரி வரும்.
0: ஓகே, புரியுது. நம்ம அப்படியே லைவாவே நம்ம கேட்டுருவோமே அந்த பாட்டு, அவ்வளவுதானே?
1: அந்த 4 லைன்ஸ்.
0: ஓகே,
1: எவ்வளவு பெரிய வாழ்க்கையில எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நாமத்துவரோட அந்த 4 வார்த்தை 4 வரிகள் வந்து
0: மனசுக்கு அவ்வளவு நிம்மதியை கொடுக்கும் இல்லையா?
1: ஆமா, எவ்வளவு டவுனா இருந்தாலும் ஓகே இன்னும் பார்க்கலாம், இது போல நான் இன்னும் வரைக்கும் வாழ்க்கையில. வார்த்தை வருது பாத்தீங்களா, வலிக்காமல் வாழ்க்கை இல்லைன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க. எல்லாமே நல்லா போயிருச்சுன்னா வாழ்க்கையா
0: இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுல்ல, சுவாரஸ்யமா இருக்காதுல்ல, அங்க வைக்கிறாரு கடவுள் ட்விஸ்ட் நமக்கு. மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு மறந்து போட்டு வருவோமா? இது நம்ம ரேடியோ, நாம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.

0: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
0: சில்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
0: கட்டா குஸ்தி 2.
3: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
0: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: செகண்ட்
4: ரவுண்ட் ஸ்டார்ட்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
0: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
6: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
7: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
6: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
7: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. Call 058-681-5179.

0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
1: பேசுறீங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர்
2: ரவிக்குமார்.
1: ரவிக்குமார்,
2: எடுத்துறாரு.
1: எத்தனை வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி, அந்த பாட்டு இப்ப கேட்ட கூட ஒரு ஃப்ரெஷ்ஷா நேத்து ரிலீஸ் ஆன மாதிரி தோணுது இல்ல? ஓகே ஓகே. மறுபடியும் ஹார்ட் எடுத்து உள்ள வச்சிட்டீங்களா இல்லையா? வச்சிட்டீங்களா? யாரு யாரு அவங்க? இப்ப வரைக்கும் அவங்க அதான் அததான் கேக்குறேன், யாரு அவங்க? ஓகே ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி உங்களுக்கு? ஓகே ஓகே. சோ இப்போ அந்த காதல் வந்து உங்களோட மனைவிக்கு கொடுத்தாச்சு முழு மனசோட இல்லையா? ஓகே ஓகே. அவங்களுக்காக ஒரு பாட்டு வந்து, இவங்களுக்காகவே இந்த பாட்டை வந்து நான் கேட்பேன் அப்படின்னா என்ன பாட்டு? உங்களோட ஒய்ஃப்காக படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்க வின் பண்ணலாம். இந்த படம் வந்து July 3rd வந்து ரிலீஸ் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் ப்ரோ டிவி, எனர்ஜைஸ்ட் பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் இப்போ நான் கேட்க போகிற க்வெஸ்சனை நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு 0502528940 இந்த நம்பருக்கு. க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கட்டா குஸ்தி Part 1 வந்தது இல்லையா, ரொம்ப ஹிட் ஆச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அது எந்த இயர்ல கட்டா குஸ்தி Part 1 வந்து எந்த இயர்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, கப்பல் பாஸை வின் பண்ணுங்க. அனிப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. எஸ், அவர் கேட்ட பாட்டே வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. எத்தனை பேர் உங்கள் ஹார்ட் எடுத்து அப்படி வெளியில வச்சுட்டு மறுபடியும் உள்ள வைக்க போறீங்கன்னு தெரியல, என்னையும் உட்பட கேட்ட ரசிப்போம்.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் brought to you by பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கோ ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545555300 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் ஒரே ஒரு பாட்டு, அது வந்து நான் ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி இதுதான் அப்படின்னா என்ன பாட்டுன்னு கேட்டிருந்தேன். ஸோ நீங்களும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம கூட பேச போற காலர் லைன்ல இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் உங்களுக்கு, கட்டா குஸ்தி 2 கபல் பாசஸ் நீங்க வின் பண்ணலாம். எஸ், நான் கேட்டிருந்தேன் கட்டா குஸ்தி பார்ட் 1 வந்து எந்த இயர்ல வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு நீங்க எங்க தமிழ் எஃப்எம்ஓட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணும். 050-252-8940 இந்த நம்பருக்கு AN அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆன்சர், உங்களோட பேர், எந்த எமிரேட்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத கரெக்டாக அனுப்பிச்சிடுங்க. ஸோ கட்டா குஸ்தி பார்ட் 2 டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத்ரா டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். July 3 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, பார்க்கறதுக்கு நம்மளாம் ரெடியாக இருப்போம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ, ஹாய்.
0: ஹலோ, குட் ஈவினிங். யார் பேசுறீங்க?
1: ரமீஸ், அபுதாபில
0: இருந்து. ரமீஸ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் ரமீஸ், என்ன என்ன பாட்டு வந்து உங்களோட மனசை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு?
1: ஷாஜஹான் படத்துல இருந்து அந்த மெல்லினமே சாங்.
0: ஓகே, ஈசி போனே சம்திங் வரும்ல. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க, எதனால அந்த பாட்டு?
1: கோயம்புத்தூர் போவேன், அந்த பஸ்ல மோஸ்ட் ஆஃப் அந்த பாட்டு தான்
0: கேக்குவேன்.
1: அந்த பாட்டுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், பஸ்ஸும் ஸ்பீடா போகும் அந்த பாட்டுக்கு.
0: ஓகே,
1: சோ அதனால அப்படி அந்த பாட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்.
0: சரி, நான் ஒன்னு கேப்பேன். எஸ் ஆர் நோ, நீங்க டக்குன்னு பொய் சொல்லாம சொல்லிடணும். அந்த பஸ்ல யாரு வருவாங்க?
1: பஸ்ல நான் மட்டும்தான்.
0: நீங்க மட்டும்தானா? நிஜமாவா? அவ்வளவு நல்ல பையனா நீங்க.
1: காலேஜ் படிக்கும் எப்படி சொல்றது, எங்க ஊருக்கு போவோம் அடிக்கடி, கோயம்புத்தூர் போவோம்.
0: ஓகே,
1: நினைச்சேன்
0: ஷாஜகான் படத்துல இந்த பாட்டை வந்து அவருக்காக நம்ம பிளே பண்ணுவோம், அவருக்காகவும் அவரோட வைஃபுக்காகவும் வந்து பிளே பண்ணுவோம். தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சுட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
4: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

கோல்டு கோயின் வின் பண்றதுக்கான ஒரு சின்ன ரிமைண்டர். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. ஸோ எஸ், எயின் கோல் வாலெட் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நம்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கேஒய்சியை ஃபில் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பர் 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். ஐ ரிப்பீட், 050-252-8940 வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எயின் கோல்டோடைய கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான நிறைய நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டே டு என்டர் July 6, 2026. ஓகே, ஸோ உடனே எயின் கோல்டோட வாலெட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து 81லேருந்து நீங்கள் கோல்டை ஈஸியாக சேவ் பண்ண முடியும், அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எப்பவுமே நமக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி அவ்வளவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே வராது. பிடிக்குங்க, ஒரு பர்சன் ஏன் பிடிக்கும்னு கேட்டா அதுக்கு ரீசன் சட்டுன்னு சொல்ல வராது இல்லையா? அதே மாதிரி நீங்க சொல்வீங்களோ நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தருமே வந்து ரொம்ப அழகா வந்து ஏன் இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்றத உங்க மனசுல இருந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம கூட பேச போற காலர் யார், இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். என்ன பாட்டு வந்து சொல்ல போறீங்க? அதுக்கு பின்னாடி இருக்க குட்டி ஸ்டோரி, உங்க ஹார்ட்ட டச் பண்ண கூடிய அந்த பாட்டு
1: என்னது?
0: வாவ், நல்ல பாட்டு.
1: பாட்டு வந்து ஆக்சுவலி பிரபுதேவ வந்து ஒரு செட்டப் பண்ணிருப்பாரு, ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் ஃபார் சாமி அந்த மாதிரி செட்டப் பண்ணிருப்பாரு. ஆனா அவரே அந்த வழியில போய் உழுகுறாரு.
0: ஓகே,
1: சோ இட்ஸ் சோ அது என்னது, அந்த கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு, அவங்க அந்த காஜல் நினைச்சிருக்காங்க இது ரியல்னு.
0: ஓகே,
1: ஆனா அந்த மாதிரி ஒரு சீன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியாது.
0: ஓகே,
1: இட் ஹேப்பன்ஸ், நேச்சுரலா ஹேப்பன்ஸ். சோ தே போத் வேர் இன் லவ். பிரபுதேவ குளர் அவரோட அந்த மனசுல வந்து அது இருக்கு. இட் ஹேப்பன் டு லாட்ஸ் ஆஃப் பீப்புள், நான் பார்த்திருக்கேன். சோ அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நாள் வந்து அந்த அவங்க பீச்ல மீட் பண்ணும்போது அந்த ஏன் என்னோட காதல் உண்டாச்சு. சோ அந்த பாட்டு வந்து ரெண்டுமே கனெக்ட் பண்ணி பார்த்தா இட்ஸ் சோ லைக் பிரபுதேவ வந்து ரொம்ப லவ் பண்றாரு, ஆனா அவரால் அவரோட மேபி அந்த பொசிஷன்னால அவரால் இது பண்ண முடியல. ஐ மீன் லைக் தட்ஸ் வெரி ஜெனியூன்.
0: ஸோ
1: அப்பத்துல இருந்து வந்து இந்த லவ்னு வரும்போது என்ன இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. பிளஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளவுக்கு நம்ம வந்து அந்த லவ் ரியலுங்கிறது வந்து எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் அந்த மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கு.
0: ஓகே ஓகே, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவா?
1: சொல்லுங்க.
0: இந்த படத்துடைய டைரக்டர் கூட இவ்வளோ அழகா வந்து ஸ்டோரியை அந்த ஆக்டர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டார். சோ நீங்க வந்து அவ்வளவு அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க மிஸ்டர் ரவி
1: இல்லையா?
0: ஓகே ஓகே, ராஜீவ் மேனன் கேட்டாலே வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. சரி, நான் கூட இந்த மாதிரி சொன்னது இல்லை அப்படின்ட்டு. எனிவேஸ், இந்த நீங்க புரிஞ்சுக்கிட்ட அதை உள்வாங்கி இப்படிதான் இருக்கு லவ் வந்து, இப்படியும் வந்து வரும். அது எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கு தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல வரும். எனிவேஸ், தேங்க்யூ. Thank you. கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாட்டை வந்து நான் ப்ளே பண்றேன் மிஸ்டர் ரவி. தேங்க்யூ சோ மச்.
1: பாய். Have a nice evening.
0: Thank you. Bye. ஸோ நிஜமாவே ராஜீவ் மேனன் அவர்கள் வந்து மின்சார கனவு ஒரு ரொம்ப அழகான ஒரு படைப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் இருக்க பாட்டு இருக்க ஜோல், ஓ மை காட், எப்படி இருப்பாங்க இல்லையா? அவங்க கண்ணு, ஒரு பெண்ணாக இருந்து நானே இப்படி ரசிக்கிறேன்னா நீங்கள் எப்படிலாம் ரசிச்சிருப்பீங்க இல்லையா? எனவே இப்போ அந்த பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் படிக்கலாமா? அன்புடன் தான் பிரியா. நம்ம எப்பவுமே இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம்னு தெரியாது. பட் சில நேரம் சில விஷயங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப அமைதி கொடுக்கும் தெரியுமா? அதில் ஒன்று தான் உங்ககிட்ட இருந்து வர அந்த ஒரு அன்பு. எங்கேயோ இருந்து லிசன் பண்ணிகிட்ருக்க நீங்கள் அந்த மெசேஜ் எனக்கு வந்து சேரும்போது, இன்றைக்கி ஏதோ யாரையோ வந்து நம்ம மனசை சமாதானப்படுத்தியிருக்கோம்ல, யார் முகத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு வர வச்சுருக்கோம்ல அப்படின்னு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திருப்தி வரும். அந்த திருப்தியோடு நான் தூங்கும்போது போதும்டா இன்றைக்கி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கம் வரும். ஸோ நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணுவோம். அதில் யூஎஸ்லேருந்து மனோன்னு பேசுவாங்க அடிக்கடி வந்து, பிரியா ஏன் இன்னைக்கு வரல அப்படின்ற கேட்குறதுல க்வெஷ்சன் அவங்கக்கிட்ட இருந்தால் முத வரும். இந்த டைமில் மனோவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எஸ் டெக்ஸாஸ்லேருந்து மெசேஜ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து மிஸ்டர் அருண்குமார், நான் எப்போலாம் வந்து குட் ஈவினிங் அப்படின்னு 8:00 சொல்கிறனோ தான் அப்படியே அட்டெண்டன்ஸ் போட்ட மாதிரி ஒரு மெசேஜ் அங்கேருந்து வந்துடும். அண்ட் இங்கே டைமிங் வேறு, நம்ம இந்தியாவில் டைமிங் வேறு இல்லையா, பட் ஸ்டில் என்னோட ஷோ முடிகிற வரைக்கும் கேட்டு குட் நைட் பிரியா பாய் அப்படின்னு அனுப்பிச்சிட்டு தான் வந்து போவார். ஸோ அவர் இப்போது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, ஒரு நாளில் பாட்டு புதுப்பேட்டையிலிருந்து. எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்னென்னா, ரொம்ப ஆசை வச்சு ஏமாந்து போகும்போது இந்த பாட்டை கேட்டால் மனசுக்கு வந்து ஒரு அமைதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஆசை வச்சு ஏன் ஏமாந்தாரு எனக்கு தெரியல, பட் நீங்கள் என்ன நினச்சிங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் உங்களை வந்து சேருவோம் மிஸ்டர் அருண்குமார். எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எஸ் நான் முத்துக்குமார் சொன்னது 100% ட்ரூ அப்படின்னு நினச்சிருக்காரு. கண்டிப்பாக அந்த பாட்டை உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். உங்களோட மனசு எல்லாமே சரியாயிடும். என்ன நினச்சிட்ருக்கீங்களோ எல்லாமே வந்து சரியாயிடும். அண்ட் இப்போது அவர் கேட்ட பாட்டு வருது. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
3: செல்லையோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
3: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா?
6: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 to 8:00 எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
5: ஓகே, வீட்டுக்கு போலாமா?

0: கேட்கும் போதே நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு. அண்ட் கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாட்டை பற்றி சொல்லும். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச இன்னொரு ஒரு பாட்டு தீனா படத்துலேருந்து இந்த சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் பாட்டு இருக்குல்ல, ஓ மை காட், ஏனோ நேத்தனமும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன மாதிரி தோணும். பட் ஸ்டில் இந்த பழைய பாட்டெல்லாம் அப்போ இருக்க இருந்த லிரிசிஸ்ட்லாம் எப்படி எழுதியிருக்காங்க. இப்போ வந்து முட்டைக்கலக்கி பாட்டெல்லாம் கேட்டு நம்ம வைப் பண்ணிட்டு இருக்கோமே, இதல்லவா பாட்டு, தீனா படம் பாட்டு, இயற்கை படம் பாட்டு, இன்னும் எத்தனை பாட்டு சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா. ஸோ அப்போ இருந்த மாதிரியான அந்த ஒரு ஃபீலிங் இப்போ கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்லணும்னா இல்லை இல்லையா. ஸோ பழைய பாட்டு ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாழி சார் எழுதின அந்த ஒரு பாட்டு வந்து ஓ மை காட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், அங்கே வந்துட்டு மறக்காமல் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே வந்து கனெக்டடாக இருக்கலாம் எங்களோட. நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சரியா. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான, நிம்மதியான, ரொம்ப பாசிட்டிவான ஒரு டே வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ தேவை தூக்கம் மட்டுமே, இப்போது தேவை தூக்கம் மட்டுமே, சாரி. ஓகே, எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். வாலி சார் கொஞ்சம் வாங்க சார், கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் மருந்து போடுங்க சார்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்கான புதிய பாஸ்போர்ட் சேவை நடைமுறைகளை இந்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய தூதரக சேவைகளை அல் ஹிந்த் நிறுவனம் ஏற்கும் நடைமுறை தாமதமாகியுள்ளதால் தற்போது பாஸ்போர்ட் மற்றும் தூதரக சேவைகள் அபுதாபி இந்திய தூதரகம் மற்றும் துபாய் இந்திய துணை தூதரகத்தில் நேரடியாக முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சேவை வழங்குநர் பொறுப்பேற்கும் வரை விண்ணப்பதாரர்கள் முன்பதிவு இல்லாமல் நேரடியாக தூதரக அலுவலகங்களுக்கு சென்று பாஸ்போர்ட் மற்றும் பிற தூதரக சேவைகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். நிர்வாக காரணங்களால் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகமும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகமும் நாளை முதல் தங்களது அலுவலகங்களில் இருந்தே குறைந்த அளவில் தூதரக சேவைகளை வழங்க தொடங்கும் என்று இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இதன் கீழ் பாஸ்போர்ட், விசா, ஆவண அத்தாட்சிப்படுத்தல் மற்றும் பிற தூதரக சேவைகள் முன்னெடுக்கப்படும். புதிய சேவை வழங்குநர் பொறுப்பேற்கும் வரை இந்த இடைக்கால ஏற்பாடு அமலில் இருக்கும் என்று இந்திய தூதரகம் விளக்கமளித்துள்ளது. புதிய சேவை வழங்குநரான அல் ஹிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் LLC பொறுப்பேற்ற பிறகு ஜூலை 1st முதல் சேவைகள் மீள தொடங்கும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய முந்தைய சேவை நிறுவனங்களான BLS இன்டர்நேஷனல் மற்றும் SGIVS குளோபல் ஆகியவற்றில் இருந்து சேவைகள் மாற்றப்படுவதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் நிர்வாக காரணங்களால் இந்த மாற்றம் தாமதமடைந்துள்ளதால் வழக்கமான சேவைகள் தொடங்கும் காலம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தூதரகங்கள் தெரிவித்துள்ளன. துபாயின் மிகப்பெரிய கத்தோலிக்க தேவாலயங்களான செயின்ட் மேரிஸ் தேவாலயம் மற்றும் செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி தேவாலயம் முழுமையாக மீண்டும் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்த தற்காலிக கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து பக்தர்கள் இனி அனைத்து தேவாலய வழிபாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளிலும் வழக்கம் போல பங்கேற்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் சமீபத்திய வழிகாட்டுதல்களை தொடர்ந்து ஊதுமேதாவில் உள்ள செயின்ட் மேரிஸ் கத்தோலிக்க தேவாலயம் ஜபல் அலியில் உள்ள செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி கத்தோலிக்க தேவாலயமும் தங்களின் இயல்பான செயற்பாடுகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர்களான ஜெரார்ட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரை தோஹாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கத்தார் அரசு மாளிகையான அமீரி திவான் வெளியிட்ட தகவலின்படி இந்த சந்திப்பு லுசைல் அரண்மனையில் உள்ள அமீரின் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. பிராந்திய பாதுகாப்பு நிலவரம், மத்திய கிழக்கின் தற்போதைய சூழல் மற்றும் இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கிடையிலான நேரடி சந்திப்பு தொடர்பில் இழுபறி நீடிக்கும் நிலையில் கத்தார் எமீர் அமெரிக்க அதிகாரிகளை சந்தித்துள்ளார். எந்த அச்சுறுத்தலுக்கும் உடனடி பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மக்கள் அல்லது அந்நாட்டு தலைமைக்கு எதிராக எந்தவித அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டால் அதற்கு உடனடியாகவும் வலுவாகவும் பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளதுடன் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் தெளிவாகவும் அனைவரும் அறிந்தவையாகவும் உள்ளன. அமெரிக்க அதிபர் டெல் அவிவில் உள்ள தனது கூட்டாளிகளை கட்டுப்படுத்த உறுதியளித்துள்ளார். அவர்கள் அதனை மீறினால் ஈரான் தக்க பதிலை வழங்கும். எங்கள் மக்கள் மற்றும் தலைமைக்கு எதிரான எந்த அச்சுறுத்தலுக்கும் உடனடியான வலுவான பதிலடி வழங்கப்படும் என்று அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
3: தாவிக அரசை கவிழ்க்க திமுக குதிரை பேரம் நடத்தியது என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்க்க அக்கட்சி MLAக்களை திமுக விலைக்கு வாங்க முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊத்தங்கரை தொகுதி தாவேக்கா MLA இளையராஜாவிடம் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான திருநாவுக்கரசர் என்பவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அத்தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு சன்மானமாக 35 கோடி ரூபாய் வரை தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியதாக தாவைக்கா எம்எல்ஏ இளையராஜா போலீசில் புகார் அளித்துள்ளார். இதேபோன்று மேலும் 14 தாவைக்கா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் நிர்மல்குமார், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் ஸ்டாலின் அரசியலை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று தெரிவித்தார். தாவைக்கா எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு 50 கோடி வரை பேரம் பேசுகின்றார்கள். 40 நாட்களாக திமுகவினர் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அனைவரையும் ஒவ்வொரு வழியில் தொடர்பு கொள்கின்றார்கள், இதை சட்டபூர்வமாக எதிர்கொள்வோம் என்றும் தெரிவித்தார். மக்கள் இதை கவனிக்க வேண்டும். மக்களிடம் இருந்த லட்சக்கணக்கில் கொள்ளையடித்துவிட்டு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமியும் இதற்கு துணை போகின்றார் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருவர் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்களான எஸ் விஜயபாஸ்கர் மற்றும் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் நாளை தாவைக்காவில் இணைய உள்ளதாக அறிவித்துள்ளனர். இவர்களுடன் 10,000 மேற்பட்ட ஆதரவாளர்களும் தாவைக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அதிமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி விலகியுள்ளார். நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கே பி அன்பழகன், கே சி வீரமணி உள்ளிட்டோரும் கட்சி பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர். கட்சி பதவிகளை ஏற்று பணியாற்ற முடியாத சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளியுள்ளார் என்று தெரிவித்து 10 நிர்வாகிகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவரும் நாளை தாவைக்காவில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அதிமுகவில் இருந்து துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இருக்கின்றார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அரை நூற்றாண்டு கண்ட அதிமுகவை அழித்துவிடலாம் என நினைத்தால் அது முடியாது. மக்கள் அதிமுகவுக்குத்தான் வாக்களித்து ஒவ்வொருவரையும் எம்எல்ஏவாக ஆக்கினார்கள் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் கிராமப்புற மக்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டம் இன்று அமலுக்கு வந்தது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இன்றைய நாள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள், முன்னெப்போதும் இல்லாத ஒரு நாள். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விபிஜி ராம்ஜி திட்டம் இன்று நாடு முழுவதும் செயற்படுத்தப்பட்டுள்ளது என்று பெருமிதம் வெளியிட்டுள்ளார். இந்திய கிராமப்புறங்களில் ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மாற்றாக விக்சித் பாரத் ஊரக வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் எனும் திட்டத்தை மத்திய அரசு சட்டமாக இயற்றியுள்ளது. இந்த திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்தது. ராமர் கோயில் காணிக்கையை திருடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமானால் ஆட்சி மாற வேண்டும் என்று ஆம் ஆத்மியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். தற்போதைய மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் திருடியவர்கள் தண்டிக்கப்படுவதை உறுதிப்படுத்த மாட்டார்கள் என்று அவர் கூறினார். காணிக்கை திருடர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என விரும்பும் ராம பக்தர்கள் ஒவ்வொருவரும் அரசாங்கத்தை மாற்ற முன்வர வேண்டும் என்று அவர் டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். அவர்கள் ராமரை கடவுளாக கருதுவதில்லை, கருதியிருந்தால் திருடியிருக்க மாட்டார்கள். 21 மாநிலங்களில் ஆட்சி, மத்தியில் ஆட்சி என ராமர் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்தார். குறைந்தபட்சம் அவர்கள் அதற்காக நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: தித்வா புயல் அனர்த்தத்தின் பின்னர் இலங்கையை மீள கட்டி எழுப்புதல் மற்றும் புனரமைப்பு செய்யும் வேலை திட்டத்துக்கான மூலதனத்துக்கு இந்திய அரசின் நிதியுதவியை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதேவேளை பேருந்து கட்டணங்களை திருத்தம் செய்வதற்கான யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இதேவேளை பேருந்து கட்டணத்தை 12% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆக குறைந்த கட்டணம் 30 ரூபாயில் இருந்து 34 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதி நள்ளிரவு முதல் இந்த கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வருகின்றது. சாதாரண சேவையின் கீழான பேருந்து கட்டணத்தை 100 கிலோமீட்டருக்கும் குறைந்த பயண தூரத்துக்கு 12%, 100 அல்லது அதற்கு மேற்பட்ட வட்ட கிலோமீட்டருக்கான பயண தூரத்துக்கு 20% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சொகுசு பேருந்துகளுக்கான கட்டணத்தை முதல் 100 கிலோமீட்டருக்கான பயண தூரத்துக்கு 12%, 100 கிலோமீட்டருக்கும் அதிக பயண தூரத்துக்கு 15% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை கைப்பற்ற சிசிஐ ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கூட்டமைப்புக்கு அரியமான் பிர்லா தலைமை வகிக்கின்றார். இதில் ஆதித்ய பிர்லா குரூப், பிளாக்ஸ்டோன் மற்றும் டைம்ஸ் இன்டர்நெட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களும் இணைந்துள்ளன. இந்த கூட்டமைப்பு முன்னதாக இந்த ஆண்டு டிஜியோ குழுமத்திடம் இருந்து அணியை வாங்குவதற்காக சுமார் 1.78 பில்லியன் அமெரிக்க டாலர் முழுமையாக ரொக்கமாக வழங்கி ஒப்பந்தம் செய்திருந்தது. இந்த ஒப்பந்தம் மூலம் IPL அணியின் உரிமை மாற்றம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982. 89.4

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: Atunci ok, se bagă etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

நீங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க plot-அ book பண்ணுங்க.
2: You are listening to 89.4

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அப்படிங்க.